இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. குரலோசை கேள்வி 42 அதிகாரம் 2வது குரட்பா.

நேர்கள் இனி கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழுவர்களுக்காக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் கிக் திஷா. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தர்மபுரி உழவ சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே கேட்கலாம். 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ கேட்கலாம். 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சுக்ஸின் சிந்தனை சிறகுகள்

0: வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9 மணிக்கு தர்மபுரி சங்கர் கென்சின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பிள்ளை அடிகளார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம் இன்று தற்கொலைக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் சேலம் நியூரோ பவுண்டேஷன் மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் பேபி லள்ளி அவர்கள். 10 மணிக்கு தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11 மணிக்கு தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 கணபதி உலா சிறப்பு நிகழ்ச்சி பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர் பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். தொடர்ந்து பூவே பெண் பூவே 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் 12:10 மருத்துவ மலர் என்ற நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீவித்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சுழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம் 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி பிற்பகல் 3 மணிக்கு கட்சவையில் கலக்கல் பாடல்கள் 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள் மாலை 5 மணிக்கு மாலை தென்றல் 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில் 6:10 இசை மின்னல் 6:40 வேலை காத்திருக்கு 6:45 வானிலை அறிக்கை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் 7 மணிக்கு திரைசை 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் அறிவிப்புகள் கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றல் என்ற இளந்தென்றல் சினிமா சினிமாவாக 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட் 9:30 இடைவிடாத இசைமலை 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக
1: This is Akashvani, the news read by Neena Arikil. Union Cabinet has approved 8 multi-tracking railway projects at total cost of over 20,800 crore rupees. Briefing media after the Cabinet meeting, Information and Broadcasting Minister Ashwani Vaishnav said, of these projects, 3 multi-tracking railway projects have been approved at a total cost of 10,783 crore rupees. Mr. Vaishnav said, these projects cover 14 districts across West Bengal, Jharkhand, Odisha, Madhya Pradesh and Chhattisgarh. Increasing the existing network of Indian Railways by about 656 kilometers. Mr. Vaishnav said that these projects are Kharagpur to Jharsuguda, 4th line, Katni to Pendra Road, 4th line, and Bilaspur to Pendra Road, 3rd line. These projects are planned to be completed up to 2029-30. Mr. Vaishnav further informed that the other 5 multi-tracking projects have been approved at a cost of nearly 10,021 crore rupees. The projects cover 17 districts across the states of Tamil Nadu, Andhra Pradesh, Karnataka and Telangana, increasing the existing network of Indian Railways by about 540 kilometers. These projects are planned to be completed up to 2029-30. Mr. Vaishnav said these routes routes include Arakonam to Reniguntha, third and fourth line, Whitefield to Bengarapet, third and fourth line, and doubling of Hosur to Umalur line. The approved multi-tracking projects will enhance connectivity to approximately 2,100 villages having a population of about 52 lakhs. Mr. Vaishnav informed that the government has decided to four-lining or quadrupling of all the seven high

0: density railway corridors. These routes are Delhi to Howrah, Mumbai to Howrah, Delhi to Mumbai, Delhi to Guwahati, Delhi to Chennai, Howrah to Chennai and Mumbai to Chennai route. These routes cover 11,000 kilometers railway networks and four lining of 2,000 kilometers has been completed. These approved projects for four lining are related to the high density railway networks. Prime Minister Narendra Modi has said that the cabinet decision will ensure faster passenger movement, stronger connectivity and additional freight capacity. In a social media post, Mr. Modi highlighted that the five railway projects worth over 10,000 crore rupees will foster better rail connectivity in South India and also benefit lakhs of people. The Prime Minister also said that the cabinet decision pertaining to three multi-tracking projects worth over 10,500 crore will add additional railway network and improve connectivity across Chhattisgarh, Jharkhand, Madhya Pradesh, Odisha and West Bengal. He added that it will also encourage tourism, especially heritage and wildlife related tourism, and lower logistic costs. Union Minister of Commerce and Industry Piyush Goyal has called on BRICS countries to work together to expand opportunities for women entrepreneurs and women-led enterprises in international trade. The minister also stressed the need for easier access to credit markets and predictable rules of business to leverage growth and opportunities for women-led enterprises. He was addressing the BRICS WBA Women-led Development Conference in New Delhi. Mr. Goyal said, India has focused on empowering women financially, socially and through education skills and an improved quality of life with the objective of making women drivers of the country's growth. International Atomic Energy Agency, IAEA, has referred Iran to UN Security Council for the first time in 20 years, citing Tehran's failure to cooperate with a long-running probe into uranium traces found at undeclared sites. The IAEA's 35-member board approved the resolution by 23 votes to 5 with 8 abstentions. In the U.S. Open, Americans Ben Shelton and 11th seed Francis Tiafoe have set up an All-American men's single semifinal. In the women's single semifinals on Friday, defending champion Aryna Sabalenka will face 3rd seed Jessica Pegula, while 4th seed Coco Gauff will play Alina Rybakina of Kazakhstan. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: வாழ்க்கை துணை இந்த உலகத்தின் இயக்கமே துணையோடு வாழ்வதில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லற வாழ்வில் ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் வாழ்க்கை துணையாக இருந்து அன்பு, நம்பிக்கை, மரியாதை, விட்டுக் கொடுத்தல், இன்பம் என அனைத்தையும் பகிர்ந்து வாழ வேண்டும். அதுவே மனித இயக்கத்தின் ஆணிவேராகும். அதன் பொருட்டே வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தினை வகுத்தார். இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து இல்லறத்தின் மாண்பினை காக்க வேண்டும். வாழ்க்கை துணையான மனைவி நல்ல இயல்புகள் உடையவளாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு இனியவளாகவும் பழிச்சொல்லுக்கு நாணுபவளாகவும் உணவு சமைத்து பரிமாறும் நல்ல இயல்பு உடையவளாகவும் வீட்டு கடமைகளையெல்லாம் முடித்து பின் தூங்கி வீட்டில் உள்ள அனைவரும் எழுவதற்கு முன் எழக்கூடியவளாகவும் ஒரு பெண் என்பவள் இருந்தால் அவளை கணவனால் பிரிந்து வாழ இயலாது. இதனை அடிசிற்கினியாலை அன்புடையாலை பழி நாணுவாலை அடிவரடி பின் துஞ்சி முன் உணரும் பேதையை யான் பிரிந்தால் என் துஞ்சும் கண்கள் எனக்கு என்கிறது ஒரு பழம் செய்யுள். ஒரு பெண்ணிடம் குடும்பத்திற்கு தேவையான நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதனை குரல் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை என்கிறது. கணவனின் தேவையை மனைவி அறிந்தவளாக இருந்தால் அந்த கணவனுக்கு அதைவிட பெரும் மகிழ்ச்சி வேறு இல்லை. அப்போது அவள் அவனுக்கு தெய்வமாக காட்சியளிப்பாள். இதனை கண்ணதாசன் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும் என்கிறார். இல்வாழ்க்கைக்கு செல்வம் தருவது சிறந்த பண்புள்ள பெண்களாவர். மனைக்கு ஆக்கம் மாண்ட மகளிர். ஒரு குடும்பத்தின் சிறப்பு என்பது அந்த குடும்பத்தின் தலைவியினது நல்ல பண்புகளை சார்ந்தே உள்ளது. நல்ல பண்புள்ள மனைவி அமைந்துவிட்டால் ஆணின் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. மூதுரையும் இதே கருத்தினை வலியுறுத்துகிறது. நற்குணங்கள் நிறைந்த மனைவி வீட்டில் இருப்பாளெனின் அந்த வீட்டில் குறையென்றும் இருக்காது. அப்பெண் நற்பண்பு

0: சொற்கள் இல்லாதவளாகவும் கணவனை எதிர்த்து கடுமையான சொற்களை பேசுபவளாகவும் அமைந்துவிட்டால் அந்த வீடானது புளித்தங்கிய புதர் போல் பாழாய்ப்போகும் என்கிறது. இல்லால் அகத்தியிருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலி கிடந்த தூரு ஆய் விடும். நல்வழியும் பாழே மடக்கொடி இல்லாமனை என்கிறது. நல்ல பண்புகள் கொண்ட மனைவி இல்லாத வீடும் வீணாய்ப்போகும். நாளடியார் இதனை குறிப்பிடுகிறது. எரியன்று எதிர்நிற்பால் குற்றம், சிறுகாலை அட்டில் புகாதால் அரும்பிணி, அட்டதனை உண்டி உதவாதால் இல் வாழ்பேய், இம்மூவர் கொண்டானை கொல்லும் படை. கணவனை எதிர்த்து பேசுபவள் யமனுக்கு சமமானவள். நல்ல காலை வேளையில் உணவு சமைக்காதவள் அந்த கணவனை பிடித்த நோய்க்கு சமமானவள். சமைத்த உணவை கணவனுக்கு பரிமாறாதவள் அந்த இல்லத்தில் வாழக்கூடிய பேயை போன்றவள். இந்த மூன்று இயல்பும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் அந்த கணவனை கொள்கின்ற படையாகும் என்கிறது நாளடி. வாழ்க்கை துணையாக இருக்கும் பெண் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோம்பல், குடும்பத்தை காக்கும் திறன் போன்ற நல்ல பண்புகளோடு இருப்பாளானால் அவள் வாழ்கின்ற வீடு கோவிலாக மாறும். இதனையே கண்ணதாசன், குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் என்கிறார். அவ்வாறே கணவனும் நல்ல பண்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அத்தகு நல்ல பண்பு கொண்ட கணவன் அமைவானால் இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தெளிர் வாழும் உலகு என்கிறது வள்ளுவம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது அவசியமாகிறது. அதுவே உண்மையான அழகாகும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோமல் போன்ற பண்பு நலன்கள் எல்லாம் கல்வி நாளை கைகூடும். அதுவே பெண்ணிற்கு உண்மையான அழகு என்பதனை குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவுநிலைமையால் கல்வி அழகே அழகு என நாளடியும் இடைவனப்பும் தோல்வனப்பும் ஏடில் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என ஏலாதியும் குறிப்பிடுகின்றது. இல்லற வாழ்வில் பெண்ணிற்கு உயிராக ஆணும் ஆணிற்கு உயிராக பெண்ணும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். சங்க இலக்கியம் வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்முதல் மனையறை மகளிற்கு ஆடவர் உயிர் என்கிறது. இத்தகு அன்பு கொண்ட வாழ்க்கை துணை வாய்த்த கணவன் மகிழ்ச்சியால் தீழ்வதில்லை என்பதனை நான்மணி கடிகை கல்லின் பிறக்கும் கதிர்மணி, காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம் என்கிறது. இத்தகு அன்போடு இணைந்து வாழும் வாழ்க்கை துணையே கிடைத்தற்கரிய பேரின்பமாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

நேரம் 6:15. கேட்டரசு கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்களது எங்களை இறை பாக்கலால் இதமாக்க வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது முதல் பாடல்.

உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது அடுத்த பாடல், நாகூர் இஎம் அனிஃபா குரலில்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: நெகிழி இன்று காலை 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழை மொழி கேட்கலாம். 7 மணிக்கு தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இறை பாக்களால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி ஒலிக்க வருகிறது. அடுத்த பாடல் பெட்டி சத்யா குரலில்.

தமிழ்நாடு மின் பகிர்மான கழக கடத்தூர் செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. கடத்தூர் கோட்டம் ராமியன அள்ளி துணை மின் நிலையம், ஆர் கோபிநாதம்பட்டி துணை மின் நிலையம் மற்றும் கடத்தூர் துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் ராமியன அள்ளி, சிந்தல்பாடி, பசுவாபுரம், காவிரிபுரம், தென்கரைக்கோட்டை, பூதநத்தம், பொம்பட்டி, நவலை, ஆண்டிப்பட்டி, ஜடையம்பட்டி, கர்த்தாங்குளம், ராமாபுரம், சுங்கர அள்ளி, ரேகட அள்ளி, கடத்தூர், சில்லார அள்ளி, தேக்கல் நாயக்கன அள்ளி, புதுரெட்டியூர், நல்லகுட்ல அள்ளி, புட்டிரெட்டிப்பட்டி, மணியம்பாடி, ஒடசல்பட்டி, ஒப்ளி நாயக்கன அள்ளி, புளியம்பட்டி, கதிர் நாயக்கன அள்ளி, ராணி மூக்கனூர், லிங்க நாயக்கன அள்ளி, மோட்டாங்குறிச்சி, நத்தமேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேரம் சரியா 6:30. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பக்தி மாலை நிகழ்ச்சி ஒலிக்க வருகிறது. நிறைவு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
2: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
3: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
2: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
4: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். விவசாயத்தில் அதிக மகசூல் பெறுவது மட்டுமே வெற்றியின் அடையாளம் அல்ல. பயிர் நன்றாக வளர்ந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அறுவடைக்கு பிறகும் தரம் குறையாமல் சந்தையை சென்றடைய வேண்டும். இதற்காக விதை தேர்வு முதல் விளைபொருள் சேமிப்பு வரை ஒவ்வொரு நிலையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். இன்றைய நிலையில் காலநிலை மாற்றம், மழைப்பொழிவு மாற்றம், புதிய பூச்சி மற்றும் நோய்கள், மண்வள குறைவு, நீர் பற்றாக்குறை போன்ற பல சவால்களை விவசாயிகள் எதிர்கொள்கின்றனர். எனவே பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு கட்டுப்படுத்துவதை விட அது ஏற்படுவதற்கு முன்பே தடுப்பது சிறந்த வழியாகும். நல்ல முளைப்புத்திறன் கொண்ட தூய்மையான நோய் தாக்குதல் இல்லாத அந்த பகுதி மற்றும் பருவநிலைக்கு ஏற்ற விதைகளை தேர்வு செய்ய வேண்டும். தரமற்ற விதைகளை பயன்படுத்தப்பட்டால் முளைப்பு குறைதல், பயிர் வளர்ச்சியில் சமச்சீரின்மை, விதை மூலம் பரவும்

0: நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கான செலவு அதிகரிக்கலாம். எனவே நம்பகமான ஆதாரங்களிலிருந்து விதைகளை வாங்கி விதையின் தரம், ரகம் ஆகியவற்றை உறுதி செய்து பயன்படுத்தணும். விதை மூலம் பரவும் நோய்கள் தடுப்பதில் விதை நேர்த்தி முக்கிய பங்கு வகிக்கிறது. விதையின் மேற்பரப்பில் அல்லது விதையுடன் தொடர்புடைய நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த இது உதவும். விதை நேர்த்தி என்பது நோய் வந்த பிறகு மேற்கொள்ளப்படும் சிகிச்சை அல்ல. நோய் வராமல் தடுக்கும் ஆரம்பகட்ட பாதுகாப்பு நடவடிக்கை என்பதை நினைவில் கொள்ளணும். பயிருக்கு ஏற்ற விதை நேர்த்தி முறையை வேளாண்மை அல்லது வேளாண் வல்லுநர் ஆலோசனையுடன் மேற்கொள்ளணும். வயலை சுத்தமாக பராமரிப்பது பயிர் பாதுகாப்பின் முக்கிய அடிப்படையாகும். அறுவடைக்கு பிறகு வயலில் கிடைக்கும் நோய் தாக்கிய தாவர எச்சங்கள், தேவையற்ற களைகள், அழுகிய தாவர பகுதிகள் பூச்சிகளுக்கும் நோய் கிருமிகளுக்கும் தங்கும் இடமாக அமையலாம். எனவே நோய் தாக்கிய தாவரங்களை அகற்றணும், தேவையற்ற களைகளை கட்டுப்படுத்தணும், வயல் வார்ப்புகளை சுத்தமாக வைத்திருக்கணும், வேளாண் கருவிகள் மற்றும் உபகரணங்களை தேவையான அளவில் சுத்தப்படுத்தணும். ஆண்டுதோறும் ஒரே பயிரை சாகுபடி செய்வது சில பூச்சிகள் நோய் கிருமிகள் தொடர்ந்து பெருகுவதற்கு சாதகமாக அமையலாம். இதற்கு மாற்றாக பயிர் சுழற்சி முறையை பின்பற்றலாம். ஒரு பருவத்தில் ஒரு பயிரை சாகுபடி செய்துவிட்டு அடுத்த பருவத்தில் வேறு குடும்பத்தைச் சார்ந்த பயிரை சாகுபடி செய்வது நல்ல நடைமுறையாகும். பயிர் சுழற்சி முறை மண்ணில் ஊட்டச்சத்து பயன்பாட்டில் சமநிலையை ஏற்படுத்தலாம், மண் வளத்தை பாதுகாக்கலாம், களைகளின் பெருக்கத்தை குறைக்கலாம். முறையான நீர்ப்பாசனம் செய்யணும். அதிக நீர் என்றால் அதிக மகசூல் என்பது தவறான கருத்து. பயிரின் வகை, மண் தன்மை, பருவநிலை மற்றும் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப நீரின் தேவை மாறுபடும். அதிகப்படியான நீர்ப்பாசனத்தால் வேர் பகுதியில் காற்றோட்டம் குறைதல், வேரழுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் நீர் பற்றாக்குறையும் பயிர் வளர்ச்சியும் பாதிக்கும். எனவே மண்ணின் ஈரப்பதத்தையும் பயிரின் தேவையும் அடிப்படையாக கொண்டு நீர்ப்பாசனம் செய்யணும். பயிருக்கு ஏற்ற இடங்களில் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பயன்படுத்தலாம். மழை நீர் சேமிப்பு மற்றும் வயலின் முறையான நீர் வெளியேற்ற வசதியும் அவசியம். பயிருக்கு ஊட்டச்சத்து அவசியம், ஆனால் தேவைக்கு அதிகமாக உரமிடுவது அதிக மகசூலை தரும் என்று இல்லை. மண் பரிசோதனை அடிப்படையில் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தை சரியான அளவில் சரியான நேரத்தில் வழங்குவது சிறந்த நடைமுறையாகும். மண் பரிசோதனை, சரியான உரம், சரியான அளவு, சரியான நேரம் என்ற நான்கு அம்சங்களை விவசாயிகள் கடைபிடிக்கணும். தொழு உரம், பசுந்தாள் உரம் போன்ற இயற்கை வளங்களை நிலத்தில் தேவைக்கேற்ப பயன்படுத்துவது மண் வளத்தை பாதுகாக்க உதவும். வயலை தொடர்ந்து கண்காணிப்பது பயிர் பாதுகாப்பில் மிகவும் முக்கியமானதாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: பூச்சி மற்றும் நோய் அதிகமாக பரவிய பிறகு நடவடிக்கை எடுத்தால் கட்டுப்பாட்டு செலவும் மகசூல் இழப்பும் அதிகரிக்கலாம். வாரத்திற்கு குறிப்பிட்ட நாட்களில் வயலை சுற்றி பார்த்து இலை வேளாண்மை பட்டம் மிகவும் முக்கியமானது. அதனால்தான் விவசாயிகள் மத்தியத்தில் பட்டம் தப்பினால் நட்டம் என்று ஒரு சொலவடை உண்டு. விவசாயம் செழித்து வளர மார்கழி பட்டம், சித்திரை பட்டம், மாசி பட்டம் என்று பல பட்டங்கள் இருந்தாலும் மானாவாரி பயிர் சாகுபடிக்கு வீட்டு தோட்டத்தில் பயிர்குழி என்று அழைக்கப்படும் வீட்டு காய்கறி தோட்டத்துக்கும் உகந்தது ஆடிப்பட்டம். இவ்வாறு அதில் விதைக்கப்படும் பயிர்குழி பயிர்களான சுரக்காய், புள்ளங்காய் போன்றவை நன்கு செழித்து வளர்ந்து பூத்து காய்த்து நல்ல மகசூல் கொடுக்கும். விதை விதைப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு வீட்டை சுற்றி இருக்கிற காலி இடங்களில் குழிகள் தோண்டி ஒரு வாரத்திற்கு குழிகளை வெயில் படும்படி காயவிட வேண்டும். ஒரு குழிக்கும் மற்றொரு குழிக்கும் இடைவெளி பயிரின் வளரும் தன்மையை பொறுத்து 3 அடி முதல் 10 அடி வரைக்கும் இருக்குமாறு குழி தோண்டணும். பூசணிக்காய், சுரக்காய், பீர்க்கங்காய் போன்ற கொடி வகை பயிர்களுக்கு அதிக இடைவெளியும், செடியாவரை, கொத்தவரை, வெண்டை, முள்ளங்கி, பீட்ரூட் போன்ற குத்து வகைகளுக்கு குழிக்கு குழி 3 அடி இடைவெளியும் இருக்குமாறு குழிகள் வெட்டணும். தோண்டப்பட்ட குழிகளில் நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம், செம்மண் அல்லது மணல், குழியில் தோண்டப்பட்ட

காய்ந்த மேல்மண் ஆகியவற்றை சரிசமமாக 1:1:1 என்ற விகிதத்தில் கலந்து குழியின் ஆழத்தில் 1/3 அதாவது 1 அடி உயரம் வரைக்கும் நிரப்பணும். குழி 1க்கு 250 கிராம் வீதம் வேப்பம்புண்ணாக்கு தூள் அல்லது இடிக்கப்பட்ட வேப்பம் விதைத்தூள் ஆகியவற்றை தூவி மண்ணுடன் நன்கு கலந்து விடணும். மேலும் இந்த குழிகளில் வளரும் செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை காற்றிலிருந்து மண்ணில் கரையாத நிலையில் உள்ள பாஸ்பரஸ் சத்தை கரைத்து பயிர்களுக்கு கொடுப்பதற்கும் அசோஸ்பீரலும் மற்றும் பாஸ்பேக்டர்

0: உள்ள பயிர் குழிகளில் ஒவ்வொரு குழிக்கும் ஒரு பயிர் வீதம் விதைப்பு செய்யணும். விதைப்பு செய்வதற்கு பாரம்பரிய காய்கறி விதைகளையோ அல்லது மேம்படுத்தப்பட்ட ரக விதைகளையோ அல்லது வீரிய ஊற்று விதைகளையோ பயன்படுத்தலாம். ஒரு குழிக்கு 10 முதல் 20 விதைகள் விதைப்பு செய்ய வேண்டும். விதைகள் முளைத்து வந்த பிறகு 15வது நாள் நன்றாக செழித்து வளர்ந்துள்ள ஆரோக்கியமான செடிகளை விட்டுவிட்டு அதிகப்படியாக முளைத்துள்ள செடிகளை களைத்துவிட வேண்டும். செடிக்கு செடி போதிய இடைவெளி இருந்தால்தான் நன்கு வளர்ந்து மகசூல் கொடுக்கும். விதைகள் நடவு செய்தவுடன் நீர் பாய்ச்சணும். விதைப்பு செய்த 3வது நாள் வீர் தண்ணீர் மீண்டும் நீர் பாய்ச்சணும். அதன் பிறகு மண்ணின் தன்மைக்கு ஏற்ப 4 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சணும். பயிர்கள் நன்கு வளர்ந்து பூத்து காய்த்து மகசூல் கொடுக்கும் வேளையில் பூச்சி தாக்குதல் தென்பட்டால் 5% வேப்பமட்டை கரைசலை அல்லது 2% வேப்பெண்ணெய் கரைசலை தெளித்து கட்டுப்படுத்தலாம். விவசாயிகள், வேளாண் விதை உற்பத்தியாளர்கள் தங்களிடம் உள்ள விதைகளை அருகே உள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரி கொடுத்து விதையின் தரத்தை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தருமபுரி பண்பலை 102.5 ஈர்க்காடு பண்பலை 103.7

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என்று கூறியுள்ளார். அமைச்சரவையின் முடிவால் பயணிகள் போக்குவரத்தை விரைவுபடுத்துவதையும் வலுவான போக்குவரத்தையும் கூடுதலாக சரக்குகளை கையாளுவதையும் உறுதி செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையை ஒட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தன

0: வெள்ளத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பி சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் ஊராட்சி பகுதியில் வாங்கிய கடனை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கூறி நிறைமாத கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல அனுமதிக்காததால் அந்த கர்ப்பிணியும் பிறந்த பச்சிளம் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். பழங்குடியின மக்களின் வறுமையையும் கல்வி அறிவின்மையையும் பயன்படுத்தி அவர்களை கடன் மற்றும் உழைப்பு சுரண்டலுக்குள் தள்ளும் நடைமுறைக்கு இந்த கொடூர சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். இதையடுத்து கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் தடுத்த வியாபாரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திரு பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தியையொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு 7:30 இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் தூர்வாருவது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பழவேற்காட்டில் பறவைகள் சரணாலயம், வனத்துறை அலுவலகம், பழவேற்காடு ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்பு பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். ஒடிசாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பயணம் மேற்கொண்டு வரும் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி நேற்று அபுதாபியில் அந்நாட்டு வர்த்தக குழுக்களுடன் விவாதித்தார். சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 93,23,000 ரூபாய் கிடைத்துள்ளது.

0: விட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா ஜாசிக்கோவா இணையை வென்றது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், ஹெச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸப்பையும், ஹெச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்கோக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம்காலை 6:55. கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலயமணி நிகழ்ச்சி. இன்றைய மலாலயமணி அம்மாவோடு இருக்கிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பன்னவாடியான்காடு பள்ளி குழந்தை எஸ் திக்திசா. வணக்கம்.
5: வணக்கம்.
4: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா
4: இருக்கீங்க. பேரே வித்தியாசமா இருக்குது, திக்திசான்ட்டு. யாரு வச்சா அந்த பேரு? அம்மாவா? எதுக்காக அந்த பேரு வச்சாங்க தெரியுமா?
5: தெரியாது.
4: தெரியாதா? சரிம்மா, எத்தனாவது படிக்கிறீங்க?
5: ரெண்டாவது.
4: நல்லா படிக்கிறீங்களா நீங்க? எப்படி மென்மையா இருக்கீங்க? காலையில டீ எல்லாம் சாப்பிடலையா நீங்க?
5: சாப்பிடல.
4: வேற என்ன சாப்பிடுவீங்க நீங்க காலையில?
5: சோறு.
4: காலையிலயே சாப்பாடா? வேற ஒன்னு தருவாங்களே? சரி திக்ஷா, என்ன சொல்ல போறீங்க நீங்க?
5: பாட்டு
4: பாருங்க. உங்க பாடல சத்தமா.

0: இருக்கணும் பொங்கவா, இருக்கணும் பொங்கவா, நீ இருக்கையா நந்தியே, நின்று நாங்கள் குளிக்கவா.
1: சரி, அடுத்த பாட்டு.
0: உன்கிட்ட உன்கிட்ட பானை ஊட்டாதே, பசி தீர்க்க பார்த்தருவேன் பானை ஊட்டாதே, ஆட்டுக்கிட்ட வேலி தண்டாதே, விரும்பத்தில் தடுத்தருவேன் வேலி தண்டாதே, சித்திரமே சித்திரமே கடித்து வைக்காதே, கட்டி வளம் நண்பரன் கடித்து வைக்காதே, பச்சைக்குள்ளே பச்சைக்குள்ளே பறந்து போகாதே, பழுத்து நலம் மறந்தவன் பறந்து போகாதே.
1: நல்லா பாட்டிங்க. சரி, இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்கல்ல, நாளை

0: படிச்சு ஒரு பெரிய பொண்ணு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் என்ன பண்ண போறீங்க?
1: ஊசி போடுறேன்.
0: சரிங்க ஜிக்னிஷா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: இனிய நிலை இன்றைய மலாளி மேல்சை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பன்னவாடியான்காடு பள்ளி குழந்தை எஸ் திக்திசா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: இன்று பிறந்தநாள் மற்றும் மறுநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்.
4: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று செப்டம்பர் 10 இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞராக தன் பணியை துவங்கினார்.
5: மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியில் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டார்.
2: பலமுறை சிறை சென்றார்.
5: சுதந்திரத்திற்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் முதலமைச்சராகவும் மத்திய அரசின் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார்.
2: 1957 நாட்டின் மிக உயர்ந்த குடிமை விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது.
5: சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் அரசியல் தலைவர் கோவிந்த் வல்லப் பந்த் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1887.
5: இந்திய கணிதவியலாளர் மற்றும் புள்ளியியலாளர்.
2: இந்திய புள்ளியியல் கழகத்தில் ஆராய்ச்சியாளராக தன் பணியை தொடங்கி அதன் இயக்குநராக உயர்ந்தார்.
5: புள்ளியியல் துறையை நாட்டில் மேம்படுத்த பல திட்டங்களை உருவாக்கினார்.
2: ஐநா சபையின் புள்ளியியல் துறை குழுவின் தலைவராகவும் பணிபுரிந்துள்ளார்.
5: இந்திய மருத்துவ புள்ளி விவரங்களுக்கான சங்கத்தையும் நிறுவினார்.
2: இந்திய அறிவியல் கழக விருது, இந்திய அரசின் பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருது, அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ராயல் புள்ளியியல் சங்கத்தின் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
5: இந்திய புள்ளியியலாளர் பேராசிரியர் CR ராவ் என்று அழைக்கப்படும் களையம்புடி ராதாகிருஷ்ண ராவ் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1920.
5: கவிஞர் மற்றும் எழுத்தாளர்.
2: கவிதை, புதினம், நாடகம், சிறுகதைகள், வரலாறு, தத்துவம், உளவியல், ஆன்மீகம் என்று பல தளங்களில் இயங்கியவர்.
5: தெலுங்கு மொழியில் பல்வேறு கவிதை தொகுப்புகள், புதினங்கள், விமர்சன மதிப்பீடுகள், காவியங்கள், கட்டுரைகள், சிறுகதைகள், வானொலி நாடகங்கள் ஆகியவற்றை படைத்துள்ளார்.
2: இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் இவரது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன.
5: தன்னுடைய இலக்கிய பணிக்காக பத்மபூஷன், ஞானபீட விருது ஆகிய விருதுகளை பெற்றவர்.
6: தெலுங்கு இலக்கிய உலகின்
2: பிரபல எழுத்தாளர் கவிஞர் விஸ்வநாத சத்திய நாராயணா பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1895.
2: புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர்.
5: நாடகங்களில் நடிக்க தொடங்கிய இவர் 1940களில் திரைப்படங்களிலும் நடிக்க தொடங்கினார்.
2: பெரும்பாலான திரைப்படங்களில் எதிர் நாயகனாக நடித்தார்.
5: தனி முத்திரை சிரிப்பால் தமிழ் திரையுலகில் அறியப்படும் பிரபல நடிகர் PS வீரப்பா பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1911.
5: தற்கொலை தடுக்கப்படக்கூடியது என்பது குறித்த மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது.
2: உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து சர்வதேச தற்கொலை தடுப்பு மன்றத்தினரால் ஒருங்கிணைக்கப்பட்ட உலக தற்கொலை தடுப்பு தினமானது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10 அனுசரிக்கப்படுகிறது.
5: தற்கொலை குறித்த கண்ணோட்டத்தை மாற்றுதல் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆகும். உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று.
4: நேயர்கள் இதுவரை தருமபுரி கலெக்டர்

0: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தொலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். தக்காளி 26 ரூபாய், கத்தரி 26 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 24 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 25 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 36 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 92 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், எலுமிச்சை பழம் 260 ரூபாய். இவையாவும் கிலோ 1க்கான விலை நிலவரம். உழவு சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்தொலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
9: ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்தொலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம்

0: கடத்தூர் செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. கடத்தூர் கோட்டம் ராமியன அள்ளி துணைமின் நிலையம், ஆர் கோபிநாதம்பட்டி துணைமின் நிலையம் மற்றும் கடத்தூர் துணைமின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் ராமியன அள்ளி, சிந்தல்பாடி, பசுவாபுரம், காவேரிபுரம், தென்கரைக்கோட்டை, பூதநத்தம், தொம்பட்டி, நவலை, ஆண்டிப்பட்டி, ஜடையம்பட்டி, கர்த்தாங்குளம், ராமாபுரம், சுங்கர அள்ளி, ரேகட அள்ளி, கடத்தூர், சில்லார அள்ளி, தேக்கல் நாயக்கன அள்ளி, புதுரெட்டியூர், நல்லகுட்ல அள்ளி, புட்டிரெட்டிப்பட்டி, மணியம்பாடி, ஒடுசல்பட்டி, ஒப்ளி நாயக்கன அள்ளி, புளியம்பட்டி, கதிர் நாயக்கன அள்ளி, ராணி மூக்கனூர், லிங்க நாயக்கன அள்ளி, மோட்டாங்குறிச்சி, நத்தமேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க?
5: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்று சொல்வது ஒரு பழமொழி. தலைதான் ஒருவருக்கு அடையாளம் தருகிறது என்பதால் மட்டுமல்ல, தலையை வெட்டினால் உயிரும் துண்டிக்கப்படும் என்கின்ற காரணத்தால். அறிவியல் பூர்வமாக மூளை சமிக்கை கொடுத்தால்தான் உடலில் மற்ற உறுப்புகள் எல்லாம் செயல்படும் என்கின்ற அடிப்படை தத்துவம் நமக்கெல்லாம் தெரியும். எட்டாம் என்று இங்கிலாந்தை ஆண்டபோது தன்னுடைய அரசவையில் இருந்த ஓர் அலுவலரை அழைத்தார். பிரெஞ்ச நாட்டுக்கு போய் அந்த நாட்டு மனநிடத்திலே இந்த தகவலை கொடுத்து விட்டு வா என்று கொடுத்தார். தகவலோ கோபத்தை தூண்டக்கூடியது. அந்த அலுவலர் பதட்டமடைந்தார். பிரான்சிற்கு கோபம் வந்தால் என்னுடைய தலையை கொய்து விடுவான் என்று பயந்தவாறே தன் அச்சத்தை சொன்னான். பயப்படாதே, அப்படி அவன் செய்தால் நான் நம் ராஜ்யத்தில் இருக்கும் 100 பிரெஞ்சுக்காரர்களுடைய தலையை வெட்டித் தள்ளுவேன் என்றார் மன்னன். அதற்கு அந்த அலுவலர் சொன்னார், அரசே, நீங்கள் நிச்சயம் அப்படி செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த 100 தலைகளில் எந்த தலையும் என் தோள்களுக்கு மேல் பொருந்தாதே என்று வருத்தப்பட்டார். நீ 100 பேரை வெட்டினாலும் என் தலை வந்து என் உடம்பில் சேருமா என்று ஒரு கேள்வி கேட்டார். கைகள் கால்கள் துண்டிக்கப்பட்டால் கூட அறிவியல் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் கொண்டு சென்றால் பொறித்து விடலாம். ஆனால் தலை துண்டானால் துண்டானதுதான். வால் துண்டானால் வால் துடிக்கும், தலை துண்டானால் உடலே துடிக்கும். வால் துண்டானால் வளரும், தலை துண்டானால் தளரும். தலை இருப்பவர்கள் எல்லோரும் தலையுடன் இருப்பதாக பொருள் அல்ல. சரியாக சிந்தித்து செயல்படுபவர்களே தலைக்கு தலை வணங்குபவர்கள். சிங் என்கின்ற ஒரு சீன வாலிபன் மிகவும் குட்டையாக இருந்தான். அவன் தலைநகருக்கு செல்லும் போது வழியில் ஒரு கொள்ளைக்காரன் இடைமறித்தான். சிங்கனுடைய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டது மட்டுமல்லாமல் அவன் புகார் செய்யாமல் இருக்க ஏதுவாய் அவன் தலையை வெட்டப்போவதாக தெரிவித்தான். உடனே அந்த சிங் என்கின்ற இளைஞன் மிகுந்த வருத்தத்துடன் சொன்னான், ஏற்கனவே நான் உயரம் குறைவு, மிகவும் குள்ளமாக இருக்கிறேன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நீ தலையையும் வெட்டிவிட்டால் நான் இன்னுமல்லவா குள்ளமாகி விடுவேன் என்று அழுதான். இதை கேட்டு சிரித்த அந்த கொள்ளைக்காரன் தன் கத்தியை கீழே போட்டான். சிங் தலைகீழாக சிந்தித்தான். அவனுக்கு தலை தப்பியது. தலை முக்கியம் என்பதால்தான் தலைமை, தலைநகர், தலைமைச் செயலகம், தலைவாசல், தலைக்காவேரி, தலையெழுத்து, தலைப்பாகை, இப்படி எத்தனையோ வகைகளில் தலைமை என்கின்ற சொல்லை போற்றுகிறோம். ஒரு மனிதனுக்கு தலைதான் அடையாளம் தருகிறது. இவன் இன்னவன் என்று அடையாளத்தை கொடுப்பது அவன் உடல் அல்ல, அவனுடைய தலை முகம். தான் என்கின்ற ஆணவத்தையும் இந்த தலைதான் தருகிறது. எனவே மனிதனுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தலையில் ஆணவத்தை ஏற்ற

0: പണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,500 கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் சரக்கு போக்குவரத்து செலவுகள் குறையும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பேரிடர் மீட்புப் படை உபகரணம், தடய அறிவியல் பரிசோதனை உபகரணங்கள், ராணுவத்தினருக்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்தியா தொடர்ந்து நிவாரண மற்றும் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சார்பில் நேபாளத்திற்கு இதுவரை 130 டன்னுக்கு மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தேடுதல் மீட்பு மற்றும் தடயவியல் பணிகளில் ஈடுபடுவதற்காக 54 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் தாய்லாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுபாஜி சுதும்பொன்னும் விவாதித்தனர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துதல், வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசித்தனர். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிடியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்திய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்லாந்திற்கு வருகை தந்த நாள் முதல் 6 மாதத்திற்கு செல்லுபடியாகக்கூடிய பாஸ்போர்ட்டை பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதேபோன்று திரும்ப செல்வதற்கான பயணச்சீட்டுகள், தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவு, தெளிவான பயணத்திட்டங்கள் ஆகியவை வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. தாய்லாந்திற்கு வருகை தருவதற்கு 72

இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ குடியேற்ற இணையதளம் வாயிலாக தாய்லாந்து டிஜிட்டல் வருகை அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். சண்டிகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, வேளாண்மை, பசுமை எரிசக்தி, விளையாட்டு, சுற்றுலா, முதலீடு, இளைஞர்களுக்கான உலகளாவிய வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட துறைகளில் ஹரியானா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை குறித்து விவாதித்தனர். ஹரியானா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தனர். ஈரான் நாட்டின் முன் ஒப்புதல் இன்று பிராந்திய கடற்பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்திற்குள் நுழையும் கப்பல்கள் மீது தடை விதிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஒப்புதல் இன்றி கப்பல்கள் அப்பகுதிக்குள் நுழைந்தால் பின்னர் அவை ஹோர்மோஸ் நீரினை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அத்துடன் துறைமுகம், காப்பீடு மற்றும் இதர சேவைகள் மறுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் இரண்டு சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையொட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் கடந்த 3 நாட்களாக வெப்பம் நிலவிய நிலையில் ஆலப்புழா, எர்ணாகுளம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நேற்று இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இதற்கிடையே திருவனந்தபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இன்று முதல் நாளை காலை வரை கடலில் அலை உயரக்கூடும் என்றும் கடல் அரிப்பு ஏற்படும் என்றும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங் சபையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்காக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வேங்கையும் வென்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா, ஜாசிகோவா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 7:25. கேட்டரசு கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7.
1: அரசு பணி உங்கள் கனவா? டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஆர்பி, டெட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள் பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
11: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: நம்ம டயட், எக்ஸசைஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ், ஒபிசிட்டி ப்ரிவென்ஷன், இதெல்லாமே வந்து கேன்சர் வந்தாலும் பண்ணிக்கணும், இன்டகிரேட் பண்ணிக்கணும். கேன்சர் வராமல், எந்த ஒரு கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ன்றது இதுதான். பட் ஓகே, ஹெட் அண்ட் நெக் ஆர் ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸை ஸ்பெசிஃபிக்காக ப்ரிவெண்ட் பண்ணுறதுனா, இப்போ காஸ் அட்டாக் பண்ணணும். நம்ம எது எதனால் அது வருதுன்னு பார்த்துட்டு, இப்போ நம்ம வந்து வைரஸ்னால கூட வரோம். எப்படி வந்து பெண்களுக்கு சர்வைக்கல் கேன்சர், இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒன்று சொல்லுவோம், HPV, அதே பேப்பிலோமா வைரஸ் வந்து மென் ஆர் விமென்க்கு ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ், ஓரோ ஃபரிஞ்சல் ஃபரிஞ்சல் கேன்சர்ஸ் கூட வரும். அதில் வந்து முக்கியமாக இந்த அதில் வேரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது இந்த வைரஸில், வேரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ். எப்படி நமக்கு இப்போ இந்த கொரோனா வைரஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயினாக மியூட்டேட் ஆகி நம்ம விவென்ட் த்ரூ கொரோனா 1, 2 எல்லாம் போகிறோம்ல. அப்புறம் ஒரு ட்ரக் வந்து இந்த ஸ்ட்ரெயின் கொடுத்தது அதுக்கு கேட்காது. அதே மாதிரி தான் இதுலேயும் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸில் 6, 11, 16, 18 இந்த 4 ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இதை டிசைன் பண்ணி தான் இந்த குவாட், அதனால் 4ன்றது குவாட்ரி வேலண்ட். ஸோ இந்த வேக்சினே வந்து அதுக்கு குவாட்ரி வேலண்ட் வேக்சின்னு சொல்லுவோம். ஏன்னா இது 4 தான் பெரும்பாலும் கேன்சர், இந்த சர்வைக்கல் கேன்சர், அப்புறம் ஓரல் கேன்சர்ஸ், ஓரோ ஃபரிஞ்சல் கேன்சர்ஸ், ஹெடனிக் கேன்சர்ஸ்லாம் காஸ் பண்ணுறது. பட் அது மட்டும் இல்லாமல் நிறையா 33, 52 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஆட்ஆன்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தான் ஹெடனிக் கேன்சர் காஸ் நிறையா வரும். ஸோ ஹெடனிக் கேன்சர் பார்த்திங்கன்னா 16, 18, அப்புறம் இந்த 33, 52 சப்டைப்ஸ் ஆர் ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹெடனிக் கேன்சர் காஸ் பண்ணுறதுனால, இப்போ ரீசெண்டாக இன்னும் நம்ம நாட்டில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண, இப்போ தான் இந்த வேரியஸ் ப்ரப்போசல்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஹெல்த் லெவலில். பட் US, நிறைய டெவலப்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் அடோலசன்ட் பாய்ஸ்லேருந்தே 9, 10 இயர்ஸில் இருந்தே ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஆர் கிவன் டு பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ் டு ப்ரிவென்ட் சர்வைக்கல் கேன்சர், சர்விக்ஸ் கேன்சர்.

0: But for boys and girls, also to prevent oral, oropharyngeal, head and neck cancers, also this is given. So இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தடாலஜி. அண்ட் திஸ் ஹேஸ் டு பி இன்கார்பரேட்டட் இன் ஆர் ஹெல்த் சிஸ்டம். மற்ற வேக்சின்ஸ் கொடுக்குற மாதிரி இதையும் கொடுக்கணும். இப்போ வேக்சின் ப்ரோட்டோகால் நம்ம பிறந்ததுலேருந்து ஓரல் போலியோ வேக்சின், பிடி வேக்சின், இது அது ஹெபடைட்டிஸ் பி வேக்சின் நிறைய இப்போ இன்கார்பரேட் பண்ணுறாங்கல்ல நேஷனல் வேக்சின் ஸ்ட்ராட்டஜிஸில். ஸோ அதில் இதையும் இன்கார்பரேட் பண்ண இப்போ முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்தியாவிலே வந்து சர்விக்ஸ்க்கு ஒரு வேக்சின் வந்துருச்சு, அதான் பேப்பிலோமா வைரஸ் சர்வாரிக்ஸ் அந்த மாதிரி வேக்சின் வந்திருக்கு. அது வந்து ஆனால் இப்போதைக்கு சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யங் விமன்லேருந்து ஈவன் மேரிட் விமன்லேருந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். பட் அதே மாதிரி தட் சேம் ஹெச்பிவி ஹேஸ் டு பி கிவன் ஃபார் கிவன் டு ப்ரிவென்ட் திஸ் ஆல்சோ ஈவன் இன் பாய்ஸ் பிகாஸ் ஓரல் கேன்சர்ஸையும் ப்ரிவென்ட். அது வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, இன்னும் இந்தியாவில் அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகலை. கூடிய சீக்கிரம் வந்துடும் அது அமலுக்கு. தட் வில் பி அ குட் திங் டு ப்ரிவென்ட் கேன்சர்ஸ். அது வந்து இட் ஹஸ் பீன் ப்ரூவன் டு ரெடியூஸ் ஆஸ் மச் அஸ் 50% ஆஃப் கேன்சர்ஸ், ஓரல் கேன்சர்ஸ் ஆஸ் மச். ஸோ நாளைக்கு அவன் வளர்ந்து ஸ்மோக் பண்ணி இதெல்லாம் பண்ணால் கூட அவனோட ரிஸ்க்கை வந்து குறைக்குது. ஸோ தட்ஸ் ஃபினாமினல். இல்லை எவ்வளோ ஒரு டிசீஸ்லேருந்து சேவ் பண்ணலாம், ஃபினான்ஷியல் பேர்டன்லேருந்து அந்த கண்ட்ரியவே சேவ் பண்ணலாம். இட்ஸ் காட் லாட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ், லாட் ஆஃப் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ த கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டு கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கண்டிப்பாக இந்த 7:30 ஒரு 8:30 வரை அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வந்து பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், நம்ம கிளம்பி போனோம், ஒர்க்கிங் மன்ஸாக இருந்தால் நம்ம கிளம்பி போனோம் அப்படின்னு ஹரிபரியாக போயிட்டுருப்போம். நிறைய பேர் வந்து வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு, தம்பி டீ இன்னும் வரலப்பா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்கள்ட்ட, தம்பி காஃபி இன்னும் வரல, ஒரு கப் காஃபி கிடைக்குமா இல்லை ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. கேட்டுட்ருக்க சமயத்தில் அப்படியே வந்துட்டு, இவருக்கு என்னப்பா அவசரம், ரெண்டு அடுப்புலேயும் வேலை இருக்குது, என்ன செய்கிறது, நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதா இல்லை இவருக்கு டீ போட்டு கொடுக்குறதா அப்படியெல்லாம் வீட்டில் முணுமுணுத்துட்டே நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம். எது எப்படி இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கு நாள் நல்லபடியாக அமையட்டும். அப்படியே பாடல் கேட்டுகிட்டே நம்மளுடைய நாளை தொடங்கலாம். முதல் பாடலாக சந்தோஷ சாரல்ல ஆரோமலை திரைப்படத்திலிருந்து, சிது இசையில் விக்னேஷ் ராமகிருஷ்ணா, பாடல் வரிகளில் சின்மை ஸ்ரீபட ஆனந்த் அரவிந்தாட்சன், குரல்களில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500 8488 20.
9: தமிழ்நாடு மின் பகிர்மான கழக கடத்தூர் செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. கடத்தூர் கோட்டம் ராமியன அள்ளி துணை மின் நிலையம், ஆர் கோபிநாதம்பட்டி துணை மின் நிலையம் மற்றும் கடத்தூர் துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் ராமியன அள்ளி, சிந்தல்பாடி, பசுவாபுரம், காவேரிபுரம், தென்கரைக்கோட்டை, பூதநத்தம், பொம்பட்டி, நவளை, ஆண்டிப்பட்டி, ஜடையம்பட்டி, கர்த்தாங்குளம், ராமாபுரம், சுங்கர அள்ளி, ரேகட அள்ளி, கடத்தூர், சில்லார அள்ளி, தேக்கல் நாயக்கன அள்ளி, புதுரெட்டியூர், நல்லகுட்ல அள்ளி, புட்டிரெட்டிப்பட்டி, மணியம்பாடி, ஒடசல்பட்டி, ஒப்ளி நாயக்கன அள்ளி, புளியம்பட்டி, கதிர் நாயக்கன அள்ளி, ராணி மூக்கனூர், லிங்க நாயக்கன அள்ளி, மோட்டாங்குறிச்சி, நத்தமேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
10: கேட்டிருக்கிறோம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. சந்தோஷ சார்களுடைய இன்னைக்கான பொது அறிவு கேள்வி. 2026 தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா எங்கு நடைபெறவுள்ளது? நம்மளுடைய இந்தியாவில் தான் நடக்கப் போகுதுங்க. 2026 தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா எங்கு நடைபெறவுள்ளது? கேள்விக்கான விடையை யோசிச்சுட்டே பாடலை கேட்கலாம். அடுத்ததாக மதராசி திரைப்படத்திற்காக அனிருத் இசையில் விவேக் பாடல் வரிகளில் ரவி குரலில்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
10: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
13: கேட்டிருக்கோம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆண் பாவம் புலர் திரைப்படத்திற்காக சிதுகுமார் இசையில் லக்ஷ்மிகாந்த் குரலில்

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்,
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: நேரம் சரியா 7:50 ஆயிருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில. அடுத்ததாக பராசக்தி திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் இசையில் ஏகாதசி பாடல் வரிகளில் ஷான் ரோல்டன் தி குரல்களில்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
3: சந்தோஷ சாரலுடைய இன்னைக்கான புதறிவு கேள்வியா, 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா, அதாவது 2026 தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருந்தோம். குஜராத்தினுடைய ஏக்தா நகர்ல தான் நடைபெற போகுது. இந்த மாதம் அதாவது செப்டம்பர் 22 அன்று குஜராத்துடைய ஏக்தா நகர்ல நடக்க போகுது. சந்தசாரனுடைய நிறைவு பாடலாக ஜோ திரைப்படத்திற்காக சித்துகுமார் இசையில் ஆனந்த ரவிதக்ஷன் குரல்களில்

0: மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 8 மணி இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று September 10 உலகமெல்லாம் உணர்ந்து ஓதுதற்குரியதாக இருக்கின்ற இறைவனின் அருளையும் ஞானத்தையும் மண்ணுலகில் நிலைநிறுத்துவதற்காக தோன்றிய உன்னத ஞான பீடங்களாக ஆதீன திருமடங்கள் அமைகின்றன. தமிழக வரலாற்றில் திருக்கைலாய பரம்பரை என்கிற பெருமையோடு சுட்டப்பெறுகின்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருமடம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். திருவண்ணாமலையில் தோன்றிய இந்த ஆதீனத்தின் ஆதி குரு முதல்வர் திருவருள் திரு தெய்வசிகாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். மாதொரு பாகனாக்கு வழி வழி அடிமை செய்யும் பெருமையுடைய ஆதிசைவ மரபிலே திருவவதாரம் செய்த இப்பெருமகனார் இளம்பருவத்திலேயே இறைவன் திருவடி நிழலை எண்ணி பூஜிக்கிறவராக அமைந்தார். ஒரு நாள் மாலை பொழுது அண்ணாமலை அண்ணனின் திருக்கோவிலில் 16 வயது நிரம்பிய தெய்வசிகாமணியை உடனழைத்துச் சென்றார் அவருடைய தந்தையார். கருவறைக்கு சென்று இறைவனின் திருமேனிக்கு திருமுழுக்கு செய்து கொண்டிருக்கிற அதே வேளையில் அவரை பின்தொடர்ந்து சென்ற தெய்வசிகாமணி ஆலயத்தின் திருக்கொடி மரத்தின் அடைந்த நிலையிலேயே தன்னை மறந்து இறைவனின் தாளை நினைந்தார். இறைவனின் திருவடி நிழலை இதயத்திற்குள் நிரப்பி தன்னை மறந்து துதித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் திடீரென்று அண்ணாமலை அண்ணல் வெள்விடை மேல் தூண்டி காட்சி அளித்து தெய்வசிகாமணியின் கருத்தில் உணர்த்துகின்ற ஒரு செய்தியை சொன்னார். அன்பனே, நீ திருத்துறையூரில் உள்ள அருள்நந்தியிடம் சென்று சேர்வாயாக என்று இறைவன் கட்டளையிட்ட அந்த உணர்வை உள்வாங்கிக் கொண்டு தந்தையுடன் தன் இல்லத்திற்கு செல்வதை விட்டுவிட்டு ஞான ஆசிரியரை தேடி திருத்துறையூருக்கு புறப்பட்டு போனார். அதே நாளில் இறைவன் அருள்நந்தி சிவாச்சாரியாரின் கனவிலே தோன்றி நமது

0: அன்பன் தேவசிகாமணி திருவண்ணாமலையிலிருந்து உன்னை நாடி வருகின்றான், அவனுக்கு ஞானோபதேசம் செய்வாயாக என்று அருளியிருக்கின்றார். இறைவனின் செய்தியை செவிமடுத்து அருள்நந்தி சிவாச்சாரியார் தேவசிகாமணியின் வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க இருவரும் சந்திக்கிறார்கள். குருமூர்த்தியை வணங்கி ஞானம் பெற்ற அந்த தேவசிகாமணி சிவஞான போதத்தை கற்று தெளிந்து இறைவனுடைய திருவடிகளை பற்றி பணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஒரு நாள் தனது ஞான பெருங்குறவராக இருக்கிற இறைவனே சுயம்புவாக தனது ஆத்மார்த்த பூஜைக்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டார். இதனை ஞானாசிரியரிடமும் விண்ணப்பித்துக் கொண்டார். ஞானாசிரியர் இறையருளை சிந்தித்து திருக்காலத்தி மலைக்கு செல்லுமாறு அவர் பணிக்கின்றார். அதனை ஏற்றுக்கொண்டு அங்கு சென்று இறைவனுடைய திருவடிகளை நினைந்து இருகரம் கூப்பி தலைமேல் குவித்து ஆனந்த பரவசமுற்ற நிலையில் அடியற்ற மரம் போல இறைவனின் திருவடி நீழல்களில் விழுந்தார், தன்னை மறந்தார். அப்பொழுது எழுந்த ஞான உறக்கத்தில் திருக்காலத்தியப்பர் அவருடைய கனவில் மீண்டும் தோன்றி, அன்பனே, நாம் உனக்காக திருக்கோயில் அருகே உள்ள புற்றில் சிவலிங்க உருவாய் திகழ்கின்றோம், அங்கு வருக என்று அடையாளம் காட்டி மறைந்திருக்கின்ற திருக்காட்சியினை கனவில் கண்டார். விழித்தவுடன் ஆறாத அன்போடு புற்றுக்கு அருகே சென்று கண்டார். அங்கு காலத்தியப்பரின் திருமேனி சிவலிங்க வடிவத்திலே இருப்பது கண்டு மார்புற தழுவிக்கொண்டு அதனை வைத்துக் கொண்டு வழிபாடு செய்ய தொடங்கினார். இவ்வாறு நம்முடைய ஆதி குரு முதல்வருக்கு சிவலிங்க வடிவாய் வாய்த்த காலத்தியப்பர்தான் திருவண்ணாமலையில் அவர் முதன் முதலில் தொடங்கிய ஆதீன திருமடத்திலும் அதன் பின்னால் பரம்பு மலையாகிய பிரான்மலைக்கு அந்த ஆதீனம் எழுந்தருளிய பிறகு அங்கும் தற்பொழுது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனமாக அமைந்திருக்க பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் அந்த காலத்தியப்பரின் சிவலிங்க திருமேனி எழுந்தருளிக்கப் பெற்று வழி வழி ஆதீன குரு முதல்வர்களால் வழிபாடு செய்ய பெற்றிருக்கக்கூடிய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கிபி 1310 ஆண்டு திருவண்ணாமலையில் ஆதீன திருமடத்தை தோற்றுவித்து அற்புதங்கள் பல நிகழ்த்திய ஆதி குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளின் குருபூஜை திருநாள் இன்று மண்ணுலகில் தோன்றி 75 ஆண்டு காலம் அருளாட்சி செய்து வழி வழியாக ஞான உபதேசம் செய்த அந்த பெருமகனார் தன்னுடைய 60வது வயதில் தோற்றுவித்த அந்த திருமடத்தின் தம்முடைய சீடர்களுள் தலை சிறந்தவராகிய தாண்டவராகிய தேசிய குருமூர்த்தியிடம் இந்த திருமடத்து பொறுப்பினை வழங்கிவிட்டு ஆவணி மாதம் பூரட்டாதி நாளன்று திருவண்ணாமலை திருப்பதியின் வேட்டவலம் சாலையின் தென்புறத்தில் சிறியோக நிலையில் எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த ஆதி குரு முதல்வரின் குருபூஜை திருநாள் இன்று குருவையே தெய்வமாக கொண்டு வழிபாடு செய்து வரும் தமிழ் மரபில் என்றும் எண்ணி புதிக்கத்தக்க இந்த குருமகானின் திருவடிகளை பணிந்து வணங்கி இந்த நல்ல நாளில் அப்பெருமகனாரின் அருள் உணர்வை நமக்குள்ளே நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் குருநாதரின் திருவடிகளை போற்றி வழிபாடு செய்வது கூட நம் உண்மை வினைப்பயனின் முதலை கடைவதற்கான நல்ல நெறி என்றே சொல்ல தோன்றுகிறது.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
9: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைகிறோம் இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி. ரொம்ப நாளாக எஃப்எம் கேட்டுட்ருக்கேன், ஆனால் எஃப்எம்ல நிறைய பாட்டு நேயர்கள் கேட்குறாங்க, ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கணுங்க அப்படின்னு நினச்சி

இருந்தாலும் சரியில்லை. இப்போ தாங்க சமீபத்தில் டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை இந்த எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க இந்த பொன்னியின் புதுப்புனல். புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களை அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பப்பாடல கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரான 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயரை அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்பப்பாடலும் நிகழ்ச்சியில் ஒழிக்க விடுறோம். நிகழ்ச்சியில உங்களோட நான் ஆர்த்தி.

கண்டிப்பா காலை நேரம் அப்படிங்கிறது ஒரு புதிய நாளோட தொடக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. நேற்று என்னதான் நடந்திருந்தாலும், நேற்று நம்ம நினைச்சதுல எதுவும் நடக்காம இருந்தாலும் அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு நமக்கு நம் மனசுக்கு நம்மளே கொடுக்குற ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். காலையில எழுந்ததுமே சில பேருக்கு வேலைக்கு போகணுமே, இந்த வேலைலாம் முடிக்கலையே, பெண்டிங் இருக்கே அப்படின்னு யோசிப்போம். நம்ம குட்டீஸ்லாம் பசங்களை என்ன பண்ணணும், அடடா ஹோம்ஒர்க் முடிக்கலையே, அது பெண்டிங் இருக்கே, மேம் கேட்பாங்களே அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு சில பேர் இன்னைக்கு நாள் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கோ தெரியலையே அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். சேர்த்து எப்படி இருந்தாலும் சரிங்க, எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நாள் நம்ம கையில் இருக்குது, நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் இந்த நாளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய பாடலை நமக்கு மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டே இருக்கும்போது நம்மளுடைய மனசுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், நாளும் நல்லபடியாக தொடங்கும் இல்லைங்களா. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் வீர தீர சுரன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. சேலம்லேருந்து காயத்ரி அவங்களுக்காக வீர தீர சுரன் திரைப்படத்திற்காக

0: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
6: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
7: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
6: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் ஸ்பெஷல் சீசன்னு சொல்லுவோம். அதாவது வலிப்பு நோய்களிலே வித்தியாசமான, மிக முக்கியமான, கவனிக்கப்பட வேண்டிய வலிப்பு நோய் வகைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவோம். எக்லாம்சியா என்ன டாக்டர், புரியாத மொழியில் பேசுகிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது புரிகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி காலத்தில், அதாவது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய வலிப்பு நோய். இது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் இதை சம்மந்தமாக. அது தெளிவுபடுத்த தான் நம்ம நிகழ்ச்சி இதை பேசியவனு நினச்சேன். கர்ப்ப காலத்தில் வலிப்பு நோய் வரலாமா? வரலாம். அது பேர் தான் எக்லாம்சியா. அப்போ எக்லாம்சியானா என்ன? மாதமாக இருக்கும்போது, மாதமாக இருக்கும்போது ஏறத்தாழ 5 மாதங்கள் கடந்த பிறகு தான், அது 20வது வாரம்னு சொல்கிறோம் இல்லையா, 5 வாரங்கள் கடந்து தான் இந்த பிரச்சனை வரும். இந்த எக்லாம்சியாங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சதுக்கு முன்னாடி, ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கிறது. ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னா இந்த வலிப்பு நோய் வரத்துக்கு முந்தைய காலகட்டம். அது யாருக்கு வரும்? முக்கியமாக ப்ரைமி கிராவிடான்மா. ப்ரைமி கிராவிடனா முதல் முறை கருத்தரிக்கும் கர்ப்பிணி தாய்களுக்கு வரலாம். அல்லது அவங்க குடும்பத்தில் யாருக்காவது, அவங்க தன் தாய்க்கு, அவங்க தாய் சம்பந்த கூடவன் பிறந்தவங்களுக்கு யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தும் இவங்களுக்கு வரலாம். இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முக்கியமாக இரத்த கொதிப்பு அதிகமாகும். அது வந்து முதல் 3 மாதம் எந்த பிரச்சனையும் தெரியாதுங்க, 2வது 3 மாதம்னு சொல்ல முடியாது, அது செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் பிபி அதிகமாகும், பிபி அதிகமாகும். அதே மாதிரி காலில் வீக்கம் வரும், காலில் வீக்கம் வருது, பிபி அதிகமாகுது அப்படின்னாலே கட்டாயம் அது எக்லாம்சியால் போய் முடியலாம் அப்படின்ற ஒரு அபாயக்குறியை இது தெரிவிக்கிறது என நம்ம கருத்தில் கொண்டு உங்களுடைய மகப்பேறு மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதுக்கான மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்?

0: குறைக்கணும், எண்ணெயில் பொறிச்சது என்ன பதார்த்தெல்லாம் சாப்பிடக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிக்கும் காலம், அதாவது தாய்மை விடும் காலம் வந்து அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான காலம். ஏன்னா ஒரு உயிரை இந்த உலகிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் இது, மிக முக்கியமான காலம் இது. இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பேறு காலம், அதான் வந்து பேறு காலம்னே சொல்கிறது. அந்த இந்த நேரத்தில் பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும், ஹார்மோன்கள் தாறுமாறாக நம்ம உடலில் கர்ப்பிணி தாயுடைய பெண்கள் மாறுவதனால உடல் அசதி இருக்கும், அப்புறம் உடல் எடை கூடும், முடி உதறும், நிறைய விஷயங்கள் ஹார்மோன்னால் ஏற்படுகின்ற மாற்றங்கள்லாம் வரும். இதற்கிடையே அந்த காலத்து பெண்கள், அதாவது அந்த காலத்தில் நம்முடைய தன் தாய், அது நம்முடைய தாய், நம்முடைய மூதாதையர்கள் அந்த காலத்தில் கர்ப்பிணி காலத்துலேயும் அவங்க தொடர்ந்து வீட்டு வேலை செஞ்சாங்க, வயலில் வேலை பார்த்தாங்க, கடினமாக உழைத்தார்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சுகப்பிரசவம் அதிகமாக காணப்பட்டது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து வேலை செய்யறதுனால பெல்விக் மசில்ஸ், அதாவது நம்ம இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்கின்றதுலவா, அந்த தசைகள் வந்து நன்றாக இலகுவாகிவிடும். இலகுவாகும் போது சுகப்பிரசவம் அப்படிங்கிறது, இயற்கை ஜனனம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தது. அந்த காலகட்டங்கள்லாம் வந்து மருத்துவச்சிக்கு தான் பிரசவமே பார்த்துருப்பாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது ஆயாஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஆயாஸ் அவங்க பார்த்தாங்க. ஆனால் எந்த ஒரு உயிரிழப்பும் வந்ததில்லை, பெரும்பாலான உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா கர்ப்பிணி தாய்கள் கடினமாக உழைத்தார்கள், மனக்குழப்பம் கிடையாது, ஒரு சாதாரண விஷயமாக இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நிறைய குழப்பங்கள், நிறைய வந்து அலைபேசியிலையும் சமூக வலைத்தளங்களில் அதெல்லாம் போட்டு இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம அறையும் குறமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்மளும் குழம்பி நம்முடைய மருத்துவரையும் குழப்பி அவங்க வந்து சுகப்பிரசவத்துக்கு முயற்சி செய்யலாம் என்று நினைத்தாலும், ஐயோ வேணாம் டாக்டர், என்னால் வழி தாங்க முடியாது, இந்த பாதிப்பு வரும்னு சொல்லி கரு இந்த மகப்பேறு மருத்துவர்களையே வற்புறுத்தக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நம்முடைய காலம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150 77 93 29.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டிருக்கோம். இது பொன்னியின் புதுப்புனல். அறிமுக நேயர்கள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி. பெனகரம் வட்டம் நீர்கொந்தையிலிருந்து கேசவன் கேட்டுக்காரு, அவருக்காக தக்லை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுத்துடலாம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நேயர்களின் மேடையாய்
8: காத்துல மதக்கிறோம், போற வழியில பூவாசிருக்கிறோம்.
7: விவசாயிகளின் உற்ற தோழனாய்
9: போல,
7: மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய்,
10: திரும்ப வைக்க
7: நம்பிக்கை நட்சத்திரமாய்,

0: மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
3: ஆமாங்க, இன்னைக்கு காலையில 9:05 வானலையில் வசந்தம். வானல் வசந்தம் இன்னைக்கு நிகழ்ச்சியில தற்கொலைக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை கேட்க போறோம். நேரலையில பங்கேற்கிறார் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் பேபி லள்ளி அவர்கள்.

0: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நெருங்கலை 8:30. இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். ராமாயணத்துல ராமன் திருப்புல்லானின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிநாத பெருமாள் கோயில் பகுதியில் புல்லுல அமர்ந்து அவன் வந்து வருணனிடத்துல வரம் கேட்டு அணை கட்டினான்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த அணை கட்டாங்கிற செய்தியை சொல்ற போது ஒரு செய்தி நமக்கு ஆச்சரியமா இருக்குது. தரையில பாலம் கட்டுறது ஈஸி, கடல்ல எப்படி பாலம் கட்டுவீங்க? கடல்ல தண்ணி, தண்ணியில கல்லை கொண்டு போய் நிறுத்த முடியுமா, போட முடியுமா, எப்படி முடியும்? இல்ல கல்லெல்லாம் மிதந்துச்சு அப்படின்னா அதை இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் ஒருத்தர் நம்புறதுக்கு இது இல்லை. சரி, அடுத்ததா என்ன அப்படின்னா கல்லை போடுற போது அலை வேகமாக அடிச்சு மீண்டும் கரைக்கே கொழுந்துருச்சான் கல்லெல்லாம். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், நம்ம கடற்கரைக்கு போனோடனே எதையாவது போட்டோம்னா அது திருப்பி கொண்டு நம்ம மேலே தள்ளி விட்டு போயிடும். இப்ப இந்த கடல் அலை இப்படி கொந்தளிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ராமனிடம் வேண்டினார்களாம். என்ன மாதிரி? கடல் அலை ஓய்ந்து தண்ணீர் சாதாரணமாக இருந்தால்தான் இதில் நாம் அணை கட்ட முடியும் சொன்னோடனே அவர் உடனே என்ன பண்ணாரா, ஒரு பானத்தை எடுத்து அதுக்கு மந்திரங்கள் உச்சராடங்கள்லாம் பண்ணி அதை மேல் நோக்கி விட்ட உடனே அது அந்த கடலுக்குள்ளே போய் என்ன பண்ணுச்சான், எந்த பகுதியில் இவங்க அணை கட்டணுமோ அந்த பகுதியில் அலை வராமல் பார்த்து கொண்டதான். இப்போ நம்ம கேட்போம், ஏன் கடல் இருந்தால் அலை இல்லாமல் இருக்குமா, அது எப்படி முடியும் அப்படின்னு. இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அணை கட்டுற வரைக்கும் அந்த அலையை அடக்கி வச்சாருன்னு நம்ம இதில் படிக்கிறோம் ராமாயணத்தில். இது சாத்தியமா, கடல் அலையை அடக்க முடியுமா? நான் படித்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ஜப்பான்லேருந்து ஒரு குழுவினர் வந்து கேரளாவுக்கு வர்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா அங்கே ஒரு வித்தியாசமான படகு போன்ற பெரும் கப்பலை வாங்கிறதுக்காக வர்றாங்க. இப்போ சமீபத்தில் இந்த நூற்றாண்டில் நான் சொல்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முதல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வர்றாங்க. ஜப்பான்காரன்கிட்ட இல்லாத ஒரு படகாக இவன்ட்டு இருக்க போது நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்க போதுன்னு நம்ம நினைக்கலாம். அது என்ன படகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தை குடைஞ்சி செஞ்சப்பட்ட படகாம். அதாவது அந்த படகுல ஆணி, இரும்பு, தகரம், வேறு எந்த பொருளுமே இருக்காதான். அப்படின்னா எப்படி அப்படின்னா அது முழுவதும் எப்படின்னா இப்படி இப்படி இப்படி சொருகப்பட்டிருக்குமா அப்படியே உள்ள. இப்போ நம்ம ஜன்னல் செஞ்சு கூட இப்படி சொருகிறோம்ல, அது மாதிரி. இப்போ இந்த கப்பல் வடிவத்து படகு ஆணி, தகரம், இரும்பு எதுவும் இல்லாமல் மரத்தாலேயே குடையப்பட்ட ஒரு கப்பலை வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜப்பான்லேருந்து.

0: அதை வாங்கிட்டாங்க. நாலு கேரளா மர தச்சர்களையும் கூட கூட்டிட்டு போறாங்க. ஜப்பான நெருங்கியாச்சு, பெரிய கப்பல்ல அது கொண்டு போகப்படுது. ஜப்பான் நெருங்கின உடனே இப்ப இந்த இவங்க கொண்டு வந்த அந்த படகை தண்ணிக்குள்ள இறக்கி கொண்டு போகணும். அங்கேயே போய் கரையிலே கூட இறக்கலாம், ஆனா இவங்க ட்ரையல் பாக்குறதுக்காக அங்கே இறக்கணும். ஜப்பான் முழுவதும் உங்களுக்கு தெரியும் தீவுகள் தான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பெரும் அலை, சுனாமி ஏற்பட்ட மாதிரி அலை அடிக்குது. கப்பலால் நெருங்கவே முடியல. இதில் எப்படி படகை இறக்கிறது? உடனே கப்பலில் இருந்த அந்த தலைவர் ஜப்பான் நாட்டினுடைய விஞ்ஞானிகளுக்கும் அவங்களுடைய இவங்களுக்கும் தொடர்பு கொள்கிறாங்க. இப்படியாக கரையை நெருங்க முடியாத ஒரு சூழல் இருக்குங்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அந்த அலைகளையெல்லாம் அடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு ஹெலிகாப்டர்ஸ் வருது. இந்த அலைக்கு நடுவில் இந்த கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு, இவங்க கொண்டு போன படகு நின்றுகிட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுலையும் வாட்டர் பாம்ப்ஸ் மாதிரி மேலே இருந்து போடுறாங்க. இப்போ அவங்க போட்ட குண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த குண்டுகள் முழுவதும் இந்த கப்பலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டருக்கு உள்ளே போகுது. அந்த உள்ளே போன பத்து நிமிஷத்தில் அலைகள் பூரா ஓஞ்சி போயிடுது. அது என்ன அப்படின்னா, இவங்க போட்ட அந்த குண்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் என்ன பண்ணுது, எதனால் அலை அடிக்குதோ காற்றுனால, அந்த காற்று இப்படி சோடா இருக்கு இல்லையா, சோடா இது பண்ணோம்னா அந்த காற்று வெளியே போகிறது இல்லையா, அது மாதிரி அந்த காற்றை பூரா உள்நோக்கி இழுந்த உடனே அந்த கடல் குளம் மாதிரி மாறி போச்சான். இதை ரொம்ப பத்திரமா இதை கொண்டு போய் கரையில் சேர்த்துட்டாங்களாம். இதை நான் அந்த இதில் படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்க, ராமன் அம்பு விட்ட உடனே அலைகள்லாம் அடங்கிருச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எம்பிடு போய் சொல்கிறதுன்னு ஒரு அளவு இல்லைங்கிறாங்க. இதவே நம்ம அறிவியல் ரீதியாக எப்படி சப்மரின் போகுதோ அது போல் அவர்கள் கொண்டு வந்து அந்த போட்ட அந்த கெமிக்கல் இது என்ன பண்ணுதுன்னா, அலைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது, பாதுகாப்பாக இது கொண்டு போகுது அப்படிங்கிற செய்தியை பார்த்ததை இதை யார் சொல்கிறா தெரியுங்களா, இங்கேருந்து போன கேரளா படகு கொண்டு போனவங்க சொல்கிறாங்க. எங்களாலேயும் நம்ப முடியல, கடலில் இருந்த அலை முழுவதும் கொஞ்ச நேரத்தில் அடங்கிருச்சுன்னு அவங்க சொன்னதை பார்த்து தான் அது அதில் அந்த கட்டுரை வந்ததை நான் பார்த்தேன். அப்போ புராணங்கள் சொல்லப்படுறதுக்கான ஆதாரங்கள் இல்லைங்கிறதுக்காக அவையெல்லாம் பொய்யின்னு நம்ம நினைக்கூடாது, அவையெல்லாம் உண்மைன்னு நம்பிடக்கூடாது. எவை எவை எப்படிப்பட்டவை என்பதை ஆய்ந்தாய்ந்து தான் பிறகு அறிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையா இல்லையா என்பதற்கு இந்த நிகழ்விலே வருகின்ற அந்த நீரிலே போடப்பட்ட குண்டுகள் ஒரு எடுத்துக்காட்டு. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சும்மா இணைச்சு பாலம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒத்து வருமாயே ஆனால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், சிந்தித்து பார்க்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: கேட்டிருக்கோம் இந்த பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. ஈரோடு கவுண்டச்சிபாளையம்ல இருந்து தீபா கோபால் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துல இருந்து

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
6: என்ன, உண்மையாவா?
7: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரி

0: பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
1: 1800-419-1800.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500-84820.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

அச்சரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
2: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சிருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார். வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார். அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார். நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன். ஏங்க, நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தா பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்றைக்கி பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்றைக்கி பிரமாதமாக ஜெயிச்சுட்டார். உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணி விடுவார். இப்போ இவ்வளவு எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிடும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் தான் ராசியான நம்பரா, 7ஆம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7ஆம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7ஆம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார். ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது. 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோடய குதிரை 7ஆவதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.
2: சருமரோக

0: பாரணி சாய்பால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சாய்பால் சாய்பால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சாய்பால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: சாய்பால்
3: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: எட்டு 8:50 ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் அடுத்ததாக வேட்டையன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர்ல இருந்து ரமேஷ் அவர் கேட்டக்கூடிய பாடல்

ஜோட்டுக்கண்ணா வந்தாரு ஜோட்டுக்கண்ணா இப்போது ஜோட்டு அந்த சூட்டுக்கண்ணா வந்தாரு ஜோட்டுக்கண்ணா இப்போது ஜோட்டு

வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புது பின்னல் கேட்டுருக்கோம். நிறைவு பாடலாக ஜெயிலர் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரி குமாரசாமி பேட்டையிலேருந்து கவிதா அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல் ஜெயிலர் திரைப்படத்திற்காக.

பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நினைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்டிருந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: பாரதி பாடுவான், வேளாளன் சிறை புகுந்தான், தமிழகத்தார் மன்னனென மீண்டான் என கேளாத கதை கேட்பாய் என்று பாடுவான். வாவுசி சிறைக்கு சென்ற பிறகு திரும்புகிற போது தமிழ்நாட்டின் விடுதலையை எழுதுகிற மகத்தான தலைவராக வெளியே வருவார், மக்கள் வெள்ளம் சூழ வருவார் என்று பாரதியின் கனவு. நடந்தது என்ன? சிறைக்கு செல்கிற போது ஆயிரக்கணக்கான மக்கள் வாவுசியை வழியனுப்புகிறார்கள். சிறை விட்டு வெளியே வருகிற போது விரல் விட்டு எண்ணத்தக்க அளவில். சிவாவும் அவருடைய நெருங்கிய உறவுகளும் மனைவியும் தான் வரவேற்க வந்திருக்கிறார்கள். இதை கண்டுதான் பாரதி நொந்து பாடுவான். மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும், நூலோர்கள் செக்கடியில் நோவுவதும் காண்கிளையோ என்று வேதனையோடு கேட்டவன் பாரதி. இவ்வளவு துன்பங்களை சந்தித்த வாவுசிதான் தன் வாழ்வின் கடைசி பொழுதில் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடலை கேட்டுக்கொண்டே தன் கண்களை மூடுகிறார். தேவாரம் கற்றவர், திருவாசகம் உணர்ந்தவர், தமிழ் இலக்கணங்களுக்கு உரை எழுதியவர், மாபெரும் தமிழறிஞர், தேசப்பற்றாளர், சுதேசி போராளி என்ற பன்முகப் பரிமாணத்தோடு விளங்கிய வாவுசிதான் தன் கடைசி நாட்களில் பாரதியின் பாடல்களை கேட்டுக்கொண்டே என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்ற பாடலை கேட்டுக்கொண்டே அவர் உயிர் அவரை விட்டு பிரிந்தது. தேசத்திற்காக தங்களை தந்த இந்த மகத்தான தியாக மனிதர்களை இன்றைய இளைய தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும். தியாகத்தால் பெறப்பட்ட விடுதலையை உணர வேண்டும். பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிற தேசிய கொடி, இந்த தியாக திருமகன்கள் விட்ட சுவாசக்காற்று, இவர்கள் மூச்சுக்காற்றை விட்டுத்தான் நம் தேசக்கொடியை பட்டொளி வீச பறக்கச் செய்திருக்கிறார்கள். அந்த நிலையை இன்றைய இளைய தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்போதும் நமக்கு நம்மை பற்றியே கவலை. நாம் பிறரின் கவலைகள் துன்பங்களை பற்றி நாம் எப்போதும் எண்ணுவதில்லை. ஒரு முறை தாகூர் தன் பணியாளரிடம் மிகவும் கோபித்து கொண்டார். எதற்காக இப்படி கோபித்து கொண்டார் என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். விடுமுறை எடுத்து விட்டார் என்று நீண்ட நேரம் கழித்துத்தான் தாகூருக்கு தெரிந்தது. பணியாளரின் வீட்டில் ஒரு மிகப்பெரிய இறப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதனால் அவர் அன்று வர முடியவில்லை. ஆனால் அது தெரியாமல் அவர் கோபித்து கொண்டதற்கு பின்னால் வருந்தினார். இப்படித்தான் நம்மில் பலரும். நமக்குத்தான் வாழ்க்கை துன்பத்தை தருகிறது, நமக்குத்தான் உலகம் துன்பத்தை தருகிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய துன்பத்தை விட பிறரின் துன்பங்களை நாம் எப்போதும் எண்ணி பார்க்க மறந்து விடுகிறோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ

நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிற நேர்களே, உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.

0: நேரம் காலை 9:06. வானலையில் வசந்தம். நேர்களே, இன்று வானலையில் வசந்தம் தற்கொலைக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலையாக வலம் வர இருக்கிறது. நேரலையில் பங்கேற்க இருக்கிறார் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் ஏ பேபி லல்லி அவர்கள். மனம் அப்படின்றது சிந்தனை, உணர்வு, கற்பனை, இப்படி அறிவுசார் செயல்களின் மையமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒருவரோட எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறது மனம்தாங்க சொல்லணும். உயிரியல் மற்றும் நரம்பியல் ரீதியாக மூளையின் இயக்கங்களால் வெளிப்படும் ஒரு வெளிப்பாடே மனம்னு கூட சொல்லலாம். இந்த மனம்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்திற்கும் காரணமாக இருக்கு. மனதை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம மருத்துவர்கிட்ட, இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேம். பண்பலை நேயர்களுக்கு என்னோட அன்பார்ந்த காலை வணக்கங்கள்.
0: நம்ம மருத்துவர் பார்த்தீங்கன்னா சேலத்தில் யூஜி முடிச்சுட்டு அதே மாதிரி பிஜிலேயும் படிச்சுட்டு இப்போ சேலத்திலேயே வந்து நரம்பியல், அதாவது மனநல மருத்துவராக இருக்காங்க. அவங்களுடைய பயணம் என்ன அப்படின்றதை நம்ம கேட்போம். நீங்கள் உங்களுடைய அந்த மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு இங்கே நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க இல்லையா மேம்? உங்களுடைய அனுபவம், எத்தனை வருடங்களாக இந்த பணியில் நீங்கள் இருக்கீங்க?
1: நான் வந்து தர்மபுரியில் தான் பிறந்த விழுந்த இடமெல்லாம் தர்மபுரி. படித்தது திருச்சி எஸ்ஆர்எம்மில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 2017 முடிச்சுட்டு 2 வருஷம் நீட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் 3 வருஷம் 2019 2022 வரைக்கும் சேலம் மெடிக்கல் காலேஜில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்டி சைக்காட்ரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2022 நான் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் புது மருத்துவராக தான் ஜாயின் பண்ணேன். இப்போ 4 வருஷமாக என்னுடைய பணி வந்து சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் தொடர்ந்துட்டுருக்கேன்.
0: சரிங்க மேம். இது வந்து ஒரு சவாலான பணி. ஏன்னா ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னாவே ஒரு மாத்திரையோ

0: இல்லை ஒரு இன்ஜெக்ஷனோ பண்ணி அவங்கள வந்து சரி பண்ணி அனுப்பிடலாம். மனம் அப்படின்றது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இல்லையா? அதை வந்து சரி பண்ணுறதுன்னு அவங்கக்கிட்ட முதல்ல நம்ம பேசணும். அவங்க எந்த மனநிலை இருக்காங்கன்றது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவங்கள. இன்னைக்கு தற்கொலைக்கு எதிரான சர்வதேச தினம். இதை பற்றின விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக கூட இந்த நிகழ்ச்சி நம்ம சொல்லலாம். இப்போ மனம் அப்படின்றது என்ன, எல்லா என்ன எல்லா ஆர்கனுமே இப்போ வந்து இன்டர்னல் ஆர்கன் தெரியும், எக்ஸ்டர்னல் ஆர்கன் எல்லாருக்குமே தெரியும். இப்போ மனம் அப்படின்ற ஒன்று நமக்கு தெரியாமையே நமக்குள்ளே சுழண்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எங்கே இருக்குது, அது என்ன ஒரு ஆர்கனா, அது என்ன மனம் அப்படின்றது என்ன, மூளையின் செயல்பாடுகளா என்ன, நான் மனதை பற்றின ஒரு விளக்கம் நேயர்களுக்காக சொல்லுங்கள்.
1: மனம்ன்றது வந்து ஒரு ஆர்கன் கிடையாது, அது ஒரு உடல் உறுப்பு கிடையாது. நம்ம உடல் உறுப்புன்ற பகுதியில் அந்த மூளை அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அந்த மூளையில் அதனுடைய செயல்பாடுகள், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரெயின், அதை தான் நம்ம வந்து மைண்டுன்னு சொல்கிறோம். மனம் அப்படின்றது அந்த தான் சொல்கிறோம். இது வந்து எப்படி சொல்லணுன்னா கண்ணுக்கு தெரியாத பொருள் மாதிரி தான். அந்த பிரெயினோட ஃபங்க்ஷன்னா நம்ம நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி எண்ணங்கள், அதோட எமோஷன், அதோட அந்த எண்ணங்களோட அசோசியேட்டடான அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு, அப்புறம் அதனால் வர நடத்தைகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த மனம் அப்படின்றது. அதாவது உணர்வுகள், ஒருத்தரோட உணர்வுகள், அவங்களுடைய குண அதிசயங்கள், அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய எண்ணங்கள், இது எல்லாமே காம்ப்ரிஹென்சிவாக எல்லாமே ஒருங்கிணைந்த விஷயந்தான் அந்த மனம் சொல்கிறது. அந்த மனமால் தான் ஒரு சிந்தனை, ஒரு சிந்திச்சு ஒரு செயல்பாடு எல்லாமே கோர்வையாக நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம கண்ணு கூட பார்க்க முடியாது, பட் பிரெயின் நார்மலாக இருந்தாலும், அதாவது ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்து நல்லா தான் இருக்குது அப்படின்னாலுமே அதனுடைய சில பொருட்கள் உள்ள இருந்த கெமிக்கல் வேதியியல் பொருட்களோ இல்லை அதனுடைய நெட்ஒர்க்கு வந்து ஃபங்க்ஷனிங் வந்து நார்மலாக இல்லை, அதனுடைய செயல்பாடுகள் நார்மலாக இல்லை அப்படின்னா தான் மனநிலை பாதிக்கப்படுகிறது.
0: சரிங்க. இப்போ நிறைய மனிதர்கள் அன்றாடம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தினம் தினம் அவங்களோட மனசு எனக்கு கஷ்டமாக இருக்குது, யாராவது ஏதாவது சொல்லிட்டா கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையில் ஒரு தோல்வி அப்படின்னா மனம் வந்து ரொம்ப துன்பப்படுது. இதை வந்து எப்படி சரியாக வச்சுக்கலாம் மேம்? இப்போ இந்த மனதை நம்ம சரியாக வச்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு இயல்பாக லீட் பண்ணிக்க முடியும். மனதை எப்படி நம்ம சரியாக வச்சுக்கிறது?
1: மனதை சரியாக வச்சுக்கிறதுக்கு மூணு விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும். அது ஏன் பாதிக்கப்படுதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். உடல் ரீதியாகவும் பார்க்கணும், சமூக ரீதியாகவும் பார்க்கணும், உளவியல் ரீதியாகவும் பார்க்கணும். அதாவது உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நியூட்ரிஷன் பற்றாக்குறைபாடு இருக்கும். அதனால் சில வேதி, நான் சொன்ன மாதிரி மூளையில் சில வேதியியல் பொருட்கள் நடக்கும். அந்த வேதியியல் பொருட்கள் கம்மியானாலோ இல்லை ஜாஸ்தியானாலோ மனநிலை பாதிக்கப்படும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பர்சன் கூட சில ஸ்ட்ரெஸ் தாங்கிக்க முடியாமல் அவங்க டிப்ரெஷனுக்கு, மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்களுடைய வேதியியல் பொருட்கள்லாம் கம்மியாகுதுன்றது அர்த்தம். ரெண்டாவது உளவில் ரீதியாக, உளவில் ரீதியாகனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வுகள் வந்து வேறுபடும். ஒருத்தருக்கு வந்து சின்ன காய்ச்சல் வந்தாலே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரோட இழப்பு இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு வேலை இல்லைன்ற மாதிரி இருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸுன்றது வேறுபடும். ஸோ அது வந்து உளவில் ரீதியாகவும் பார்க்கணும். சமூக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பணம் இல்லாத கஷ்டங்களாக இருக்கும், இல்லை ஒரு உறவுகள் இல்லாத கஷ்டங்களாக இருக்கும், ஒரு மற்ற தனிமையாக படுத்துகிற மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருக்கும். ஸோ இந்த சோஷியல் சப்போர்ட்டும் இருந்தது அப்படின்னா தான் அந்த மனநிலை வந்து சரிப்பட முடியும். ஸோ இந்த மூணு ஆஸ்பெக்டில் நம்ம வந்து மனசை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை சரி பண்ணால் தான் நம்ம பேலன்ஸ்டு லைஃப் கொண்டு போகிற மாதிரி இருக்கும்.
0: சரிங்க மேம். இப்போ வந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் தன்னை அனலைஸ் பண்ணிக்க கூட நேரம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மனிதரும், பெண்களும் சரி ஆண்களுமே சரி, தனக்கு மனநிலை பாதிச்சிருக்கா அப்படின்றது கூட தெரியாமல் நிறைய பேர் இப்போ இருந்துட்டு தான் இருக்காங்க. இவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் மனநிலை லேசாக பாதிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம்?
1: மனநிலை லேசாக பாதிக்கிறதுன்றது வந்து யூஸ்வலாக வெளியில் தெரியாது. அவங்களோட டே டு லைஃப்பில் வந்து அப்படியே நார்மலாக போய்கிட்டே இருக்கும். எப்போ ஒருத்தருக்கு மனநிலை பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்களோட டே டு டே லைஃப், அன்றாட வாழ்க்கையில் எந்தவாவது ஒரு இடத்துல தொந்தரவுகள் ஆரம்பிச்சதுன்னா, என்னால் சரியாக சாப்பிட முடியல, என்னால் சரியாக தூங்க முடியல, என்னுடைய

0: ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, கொலீக்ஸ் கிட்ட, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னால் நார்மலாக பேச முடியல. முன்ன மாதிரி என்னால் வந்து கலகலன்னு இருக்க முடியலை. இதனால் வந்து என்னால் வேலைகள்லையும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் ஃபஸ்ட்டு, இது வேலைகள், அன்றாட வேலைகளில் எனக்கு அஃபெக்ட் ஆகுது, என்னால் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுனாலே, தொந்தரவுகள் இருந்ததுனாலே அவர் வந்து ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காரு, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது ஃபஸ்ட்டு இது இந்த விஷயத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வேறு வேறு தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும்.
1: இப்போ எல்லாருமே சொல்லக்கூடியது, எனக்கு கோபம் அதிகமாக வரும், கோபம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமையாகவே சொல்கிறாங்க, அது ஒரு குணநலன் மாதிரி சொல்கிறாங்க. கோபம் அடிக்கடி வர்றது நல்லதா மேம்? அதே மாதிரி ஒரு சிலருக்கு கோபம் சீக்கிரமே வராது, வந்தால் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடும். இந்த மனநிலை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த கோபத்தை எப்படி சரியாக வச்சுக்கிறது?
0: கோபம்ன்றது வந்து அதுவும் ஒரு வகையான எமோஷன் தான். நான் சிரித்தா மட்டும்தான் நல்லவன் அப்படின்றது கிடையாது. கோபப்படுறவங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. கோபம் அப்படின்றது வந்து ஒரு எமோஷன், அது வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, அதனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. பட் கோபத்தை வந்து எப்படி வெளிப்படுத்தணுன்ற ஒரு வரமுறை இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது அதனால் பிறருக்கு பாதிப்பு இல்லை, அந்த பிறருக்கு பாதிப்பு இல்லைன்னா அந்த கோபம் இல்லை, அந்த கோபப்படுறதுனால மற்றவங்களுக்கு நலன் நடக்குது அப்படின்னா அந்த கோபம் நல்லது, இல்லை அப்படின்னா அந்த கோபம் எப்போவுமே தவறானது தான். மற்றவருக்கு பாதிப்பு ஆகுதுனாலே அந்த கோபம் தவறானது தான்.
1: ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேம், இப்போ கோபம் வந்துச்சுன்னா ஏதாவது பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க, ஒரு சிலர் வந்து எதிரில் இருக்கிறவங்கள கூட காயப்படுத்துவாங்க, இதுதான் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லலாமா?
0: அது எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எமோஷன்ஸ் தான். அவங்களால அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது தான், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போகிறதுனால தான் அந்த பொருளோட வேல்யூ தெரியாமல் போகும்போது அவங்களோட கோபத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறாங்க.
1: ஸோ அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, கோபம் மட்டும் இல்லைன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். இது இதுக்கான உங்களோட வழிகாட்டுதல்?
0: கோபத்தை வந்து கட்டுப்படுத்துதுன்றது தான் முடியுமே தவிர அதை சரி பண்ண முடியுன்றது கிடையாது. ஏன்னா அதுவும் வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரெயின் தான், அதை ஒரு மூளையோட ஒரு செயல்பாடு தான். ஸோ அதனால் வந்து கட்டுப்படுத்திக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கோவப்பட்டேன்னா இப்போ கோவப்படுறதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இப்போ நான் இப்போ ஒரு பேஷண்ட் என்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்க வந்து நான் சொல்லி புரிய வைக்க முடியலை அப்படின்னா நான் கோவப்பட்டு இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி நான் கோவப்பட்டேன்னா அந்த கோவத்துக்கு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த நல்லது தான் நான் அந்த பேஷண்ட்டுக்கு நான் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் கோவப்பட்டு ஒருத்தருக்கு நல்லது பண்ணுற போகிறீங்கன்னா அது ஒரு விதத்தில் சொல்லலாம், சொல் வார்த்தைகள் போதும். அதை ஒரு எமோஷன்ஸில் காட்டணும், பொருளை தூக்கி போட்டு உடைக்கணும், அதை அடுத்தவங்களை காயப்படுத்தணும், அடிக்கணும் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கோவம் தான். அதை வந்து நம்ம லெவலுக்கு கொண்டு வந்துடலாமே தவிர்த்து கோவமே பட முடியாமல் இருக்க முடியாது ஒரு மனிதனால்.
1: சரிங்க மேம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கோவப்பட்டுருவாங்க, கோவப்பட்டு அவங்க வந்து தன்னோட எமோஷன்ஸை பல விதங்களில் காட்டிடுவாங்க, உடனே சட்டுன்னு மாறி அழ ஆரம்பிச்சிருவாங்க, நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன்னு தெரியல. இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஆலோசனை என்ன?
0: அந்த இது வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், அதுவும் வந்து ஒரு மூளையில் ஒரு சில ஒரு ஏரியாவில் இருக்கிற அந்த செயல்பாடு தான். அதாவது காரணம் தெரியாமல் கோவப்பட்டுருவாங்க, அந்த இடத்துல நம்ம கோவப்படணுமா வேணாமான்ற அந்த ஒரு நிமிடம் சிந்தனைகள் வந்து அவங்களால வேலை செய்ய முடியாது, அதிவேகமாக வேலை செஞ்சுருதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 1 செகண்ட் நீ போஸ்ட்போன் பண்ணு, 1 செகண்ட் நீ தள்ளி போடு, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ தள்ளி போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம தள்ளி போட ஆரம்பிக்கணும், கோவப்படாமல் இருக்க முடியாது, பட் கோவப்படுற போது தள்ளி போட ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு நிமிஷம் யோசிக்கணும், இந்த இடத்துல நான் கோவப்பட்டேன்னா அந்த இடத்துல வந்து மற்றவங்களை பாதிக்கப்படுமா இல்லையா, இல்லை மற்றவங்க என் மேலே கோவப்பட்டால் நான் எவ்வளோ ஹர்ட் ஆகுவேன். ஸோ இந்த ஒரு சிந்தனை ஒவ்வொருத்தரும் யோசித்தாலே அந்த கோவம் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
1: சரி மேம், நாம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேரில் இது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்கலாம். அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0 43 42 24 40 30, மற்றொரு எண் 94 86 81 10 25, மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31, 94 86 65 20 25. இந்த எண்களை அழைச்சி மனநலம் தொடர்பான உங்களது சந்தேகங்களை நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்கலாம்.
2: அரசு பணி உங்கள் கனவா? டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஆர்பி, டெட், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. அனைவருக்கும் சிறப்பு பரிசு இச்சலுகை. செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: Hay zombies.
1: வருகின்ற 13 தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
7: தங்க நாணயங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை.

0: கேட்டு ரசிச்சிட்டு கொண்டீர்களே, இது வானொலியில் வசந்தம். இன்று தற்கொலைக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலையாக வலம் வந்துட்டு நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் ஏ பேபிலள்ளி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். டாக்டர், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு இடைவெளிக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசினோம். தற்கொலை அப்படின்றத பற்றி பேசியே ஆகணும். இன்றைக்கி அதற்கான சர்வதேச தடுப்பு தினம் இல்லையா, இந்த எண்ணம் ஏன் வருது டாக்டர்?
1: தற்கொலைன்றது வந்து அந்த மன அழுத்தத்தினால ஏற்படும் ஒரு எக்ஸ்ட்ரீமான சிம்டம். அது ஒரு தொந்தரவு மாதிரின்னு சொல்லுங்களாம். மன அழுத்தத்தில் ஒருத்தரோட விரக்தி நிலை, அந்த லாஸ்ட் மினிட் ஆஃப் அந்த சிவியரிட்டி போகும்போது அந்த லாஸ்ட் மினிட் வந்து நம்ம இருக்கவே கூடாது அப்படின்ற நம்ம சூழ்நிலையோ இல்லை நம்மளுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதோ அந்த தனிமைப்படுத்துறதுனோ அதனுடைய விரக்தி நிலை அடையும் போது தற்கொலை எண்ணங்கள் தானாகவே உருவாகுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தற்கொலை எண்ணங்கள் ரெண்டு விதமாக உருவாகுது. இன்னொன்று வந்து குழந்தைங்க வந்து ஆசைப்படுறது கிடைக்கல அப்படின்னா அந்த விரக்தி நிலைமையும் சடான் வர ஆரம்பிக்குது. முன்னெல்லாம் வந்து அந்த எல்லா ஒரு ஃபேஸ் ஆஃப் ஹார்ட் பீரியட், அதாவது ரொம்ப கடினமான வாழ்க்கைகளை வந்து கடந்து வந்து அவங்களால சமாளிக்க முடியாமல் போகும்போது மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலைகள் நடந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அந்த எமோஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால இந்த தற்கொலை எண்ணங்கள் வந்து சாதாரணமாகவே வர ஆரம்பிக்குது. இதுவும் வந்து சூழ்நிலை காரணமாக தான் அதிகமாகுதுன்றது சொல்லலாம்.
0: சரிங்க, இப்போ ஒரு நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட கேள்விகளையும் நம்ம கேட்போம். வணக்கம். வணக்கம் ஐயா.
2: மங்கபுரம் ராசா இருக்குமா?
0: கேளுங்க ஐயா.
2: டாக்டர்மா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: ஆமா, இப்போ பொதுவாக வந்துங்கம்மா இந்த தீராத நோய்கள், கடன் சுமை, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்வி, இதுல வந்து பெரும்பாலும் தற்கொலை எண்ணங்கள் வருதுமா? ஆனா சிலர் வந்து தற்கொலை தீர்வு கொள்ள முயற்சி பண்ணி அதுல இருந்து மீண்டு வரக்குள்ள வந்து அவங்க மறுபடியும் திருப்பி அவங்கள வந்து வராம தடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை சொல்லணும் சொல்லுங்கம்மா.
1: ஐயா, கேள்வி நல்ல கேள்வி. ஒருத்தர் வந்து தற்கொலை எண்ணங்கள் வந்து அதனுடைய முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அது வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரே வழி அவங்கள வந்து சரியான வைத்திய முறையை தான் கையாளணும். அதாவது அவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி தீராத கடனோ இல்லை தீராத நோயோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலை காலகட்டத்தில் சிக்கினவங்கள வந்து சூழ்நிலையை மாத்திரமோ இல்லையோ அவங்கள வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கள வந்து நம்ம மாற்றுறதுக்கு அவங்கள தயார் பண்ணுறதுக்கு நாம் முதல் உதவி பண்ணணும். அது வந்து சில சமயம் மருத்துவ மூலியமாகவும் போகலாம், சில சமயம் ஆலோசனை மூலியமாகவும் போகலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை ஒரு ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி நாங்கள் உளவியல் டாக்டரோ இல்லை மனநில டாக்டரோக்கிட்டையும் நீங்கள் அழைத்து சென்று அவங்களுக்கு தேவையான மருத்துவ முறையில் வைத்தியம் கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களுடைய தற்கொலை எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும்.
0: இப்போ இந்த நேயர் கேட்ட மாதிரி இப்போ தற்கொலை எண்ணம் திரும்ப வராமல் அவங்கள பார்த்துக்கணும்னா அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்?
1: சொல்லப்போனால் 24 மணி நேரமும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். குழந்தைங்களில் ஆரம்பித்து பெரியவங்கள வரைக்குமே அந்த தற்கொலை எண்ணங்கள் வந்து இன்டென்சிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்டென்சிட்டின்றது வந்து அவங்களுடைய எண்ணத்தோட வெளிப்பாடு, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த எண்ணங்கள் இருக்குது. ஸோ சில குழந்தைங்க வந்து இப்போ ஒரு இளம் பருவத்தினர்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அட்டம்ப்ட் பண்ணோம்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுக்காம அவங்களுக்கு நான் எந்த சமயத்துலையும் நான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு ரீஅஷூரன்ஸ் மட்டும் கொடுத்தா, சப்போர்ட் கொடுத்தாலே பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைச்சாலே அது குறையும். இதே ஒரு பெரியவங்க வந்து ரொம்ப இன்டென்ஸாக இறந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கள வந்து சப்போர்ட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் மெடிக்கல்

0: பீரியடில் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் சேஃப்கார்ட் பண்ண முடியும், அந்த எண்ணங்களை வந்து மாறுதல் பண்ண முடியும்.
1: இப்போ நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டிலிருந்து நவீன் பேசுகிறேன்.
1: கேளுங்க நவீன்.
2: சிறப்பு இருந்ததற்கு வணக்கம்.
0: ஆ வணக்கம்
2: மேடம். அதாவது எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி
0: சொல்லுங்க.
2: தற்கொலை பண்ணிக்கிறத பத்தி சொல்றீங்க, தற்கொலை பண்ற எண்ணம் வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குதா இல்ல அனிமல்ஸுக்கும் ஏற்படுமா? அதாவது வந்து இப்ப மனுஷன் கூட இருக்கிற அனிமல்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்ட் இருக்கும். அந்த யானை அதெல்லாம் வளர்க்குறாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கணுங்கிற கான்செப்ட்ல வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. அது ஒரு மன அழுத்தம், அதாலையும் சூசைட் அட்டம் பண்ண முடியுங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்னு வந்து இப்ப வந்து நிறைய மன அழுத்தம் அப்படிங்கிறப்ப அதிகமாகறப்ப சில பேர் என்ன பண்றாங்க, இந்த போதை மாத்திரை வந்து உட்கொள்றாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயுமே அது சம்பந்தமான விழிப்புணர்வு தான் கொடுத்து அதை முடிவு கொண்டு வரணுங்கிற மாதிரி இப்ப கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி போதைப் பொருட்களை உட் பண்றது மன அழுத்தத்தை நீக்கிறதுக்காக அதை உட்கொள்றது வந்து எந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு தகவலை விரிவா சொன்னீங்கன்னா.
0: நன்றி ஐயா. முதல் கேள்வி, மிருகங்கள் விலங்குகள் வந்து தற்கொலை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலில் அதுவாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போது தற்கொலை வந்து எப்படின்னா எமோஷன்ஸில் தான் நடக்கும், எமோஷன்ஸ் ப்ளஸ் ஆக்ஷன்ஸ். அந்த எமோஷன்றது வந்து என்னென்னா, எனக்கு வந்து இப்போ இருக்க பிடிக்கலை, எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கலை, ஸோ நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்றது ஒரு எமோஷன். அதை ஃபீலிங் பண்ணுறது ஓகே, அதோடய நடத்தை அதோட பிஹேவியராக வெளிப்படுறது தான் இந்த தற்கொலை. ஸோ அவங்களா போய் கமிட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி அவங்களா போய் கமிட் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. பட் அந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்லே இருக்கும் போது அதை சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் தானாக இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ரெண்டாவது கேள்வி, நீங்கள் சொன்ன மாதிரி தற்கொலை எண்ணங்கள் வரக்கூடாதுன்றதுக்காகவோ இல்லை தற்கொலை பண்ணக்கூடாதுன்றத ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாகவோ இந்த போதைப் பொருட்கள் அதிகம் உட்கொள்கிறது ஒரு ஒரு இப்போ சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு சூழ்நிலையாகவே இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, போதைப் பொருளில் ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அழிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு தானாகவே உருவாகுது. அதுவுமே ஒரு வகையான தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயங்கள் தான் போதை வந்து அதிகம் பண்ணுறது. இப்போ வந்து நம்மளுடைய கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இல்லை அதுக்கு தனியான பிரிவுகளை போட்டு சூசைட் ப்ரிவென்ஷனுக்குனே தனியாக பிரிவுகள்லாம் போட்டு 102 கால் எமர்ஜென்சி கால் பண்ணுற மாதிரியும், உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அடிப்படை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் வந்து அந்த சர்வீசஸ் வந்து மக்களுக்கு இன்னும் ரீச் ஆகலைன்றது தான் என்னுடைய கருத்து. அந்த மக்கள் அந்த சர்வீசஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னுமே வந்து தற்கொலைகளை வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ அதனுடைய விழிப்புணர்வு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சவங்க மூலியமாகவோ இல்லை வேற யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த சர்வீசஸ்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணுன்றது என்னுடைய வேண்டுகோள்.
1: சரிங்க மேம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய வானலில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். இன்றைய வானலையில் வசந்தம் தற்கொலைக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் ஏ பேபிலள்ளி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0 43 42 24 40 30 மற்றும் 2 94 86 81 10 25. மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 99 86 65 20 25. இந்த எண்கள் அழைச்சி உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய

0: சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில். இன்றைய தற்கொலைக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்களையாக வலம் வந்துட்டுருக்கு. மருத்துவர்கிட்ட நம்ம பேசுவோம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80s 90s இருக்கக்கூடிய அந்த தலைமுறை வந்து நிறைய தோல்விகளையும் கஷ்டங்களையும் தாங்கி வளர்ந்தவங்கன்னு சொன்னாங்க, சொல்லுவாங்க அவங்கள. ஏன்னா நிறைய தோல்விகளை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு சீக்கிரமாக அந்த மனநலம் அப்படின்றது பாதிக்கப்படாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த 2K kids, ஜென்ஸ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைமுறை தோல்விகளை அதிகமாக தாங்கறதில்ல. உடனே வந்து அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடுது, தனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா தற்கொலை எண்ணம் அப்படின்றது வந்துடுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேரண்ட்ஸோட அந்த பேரண்டிங் அப்படின்றது எப்படி இருக்கணும் குழந்தைகளுக்கு? அவங்க என்ன மாதிரியான பேரண்டிங்கை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்? இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுங்க.
1: மாமா, என்ன ஆகுது அப்படின்னா 90s 80s காலகட்டத்தில் நமக்கு வந்து ஃபோன் வந்து அவ்வளோவா யூசேஜ் இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு கஷ்டமோ இல்லை ஏதாவது ஒன்று தேவையோ நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலனா தாத்தா பாட்டிங்க கிட்ட கேட்பாங்க, இல்லை அத்தை மாமா கிட்ட கேட்பாங்க. ஸோ எதாவது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயாவது கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது, அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் நல்லா
0: இருக்கும்,
1: அரவணைப்பு இருந்தது, கேர் இருந்தது. ரெண்டாவது கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது. ஸோ தேவைன்றத வந்து சொல்ல முடிஞ்சது. அவங்க வந்து திட்டினாலோ ஒரு கம்யூனிகேஷன் மூலயமா என்ன சொல்ல வரோன்றது நேரடியாக பேசிக்க முடிஞ்சது. இப்போ காலகட்டத்தில் அந்த நேரடியாக பேச முடியாத சூழ்நிலை பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது, குழந்தைங்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் கேப் ஆகிடுது. ஸோ அந்த டைமில் என்னென்னா இவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அந்த ஃபீலிங்ஸை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒன்று வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை ஃபோட்டோ மூலயமாவோ இல்லை சோஷியல் மீடியா மூலயமாவோ இல்லை ஸ்டேட்டஸாக வச்சாவோ இப்படி தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கேர் இல்லாததுனாலேயே அந்த தோல்வியை வந்து அவங்களால தாங்கிக்க முடிகிற சக்தி வந்து இழந்துடுறாங்க. அதனால தான் இந்த தற்கொலை எண்ணங்கள் இன்னும் வேகமாக அவங்களுக்குள்ள வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுனாலே ஏதோ ஒருத்தராவது வீட்டில் வந்து அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு நேரடியான பேச்சுவார்த்தைகள் நேரடியான கான்வர்சேஷன் இருந்ததுனாலே இந்த தற்கொலை எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும்.
0: நிச்சயமா நிறைய பெரியவர்கள் சொல்லுவாங்க, அன்பையும் பாசத்தையும் வெளியே தேடாதீங்க, நமக்குள்ளே நம்ம உறவுகளுக்குள்ளேயே அதை தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேம், இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே போய் அவங்க என்ன மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டே அவங்க மனநலத்தை நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கூட சொன்னீங்க. இந்த சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேம்?
1: சோஷியல் மீடியான்றது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்றதை நான் வெளிப்படுத்துகிறேன்றதுக்காக அந்த மாதிரி. ஸோ இப்போது நீங்கள் அந்த சோஷியல் மீடியாலே ஒரு சிலர் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கும் போது ஒரு டிப்ரெஸ்டாக இருக்காங்களா, இல்லை டிப்ரெஸ்டாக இருந்தால் ஒரு சோகமான சாங்ஸ் வைப்பாங்க, இல்லை வந்து ஒரு ஹாப்பி மூடில் இருந்தாங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு என்ஜாயபிளாக இருக்கிற சாங்ஸ் வைப்பாங்க, இல்லை அவங்களுடைய ஃபோட்டோவை வெளிப்படுத்துவாங்க, இல்லை நான் இது நல்லது பண்ணேன் இது நல்லது பண்ணலை எல்லாத்தையுமே இந்த சோஷியல் மீடியாவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் என்ன கேட்டால் வந்து ஒரு நாளைக்கு லிமிட்டெட் டைம் அவர்ஸே வந்து பார்த்திங்கன்னா 4 hours மேலே நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் நம்மளுடைய மூளை வந்து அதுக்கு அடிமையாக போயிடும். ஸோ அதனால் வந்து எது தேவையான விஷயங்களோ எனக்கு இன்ஃபர்மேஷனான விஷயங்களை மட்டும்தான் அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்துக்கணுமே தவிர்த்து, நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு உள்ளே போக ஆரம்பித்தோம்னா அந்த 4 hoursன்றது 5 hours 6 hours 9 hours 10 hours கூட சில சமயம் போயிடுது.

0: ஸோ அதனாலே வந்து நம்மளுடைய மூளையோட வேலையை நம்ம குறைச்சிட்டு அதுகளுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். ஸோ நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் நம்மளால் எது கரெக்டாக எது தப்புன்றது கூட நம்மளால் சிந்திக்க முடியல. ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு மீதி அவாய்ட் பண்ணுறது நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது.
1: நிச்சயமாக சோஷியல் மீடியாவுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே மூழ்கி போகிற மாதிரி தான் மனிதனோட மனநிலை இருக்குது. அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்க எப்படி இருக்காங்க, அதை பார்த்து தான் நேரத்தை செலவழிக்கிறாங்களே தவிர தான் என்ன செய்யலாம் அப்படின்றத மறந்து போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சிக்கு ஒரு மடத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா.
2: கடத்தூர்லேருந்து பதில் தேவை பேசுகிறேன் மேடம்.
1: கேளுங்க உங்களோட கேள்விக்கு.
2: திருப்பந்திரம் மேடம், வணக்கங்க.
0: வணக்கம் ஐயா.
2: நீங்கள் சொன்ன மாதிரி 90-80 காலத்துக்குலாம் அவ்வளோதா கோவப்பட மாட்டாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க டக்குன்னு எது சொன்னாலையும் நம்ம சொல்கிறது என்னன்னு காதல் வாங்கி மாட்டேங்கிறாங்க. அப்படி சொன்னாலும் டக்குன்னு கோவப்பட்டு தவறான முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி அறிவுரை சொல்கிறீங்க சொல்லுங்கள் மேடம். நன்றி.
0: தேங்க்யூ. இப்போ இருக்கிற காலகட்டத்து பிள்ளைங்களுக்கு பழையபடி நம்ம வந்து எமோஷன்ஸை சொல்லிக் கொடுக்க பழகணும். இப்போ இருந்தே குழந்தை பருவத்தை

0: சொன்ன மாதிரி 90-80 காலத்துக்கெல்லாம் அவ்வளோதான் கோவப்பட மாட்டாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க டக்குன்னு எது சொன்னாலையும் நம்ம சொல்ற என்னன்னு காதல் வாங்கி மாட்டேங்கிறாங்க. அப்படி சொன்னாலும் டக்குன்னு கோபப்பட்டு தவறான முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி அறிவுரை சொல்றீங்க சொல்லுங்க மேடம். நன்றி.
1: தேங்க்யூ. இப்போ இருக்கிற காலகட்டத்து பிள்ளைங்களுக்கு பழையபடி நம்ம வந்து எமோஷன்ஸை சொல்லி கொடுக்க பழகணும். இப்போ இருந்தே குழந்தை பருவத்திலிருந்தே வந்துட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, பெரியவங்களுக்கு எதிர்த்து பேசாமல் இருக்கிறது, பெரியவங்க சொன்னால் அதை ஒரு வார்த்தை கேட்டு நடந்துக்கிற மாதிரி இப்போ இருந்த கால குழந்தை வளர்ப்பு முறையிலிருந்தே நம்ம வந்து பழையபடி நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கான தனியாக ஒரு டைமை வந்து அவங்களுக்காக ஒதுக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ சடான் கோவப்படுறாங்க அப்படின்னா நம்ம அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்களுடைய உணர்ச்சிகளை என்னன்றது நாம் ஒரு நிமிஷம் உட்காந்து கேட்க ஆரம்பிங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறத வந்து சரியா தவறான்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து எனக்கு இன்றைக்கே பைக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த பைக்கோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது அவங்கக்கிட்ட உட்காந்து முதல்ல பேச ஆரம்பிச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு அதை புரிய வைக்க ட்ரை பண்ணிங்கன்னா தான் இல்லை என்னால் வாங்கித்தர முடியாது, உனக்கெல்லாம் இந்த வயசில் எதுக்கு பைக்கு அப்படின்னு நாமளும் எதிர்த்து பேச ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு அந்த சடான கோவம் ப்ரொவோக் ஆகிடுது, தூண்டுதலாக ஆகிடுது. அதனால தான் அந்த கோவம் வந்து பயங்கரமாக வெளிப்பட வருது.
2: அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸு சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது, அவன் வந்து நல்லா இருக்கணும், ஒரு அதாவது ஏசி ரூமில் உட்காந்து கஷ்டப்படாமல் வரணும் அப்படின்னு தான் நிறைய பேரண்டிங் இருக்காங்க. ஆனால் தன்னோட கஷ்டத்தை சொல்லி வளர்த்த பிள்ளைகள் தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருக்காங்க. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் தான். அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்னால் என்ன சொல்வீங்க?
1: கஷ்டன்றது கஷ்டப்படாமல் இருக்கணுன்றது ஒரு விதத்தில் நல்லது தான். பட் எதுவாக இருந்தாலும் நம்மளோட உழைப்பில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போதும். இப்போ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதுக்கோட பின் அதோட அந்த பொருளோட வேல்யூ என்ன, அந்த வேல்யூவோட பின் உழைப்புகள் என்ன. அந்த இப்போ ஒரு பேப்பரே எடுத்தீங்கன்னா கூட அந்த பேப்பரை வந்து தயாரிக்கிறதுக்கு எத்தனை பேர் அதில் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கனாலே போதும். ஏன்னா அதனுடைய கஷ்டம் அதனுடைய வேல்யூ தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் அதுக்கான இதை வந்து முயற்சிகளை எடுத்துப்பாங்க.
2: சரி, நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: இணைந்திருக்கிறவர்கள் இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று தற்கொலைக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலையாக அவலம் வந்து கொண்டிருக்கிறது. மேம், நிறைய நேர்கள் நிறைய கேள்விகளோட இணைப்பில் காத்திருக்காங்க, அவங்களோட கேள்விகளை நம்ம கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க.
1: சேலம் இரும்பாலையில் இருந்து எழுதி பேசுகிறேன் மேம், புதையல் நேயர் மேம்.
0: ஆ, உங்களோட கேள்வி கேளுங்கம்மா.
1: என்னோட கேள்வி பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க என்னதான் நல்ல விதமா இருந்து பாத்துக்கிட்டாலும் பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க மேம். அது உங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். விளக்கமா சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு எதா இருந்தாலும்.
2: சரி, நீங்க சொன்னதுதான் மேம், விளக்கமா தான் சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே விளக்கப்படுத்தினீங்கனாலே உள்ள பிராக்டிக்கலாவே

0: சொல்லி கை கூட காமிச்சிங்கனாலே அவங்களுக்கு புரிதல் வந்து வர ஆரம்பிக்கும்.
1: நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸுக்கு புரியறதில்ல, குழந்தைங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியறதில்ல அப்படின்றது இவங்களோட கேள்வியாகவும் இருக்குது. அதுக்கு உங்களோட பதில்?
0: பேரண்ட்ஸ்க்கு புரியல. சூழ்நிலை தான், ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கிற மாதிரி அவங்களுடைய எடுத்துக்கிற விதம் எப்படி இருக்குன்றத முதல்ல ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்குமே சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு வார்த்தை சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு வார்த்தை பேசினாலும் மூணு வார்த்தை பேசினாலும் விளக்கமாக பேசினாலும் புரியல அப்படின்னா அந்த வேலைகளை வந்து நீங்கள் எடுத்து செய்யறதுக்கு பழகிக்கோங்க.
1: சரிங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து தன்னோட ஆசைகள் நிறைவேறாமல் இருந்தால் தன்னோட குழந்தைகள் மூலமாக அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் டாக்டர் ஆக முடியலன்னா டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆக முடியலன்னா அவங்க இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ரெஷரை வந்து குழந்தைகள் மேலே திணிக்கிறாங்க. சின்னதுலேருந்தே திணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ குழந்தைகள் அதை எடுத்து படிக்கிறதுக்கு போயிடுறாங்க. அதனால தான் அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் டாக்டர். இதுக்கு உங்களுடைய தீர்வு என்ன? ஏன்னா அது அந்த பிஞ்சு குழந்தைகள் இதை சுமந்துக்கிட்டே வந்து அவங்களுடைய வாழ்நாளில் நிறைய அந்த
0: இழப்புகள்
1: குழந்தைத்தனத்தையே இழக்கிறாங்க. விளையாடுறதில்ல நிறைய குழந்தைகள், சிரிக்கிறதில்ல, படிப்பு படிப்பு படிப்பு இப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி ஹாலிடேஸில் கூட அவங்கள கொண்டு போய் ஏதாவது ஒரு
0: ட்யூஷன்ஸ்
1: ட்ரைனிங்கில் சேர்த்து விட்டுறாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகளை குழந்தைகளாக விடணும் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன மேம்?
0: இந்த விஷயத்தில் என்னென்னா மேம், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து திணிக்கக்கூடாது. அவங்க ஆசைப்படலாம், நான் இல்லாத ஒரு விஷயத்தை என் குழந்தை பண்ணட்டோன்றது ஆசைப்படலாம். பட் குழந்தையோட வளர்ப்பு முறையில் அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட தெரிய ஆரம்பிக்கும் போதே அவங்களுடைய போக்கில் வந்து அவங்கள கொஞ்சமாவது ட்ரெயின் பண்ணுறதுக்கு இவங்க கொஞ்சம் புரிதல் வரணும். என் குழந்தை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, ஓகே, அதோடைய அது வந்து டாக்டர் ஆகிற சூழ்நிலைக்கு 18 வயசாவது கம்ப்ளீட் ஆகணும். ஸோ 18 வருஷம் அவங்க வந்து இப்போ ஸ்கூலிங்கெல்லாம் படித்து முடித்தா தான் அந்த 18 வயசில் அவங்களுக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிற தன்மையே வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் கைட் பண்ணுறேன்ற பேரில் திணிக்கக்கூடாது. கைட் பண்ணலாம், டாக்டர் ஆனால் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிலாம் இப்போ ஸ்டெதோஸ்கோப் மாட்டுவாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி கொடுங்க. ஸோ அவங்களால் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, குழந்தைங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த போக்கில் வந்து கொண்டு போங்க. இல்லை அந்த குழந்தைங்க வந்து அதை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போவே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களோட விருப்பம் என்னன்றதை உட்காந்து கேட்டுட்டு அந்த லைனில் கொண்டு போங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ப்ரெஷியஸ் பேபி தான். ஸோ அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி அதை கைட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளுடைய ஆசைகளை வந்து குழந்தை மேலே திணிக்கக்கூடாது.
1: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் தட்டி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: கேளுங்க சந்திரசேகர்.
2: மேம், எனக்கு என்ன கேள்வினா, சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் மீது அபரீதமான அந்த ஒரு கேர் பண்றேன் அப்படின்ட்டுன்னு அவங்கள சொந்தமா சிந்திக்க விட மாட்டாங்க மேம். நான் சொல்றது நீ பண்ணு, நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன்னு. பட் அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சுதந்திரம், அது படிக்கிறதா இருக்கட்டும் இதர விஷயங்களா இருக்கட்டும், குறுக்கீடு அப்படிங்கறத செய்யாம பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் மேம்? அது அப்படி குறுக்கீடு செய்யும் பொழுது என்ன பாதிப்புகள் வரும்?
0: ஐயா, நல்ல கேள்வி. குறுக்கிடாமல் இருக்கவும் முடியாது, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து வளரும் போது சில விஷயங்கள் அவங்களாவது கற்றுக்குவாங்கன்றதை தாண்டி சில விஷயங்கள் நாமளும் சொல்ல வேண்டியது வர வேண்டியது இருக்கும். ஸோ எந்தெந்த விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள் வந்து தானாக கற்றுக்கணுன்றது நமக்கு அந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த குறுக்கிடுதல் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தவழ்கிறதுக்கு நீங்கள் சொல்லித்தவ தேவையில்லை, அது தானாகவே அந்த ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா 9 மாதம் ஆச்சுன்னா அதுவே தானாக தவள ஆரம்பிக்கும், பிடிச்சி நிற்க ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் குறுக்கிட தேவையே இல்லை, அதாவது விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நெருப்பு கிட்ட போய் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் போய் தொடுறாங்க அப்படின்னா அது ஷாக் அடிக்கும்ன்றதை நீங்கள் சொல்லலாம், அந்த இடத்துல நீங்கள் குறுக்கிட்டு தான் ஆகணும். பட் படிப்பு விஷயத்தில் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நடக்குது கண்ணு, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற விஷயங்கள் சஜஷனாக கொடுக்கலாமே தவிர்த்து நீங்கள் அந்த இடத்துல குறுக்கிட்டு விஷயங்களை செய்ய முடியாது.
1: சரிங்க மேம். இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேரண்ட்ஸுக்காக வந்து இந்த மாதிரி குறுக்கீடு பண்ணும்போது ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே தான் எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு

0: தவிப்பு இருக்க தானே மேம் செய்யும். தன்னோட குழந்தை ஒரு தவறான வழியில் போயிடக்கூடாது அப்படின்ற தவிப்பு எல்லாருக்குமே இருக்கும். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வணக்கம். இனிப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. இப்போது நம்ம தற்கொலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் மேம். இப்போது குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த எண்ணம் சட்டுன்னு வரும்போது அவங்கவுங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க எனக்கு வாழவே பிடிக்கல, ஒரு மாதிரி அடமண்ட்டாக அக்ரஸிவாக தான் அவங்க இருப்பாங்க. பேஷண்ட்ஸ் வந்த உடனே எனக்கு வாழவே பிடிக்கல, என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் அவங்க வருவாங்க. நீங்கள் முதல்ல அவங்களுக்கு என்ன ஒரு ஆறுதல் கொடுப்பீங்க?
1: ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வாழவே பிடிக்கலை அப்படின்னா என்ன காரணத்தினால அவங்க வாழ பிடிக்கலை, ஒரு காரணம் இல்லாமல் அந்த விஷயத்துக்கு வந்து அவங்க அந்த டெசிஷன் எடுக்க
0: மாட்டாங்களே மேம். வந்துட்டு அவங்க அப்படி தானே இருப்பாங்க, நீங்கள் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவேன்?
1: யூஸ்வலாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து உட்கார மாட்டேன் ரிசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ரேப்போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விதமான ஒரு நம்பிக்கை தன்மையை வந்து உருவாக்கணும். என்கிட்ட சொன்னால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற அவங்க விஷயங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கைத்தன்மையான வார்த்தைகளை முதல்ல ஆரம்பித்து தான் அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய என்ன காரணங்களால் இந்த மாதிரி முடிவுக்கு வந்தாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை சூழ்நிலையை மாற்ற முடியுமா, இல்லை சூழ்நிலை இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன் அதர் ஆப்ஷன்ஸ் வேறு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்றதை அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை அவங்க அதுக்கும் மீறி வந்து எண்ணங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களோட சேஃப் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு ஹோம்லையோ இல்லை ஒரு ரூம்லேயோ அவங்களுக்கு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு என்ன ஒரு விதத்தில் இன்டென்சிட்டியாக இருக்கு, இப்போ மாத்திரைகள் போடுறதோ இல்லை போதைப் பொருள் கிடைக்காமல் இருக்கிறதோ இந்த மாதிரி ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்கள கொஞ்ச நாள் வச்சிருந்து அதுலேருந்து தான் அவங்கள மீண்டு கொண்டு வருவோம்.
0: சரிங்க மேம். இப்போ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் மேம்?
1: ஒவ்வொருத்தோட இன்டென்சிட்டி பொறுத்து தான் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். இப்போ வந்து ஒரு மைல்டு அட்டாக் ஒரு ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட இன்டென்சிட்டி என்னன்றது ஃபஸ்ட்டு நம்ம அசஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு நிறைய மெத்தடாலஜி இருக்குது, நிறைய ரேட்டிங் ஸ்கேல்ஸ்னும் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை பண்ணி அவங்க எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்காங்க, அந்த இப்போ இந்த இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காங்க, நாளைக்கு என்ன நிலைமையில் இருக்காங்கன்றதை பொறுத்து ஒரு வாரம் 10 நாள் இல்லை ஒரு ஒரு வருஷம் கூட ஆலோசனைக்காக திரும்ப திரும்ப கூட வர வச்சு ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ்வலாக 1 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட நீடிக்கலாம் இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் பொறுத்த வரைக்கும். பட் மன அழுத்தம் பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட சில சமயம் மாறுதல் ஆகும்.
0: சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே, வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே, கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க, நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில்.

0: ரோட், சேலம்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
6: டாக்டர், இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம் தற்கொலை பற்றி. நிறைவாக நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைனா என்ன சொல்வீங்க? மன அழுத்தம் தொடர்பாகவும் சரி, தற்கொலை தொடர்பாகவும் சரி, உங்களோட ஆலோசனை.
7: இந்த நாள், இப்படி ஒரு நாள் வந்து கவர்மெண்ட்டாக உருவாக்கி வச்சிருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ செப்டம்பர் 10 அப்படிங்கிறது வந்து உலக தற்கொலை தடுப்பு தினமாக இருக்கிறதுன்றதே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த விழிப்புணர்வை வந்து ஏதாவது ஒரு மூலியமாக, ஒரு இப்போ FM மூலியமாகவோ இல்லை நியூஸ் பேப்பர் ஆட் மூலியமாகவோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுங்க. உங்களுக்கு அதை பற்றின டவுட் எப்போ வந்தாலும் மனநல ஆலோசகர் யாராக இருந்தாலும், ஒரு உளவியல் ரீதியாக இருந்தாலும், ஒரு மருத்துவர் ரீதியாக இருந்தாலும், எந்த சமயத்திலையுமே அவங்கள நாடி ஒரு உதவியை எடுத்துக்கோங்க. ஸோ மன அழுத்தம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு இயல்பு நிலை தான். அது மன அழுத்தன்றது ஒரு இயல்பு நிலை தான். ஸ்மைல்டு லெவல்லேருந்து சிவியர் லெவல் வரைக்கும் இருக்கும். எப்போ உங்களுக்கு அதுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது, உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிப்படி ஆகுது அப்படின்னா, அந்த சமயத்தில் ஒரு மருத்துவரை நாடி உங்கள் மருத்துவ உதவியை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எங்கள் மருத்துவமனை, நூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் நாங்கள் இது வரைக்கும் மோர் தென் 1,00,000 மனநலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸை வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஓபி பேசிஸில், அதாவது அவுட் பேஷண்ட் வகையிலாகவும் சரி, உள்நோயாளிகளாகவும் சரி வைத்தியம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, என்ன உதவியாக இருந்தாலும் சரி, எங்கள் மருத்துவமனை நூரோ ஃபவுண்டேஷனுக்கு எந்நேரமும் வர நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
6: சரி, உங்களுடைய மருத்துவமனையின் எண்கள் 0427-2777100. இந்த எனக்கு எந்த நேரம்னாலும் அழைக்கலாம். உங்களோட 24 மணி நேர சர்வீஸ் அவங்களுக்காக காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி மேம் நேயர்களுக்காக இன்றைக்கு இந்த தினத்தில் வந்து உங்களுடைய ஆலோசனைகளை ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப நிதானமாக கொடுத்தீங்க. நேயர்களுக்கும் சரி, கேட்டுட்ருக்கவங்களுக்கும் சரி, இது வந்து ஒரு நிறைவை கொடுத்துருக்கும், அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய இந்த பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்.
7: நன்றி.
6: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது வானொலியில் வசந்தம். இன்று தற்கொலைக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலையாக வலம் வந்தது. நேரலையில் நம்மோடு இணைந்திருந்தார் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் ஏ பேபிள்ளி அவர்கள். நேர்களை நாம் இதுவரை கேட்டோம் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
8: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
9: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
8: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.

0: திருட்டு எங்கே தொடங்குகிறது? கேட்டார் நண்பர் புகழ்மதி. என் சட்டை பையிலுள்ள பேனாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கேட்டேன் நண்பரிடம். மிக அழகாக இருக்கிறது, விலையும் கூடுதலாக இருக்கும் போல தெரிகிறது. இது போன்றதொரு பேனா என்னிடமும் இருந்தால் நன்றாக இருக்கும் போல தோன்றுகிறது என்றார் புகழ்மதி. திருட்டு இங்கேதான் தொடங்குகிறது என்றேன் நான். அது எப்படி? உங்கள் சட்டைப்பையில் இருக்கும் பேனா அழகாக இருக்கிறது, என்னிடமும் இருந்தால் பரவாயில்லை என்று மட்டும்தானே சொன்னேன். நான் என்ன உங்கள் பேனாவை எடுத்துக்கொள்ளவா செய்தேன்? பதறி கேட்டார் புகழ்மதி. என் பேனாவை எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வதும் திருட்டுத்தான். நம்மிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பதும் திருட்டுத்தான் என்றேன் நான். திருட்டு என்பது ஏதோ நாலைந்து பேர் கூடி சதித்திட்டம் தீட்டி நள்ளிரவுக்கு பின் முகமூடியெல்லாம் அணிந்து வீடு வங்கி அலுவலகம் என புகுந்து கொள்ளையடிப்பது மட்டும் திருட்டு அல்ல. அடுத்தவர் அயர்ந்திருக்கும் நேரம் பார்த்து அணிந்திருக்கும் நகைகளை வைத்திருக்கும் பைகளை வாகனங்களை திருடுவது மட்டும் திருட்டு அல்ல. தனக்கு சொந்தமில்லாத பொருள் தன்னிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பது கூட திருட்டுத்தான். ஒரு வீட்டில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு பையன் கையில் ஒரு பென்சிலோடு வந்தான். அப்பாவிடம் காட்டி, இதை என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாணவன் பையிலிருந்து எடுத்து கொண்டு வந்துவிட்டேன், நன்றாக இருக்கிறதா என்று கேட்டான். அப்பாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது. ஏண்டா பயலே, இந்த வயசுலேயே உனக்கு திருட்டு புத்தி வந்துருச்சா என்று அடித்து விட்டார். பையன் அடி பொறுக்க முடியாமல் அழத் தொடங்கினான். என்னங்க பையன்கிட்ட திருட்டு அது இதுன்னு பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி குற்றவாளி மாதிரி அடித்து அழ வச்சிட்டிங்க? இந்த வயசில் அவனுக்கு என்ன தெரியும்? போங்க, ஏதாவது சொல்லி அவனை சமாதானம் பண்ணுங்க. மனைவி கணவனை பார்த்து சொன்னார். அழுது கொண்டிருந்த மகனிடம் சென்று அப்பா சொன்னார், இந்த பாருடா கண்ணே, உனக்கு ஏதாவது வேணும்னா நேராக அப்பாவிடம் வந்து கேளு, நான் வாங்கித்தர்றேன். இந்த சாதாரண பென்சில் என்ன விலை பெற்று போகும்? எங்கள் ஆஃபீஸில் இது மாதிரி 1000 பென்சில் இருக்குது. வேணும்னா சொன்னீன்னா பென்சில் என்ன, அடி, ஸ்கேல், ரப்பர், பேனா அப்படின்னு உனக்கு தேவையான எல்லாத்தையும் என்னோடய ஆஃபீஸிலிருந்தே கொண்டு வந்து தந்துடுவேன். அழாத வழங்கினாப்புல தான் சொல்லிக்கொண்டே சென்றார் மனைவி. பக்கத்து இருக்கை பையனின் பென்சிலை எடுத்ததே திருட்டு என்றால் அரசாங்கத்திற்கு சொந்தமான அலுவலகத்திலிருந்து எடுத்து வருவது பெருந்திருட்டு அல்லவா? அறிவியல் மேதை விஸ்வேஸ்வரய்யா தன்னுடைய வீட்டு மேஜையில் 2 பேனா 2 மெழுகுவர்த்தி வைத்திருப்பார். அவருடைய நண்பர் ஒருமுறை கேட்டார், எதற்கு 2 மெழுகுவர்த்தி 2 பேனா? விஸ்வேஸ்வரய்யா பதில் சொன்னார், இந்த 2-2 ஒரு மெழுகுவர்த்தி 1 பேனா அரசாங்க பணத்தில் வாங்கியது, இன்னொரு மெழுகுவர்த்தி 1 பேனா எனது சொந்த பணத்தில் வாங்கியது. அரசாங்க வேலை பார்க்கும்போது அந்த ஜோடியை பயன்படுத்துவேன், சொந்த வேலை பார்க்கும்போது இதை பயன்படுத்துவேன். பொது சொத்து என்றாலும் அரசாங்க சொத்து என்றாலும் அவை நமக்கு சொந்தமில்லாதவை என நினைத்து உழைத்தால் திருட்டு இல்லாமல் போய்விடும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500 8488.

0: 0.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைகிறோம் இது நீங்கள் கேட்டவை. நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை தங்களுடைய குரலையே கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆமாங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை 043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு குரல் பதிவா, வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்பி வைங்க. அப்பதான் உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரல்லையே எஃப்எம்ல கேட்க முடியும். நிகழ்ச்சியில அந்த வகையில முதல் பாடலை கேட்டிருக்காங்க.
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திரைப்படம் மேகா, பாடல் புத்தம் புது காலை.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டுக்கக்கூடிய நேயர்
2: வணக்கம். மேட்டூர் டீ கடை மோனிகா பேசுறேன். எனக்கு அண்ணாத்த படத்திலிருந்து என்னுயிரே என்னூரே சாங் வேணும்னு.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: பாட்டி, குழக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டக்கூடிய நேயர்,
3: ஐஎஃப்எம் வணக்கம். வனவாசியிலிருந்து சுதா திருப்பதி. கண்ணுபட பகுதிய படத்திலிருந்து மூக்குத்தி முத்தழகு பாடல்

திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்கக்கூடிய நேயர்
1: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். வெள்ளாளப்பட்டியிலிருந்து வசந்தி.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
2: வணக்கம், நான் குமாரசாமி பேட்டையிலிருந்து அருணா ராஜா பேசுகிறேன். எனக்கு மாஸ்கோவின் காவேரி என்ற படத்திலிருந்து கோரே சாங் போ.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ஒவ்வொரு பேங்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
4: ஒரு சாவி இருக்கு, CKYC ஐடி.
3: CKYC அப்படினா?
4: பேங்க் உங்கள் KYC ரெக்கார்ட்ஸ் CKYC ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க CKYC ஐடி கிடைக்கும். இது எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் KYC அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
3: ஆஹா, RBI சொல்கிறது.
4: KYC உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
5: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர்.
6: வணக்கம், நான் செந்தில் நகரில் இருந்து தீபோ பேசுறேன். எனக்கு தசவதாரம் என்ற படத்தில் இருந்து உஹோசனம் பாடல் போடவும். நன்றி.

0: நரம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பத்து மணி 50 நிமிடம் ஆயிற்று. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை. சாலையில பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். ரோட்ல எப்பவுமே சேஃப்டி இருக்கட்டும்.

0: லைஃப்ல எப்பவுமே கிளாரிட்டி இருக்கட்டும். நீங்கள் கேட்டவையில அடுத்ததாக விரும்பி கேட்டிருக்காங்க.
1: அண்ணா நகர்ல இருந்து சுந்தரி பேசுற, மாயாண்டி குடும்பத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு.

0: ஜாயிண்டின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
2: நீங்கள் கேட்ட வகை நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க.
3: கடத்தூர்ல இருந்து சிங்காரவளம் பேசுறேங்க. எனக்கு வினை தாண்டி வருவாயில இருந்து ஓசோனா சாங் போடுங்க.

0: வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட நேர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு அனைத்து நேர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் முற்பகல் 11 மணி. இனி கேட்கலாம்
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில மிகவும் சத்தான, உடலுக்கு ஆரோக்கியமான, ரொம்ப சுவையான உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நேயர்களே. சோ இந்த உளுத்தங்கஞ்சி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு, வெல்லம் அதுக்கு தேவையான அளவு, முந்திரி, திராட்சை, தேங்காய் பூ ஒரு மூடி அளவுக்கு துருவி வச்சுக்கலாம். சோ வாங்க இப்போ உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி சூடுபடுத்திக்கலாம். ஓரளவுக்கு அது சூடாயிட்டு வரும்போது நம்ம ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்ச உளுந்து வந்து மாவா அரைச்சு வச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடியே அதை ஊத்தி அப்படியே கிளறிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் சுருண்டு வரும். நல்ல ஓரளவுக்கு உளுத்தம் மாவு வெந்து சுருண்டு வரும். அது சுருண்டு வர சமயத்துல நம்ம கொஞ்சம் முன்னாடியே நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கணும். வெள்ளை பாகு, அதுல மண் தூசி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மண் தூசி எல்லாம் போற மாதிரி நம்ம பாகு வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பாகு எடுத்து அந்த மாவோட கலந்து அப்படியே கிளறிக்கிட்டே வந்தோம்னா நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். சோ ஒரு 10 நிமிஷம் நம்ம அது வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பூ துருவி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை அப்படியே கொட்டி கிளறிக்கிட்டே வந்தோம்னா நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் தண்ணி போலவே இருக்கட்டும், ஏன்னா சீக்கிரமா அது கட்டி ஆயிடும். அந்த மாதிரி அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே வந்தோம்னா கடைசியா அதை இறக்கிறதுக்கு முன்னாடி முந்திரி, திராட்சை இது ரெண்டையும் நெய்ல வறுத்து போட்டோம்னா இன்னும் மணமாவும் சுவையாவும் இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய் இது ரெண்டையும் பொடி பண்ணி அதுல அப்படியே தூவிக்கிட்டோம்னா ரொம்ப சுவையான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடும். சரி நேயர்களே, இந்த உளுத்தங்கஞ்சியோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாமா. இது சின்ன குழந்தைங்கள இருந்து, அதாவது 1 வயசு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். இந்த உளுத்தங்கஞ்சியில புரோட்டீன் அதிகமா இருக்கு, கால்சியம் அதிகமா இருக்கு, அதனால சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். இது பதின்ம பெண்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வளர்ற பருவத்துல அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படிங்கிறது. உளுத்தம் பருப்பு இயற்கையாவே நம்ம எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது. அதனால இந்த பதின்ம பெண்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த கால்சியம் பற்றாக்குறையெல்லாம் போக்கிடும். அது மட்டும் இல்லாம அவங்க உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கும் இது பயன்படும். சரி நேயர்களே, இது வரைக்கும் உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்க. நீங்களும் உங்க வீட்டுல இந்த உளுத்தங்கஞ்சிய செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமா இருங்க. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இல்லத்தில் நேரம் 11:05. தருமபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
0: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
10: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
11: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
12: நேரம் 11:07. நேயர்கள் கேட்கலாம்
13: ஆகாஷ்வாணி. கணபதி உலாவில் இன்று கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர். பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம்.
14: திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே, காதலால் கூப்புவர் தம் கை.
15: எடுத்த காரியம் யாவிலும் பெருத்த வெற்றியை தந்து, எளிய வடிவில் அன்பர் வேண்டும் இடம் வந்துரைந்து, சொல்வாக்கும் செல்வாக்கும் ஈந்து, நல்வாழ்வு நல்கும் நாயகன் விநாயகன்.
14: விக்னங்களை நீக்கும் அந்த விக்னேஸ்வரன், விண்ணுலக தேவர்களும் வணங்கும் விநாயக பெருமான், சங்கடங்களை அறுக்கும் சங்கடஹரன், அருள் வடிவாய் விளங்கும் ஆனை முகத்தான், புகழ் விளங்கும் கோவை மாநகரிலே, பாடல் பெற்ற தலமாக விளங்கும் பேரூரில் பட்டி விநாயகராக பேரூருள் புரிந்து வருகிறார்.
16: உன்னை

0: ஸ்ரீ பட்டி விநாயகர் திருக்கோவிலின் புராதன பெருமைகளை பற்றி விவரிக்கிறார் செந்தில் ராஜ சிவாச்சாரியார்.
1: வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வத. நமஸ்காரம். பட்டி விநாயகருடைய திருக்கோவிலானது 500 வருடங்களுக்கும் மேலாக பழமையான கோவில். கோவிலுக்கு மட்டும்தான் வருடம் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டி விநாயகராகிய மூலமூர்த்திக்கு வருடம் சொல்லப்படவில்லை. பட்டிப்பெருமான் எப்பொழுது எழுந்தருளினாரோ அப்பொழுதே பட்டி விநாயகருடைய மூர்த்தமும் இங்கு எழுந்தருளி எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலித்து வருகிறார். இங்கு இருக்கக்கூடிய பட்டி விநாயகரானவர் உளிபடாத திருமேனி. பேரூர் புராணத்தில் முக்கியமாக பேரூர் பட்டி

0: விநாயகரை பற்றி விசேஷமாக சொல்லுது. கங்கையும் பணிவன் திங்களும் விரைத்த கடுக்கையும் தொங்கலும் அரபம் தங்கு பொற்சடையும் முக்கண்ணும் தாதை தானுவென்று உணர்த்தி மென் மலர்க்கை அங்குஷ பாசமணிந்து வெற்புயர்த்து ஆரணங்கு அன்னை என்று உணர்த்தி வெங்கழி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் சேவடி பணிவாம்னு கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்தில் பட்டி விநாயகரை ரொம்ப விருப்பத்தோடு பாடுறார்.
1: விநாயகரின் பிறப்பானது பல புராணங்களில் பலவிதமாக சொல்லப்படுகிறது. கந்த புராணத்தில் விநாயகரின் தோற்றம் குறித்த செய்தி காணப்படுகிறது. அதன்படி கைலாய மலையிலே சப்தகோடி மகா மந்திரங்களையும் சித்திரமாக வரைந்து இருக்கக்கூடிய சப்தகோடி மகா மந்திர கூடம் என்ற ஒரு மண்டபமானது இருக்கின்றது. அந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய வியஷ்டி பிரணவத்தையும் சமஷ்டி பிரணவத்தையும் சிவபிரானும் பார்வதி தேவியும் உற்று நோக்கிய போது வியஷ்டி பிரணவத்திலிருந்தும் சமஷ்டி பிரணவத்திலிருந்தும் ஒரு உருவமானது தோன்றுகின்றது. அதுவே விநாயகர் என்று சொல்லப்பட்டுள்ளது.
2: சுப்ரபேத ஆகமத்திலும் விக்னேஸ்வர பிரதிஷ்டையிலும் அம்பாள் பிடி என்னும் பெண் யானை உருவம் கொண்டும் சிவபெருமான் களிறு என்னும் ஆண் யானையின் உருக்கொண்டும் இணைத்து விநாயக பெருமானை தோற்றுவித்ததாக செய்திகள் காணப்படுகின்றன. இதய திருஞான சம்பந்தர் பலிவலம் என்ற திருத்தலத்திலே இறைவனை பாடும்போது பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினன் பயில்வழி பலமுறை இறையே என்று பாடுகிறார்.
1: விநாயகர் புராணத்திலே சொல்லும் போது பரசிவமூர்த்தியே விநாயக பெருமானாக உருக்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த மூர்த்தியே படைத்தல் தொழிலுக்கு பிரம்மாவையும் காத்தல் தொழிலுக்கு விஷ்ணுவையும் அழித்தல் தொழிலுக்கு ருத்ரனையும் நியமித்து முத்தொழிலையும் தானே முன்னின்று நடத்துவதாக விநாயக புராணம் கூறுகின்றது. இவ்வாறாக ஒவ்வொரு புராணத்திலும் விநாயகரின் பிறப்பு ஒவ்வொரு விதமாக கூறப்பட்டுள்ளது.
2: கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் முழு முதற் கடவுளாம் முத்தமிழ் கணபதி மூலவராய் இடஞ்சுழி விநாயகராக வீற்றிருக்கிறார். அருகிலேயே கருணையே வடிவமான மற்றொரு கணபதி கரிய திருமேனியோடு வலம்புரி விநாயகராய் அருள்பாலிக்கிறார். இவ்விரு விநாயகரும் சுயம்புவாய் எழுந்தருளி அருள்பாலிப்பது இத்திருக்கோவிலின் மற்றொரு சிறப்பு.

என் மலக்கை அங்குஷ பாஷம் அணிந்து வெட்புயர்த்தார் அணங்கு அன்னை என் உணர்த்தி விண் கனி முழுதும் துணித்து அருள் பட்டி விநாயகன் செவடி பணிவாம் நமோ விராதபதையே.

0: பட்டி விநாயகர் திருக்கோவிலின் சிறப்பு மற்றும் விழாக்கள் குறித்து விளக்கி கூறுகிறார் திருக்கோவிலின் இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் சத்யவதி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு பச்சை நாகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் உதவி ஆணையர் செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன். அருள்மிகு பச்சை நாகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் உப கோயில்கள் 14 கோயில்கள் உள்ளன. இதில் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலும் ஒன்று. 2006 கும்பாபிஷேகத்திற்கு பிறகு 24/1/2024 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த திருப்பணியின் போது சுண்ணாம்பு காரை பூச்சியின்றி விமானம் இருந்தது. அதனை வந்து சுதை வேலைப்பாடுகள், வர்க்கப்பூச்சு, சிமெண்ட் தரையை கருங்கல் தளமாக மாற்றி அமைத்து, வர்ணம் பூசி, மணிக்கோயில் அமைப்பில் திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலில் தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரை நடை திறப்பும் மற்றும் மாலை 4:30 முதல் 7 மணி வரை நடை திறப்பும் நடைபெறுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை மூலம் 2 கால பூஜைகள் வந்து தினமும் நடைபெற்று வருகிறது. காலை நித்தியப்படி அபிஷேகமும் நடைபெறுகிறது. அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு விழாக்கள் என்று சொன்னால் சங்கடகர சதுர்த்தி மற்றும் தமிழ் மாத வருட பிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி, மார்கழி சஷ்டி அபிஷேகம் போன்றவை நடைபெறுகின்றன. மேலும் அருள்மிகு பச்சைநாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் பங்குனி

0: சித்திரம், முதல் நாள் அணிகை முதலியவை இங்கு பட்டி விநாயகரிடம் உத்தரவு வாங்கி அதன் மூலமே நடைபெறுகிறது. மேலும் விநாயகர் சதுர்த்தி அன்று 16 வகை அபிஷேகங்கள் இந்து சமய அறநிலையத்துறையால் நடைபெறுகிறது, மற்றும் சிறப்பு அலங்காரங்களும் நடைபெறுகின்றன.
1: விநாயகர் சதுர்த்தி அன்று விதவிதமாய் செய்விக்கப்படும் அபிஷேகம் கண்கொள்ளா காட்சியாகும். ஆனை முகனின் அழகு திருமேனியின் அபிஷேகத்தை காண்பதற்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதும்.
2: கருணை மழை பொழியும் கஜமுகனின் கடைக்கண் பார்வை பட்டாலே கவலையெல்லாம் பறந்தோடிவிடும் என அவன் அருளாலயத்தை நாடி வரும் பக்தர்கள் ஏராளம் ஏராளம்.

0: பக்தை சாந்தி அவர்கள் பட்டி விநாயகரின் மீது தாம் கொண்ட பக்தியை இப்படி விவரிக்கிறார்.
1: வணக்கம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிறப்பு சொல்லுவா. பேரூரில் பார்த்தேன்னா பட்டி விநாயகர் தான் ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகாக இருப்பார், செம்மையான நிறத்தில் இருப்பார் பட்டி விநாயகர். அது போல் இங்கே ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் ஹோமம் நடக்கும். ஊர் மக்கள் அனைவருமே அவங்க வீட்டில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே இங்கே வந்து பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு விசேஷம்னாலும் எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு தான் அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பாங்க. அது போல் இங்கே மக்கள் ஒரு 108, 54 இப்படிலாம் பிரதட்சிணமும் பண்ணி பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் அவங்க தேங்காய் உடைத்து அவங்களுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஊரில் முக்கால்வாசி பேர் பட்டி விநாயகரோட பக்தையாக தான் இருப்பாங்க.

0: மேலும் இத்திருக்கோவிலின் கூடுதல் பெருமைகளை செந்தில் ராஜ சிவாச்சாரியார் கூறும்போது,
1: நிறுத்தப்படலம், இந்த நிறுத்தப்படலம் என்னன்னு கேட்டால், பிரம்மா விஷ்ணுவானவர் ரெண்டு பேரும் கோமுனி பட்டிமுனிங்கிற நாமம் தாங்கி பட்டிப்பெருமானுடைய ஆனந்த தாண்டவ காட்சியை வேண்டி பேரூரில் வந்து தபஸ் பண்ணுறாங்க. பங்குனி உத்திர திருநாளில் இந்த ஆனந்த தாண்டவ காட்சியை காட்டுறதா வந்து பட்டிப்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார். அப்படி இருக்கும் பொழுது முதல் பூஜையாக பட்டி விநாயகரை வந்து பூஜை பண்ணுறதா பேரூர் புராணம் குறிப்பிடுது. அதே போல் நடராஜ பெருமான் இவங்களுக்கு ஆனந்த தாண்டவ காட்சியை கொடுக்கும் பொழுது அவருடைய நர்த்தனத்தினுடைய வேகத்தை பொறுக்க முடியாமல் அவர் உடம்பில் இருந்த 9 பாம்புங்களும் விஷத்தை உமிழுது. அந்த விஷ வேகம் தாங்க முடியாமல் இந்திராதி தேவர்களுக்கும் பிரம்மா விஷ்ணுக்களுக்கும் வெப்பு நோய் ஏற்படுது. அந்த வெப்பு நோயை நிவர்த்தி செய்யும் பொருட்டு விநாயக பெருமானை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ண சொல்கிறார். இந்திராதிகளுடைய வெப்பு நோய் தீரும் பொருட்டும் பிரம்ம விஷ்ணுக்களுடைய வெப்பு நோய் தீரும் பொருட்டும் பட்டி விநாயகர் அழைச்சி பட்டி பெருமான் தன்னுடைய துதிக்கையில் இருக்கக்கூடிய நீரை எல்லாத்து மேலேயும் தெளிக்க சொன்னார்னு பேரூர் புராணம் சொல்லுது. தீர்த்த படலத்தில் சொல்லும் பொழுது 32 தீர்த்தங்களில் ஒன்றான நச்சு பொய்கிற தீர்த்தம் பட்டி விநாயகருக்கு கீழே ஓடுது அப்படின்னு சொல்லி பேரூர் புராணம் சொல்லுது. விநாயகர் சதுர்த்தி அன்று காலை பட்டி விநாயகருக்கு விசேஷமாக திரவிய அபிஷேகங்கள் கலசாபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். அலங்காரம் நடைபெற்று சாயரக்ஷை பூஜை முடிந்து திருவீதி உலா வரும்.

0: வழிபடும் அடியவர் இடர்கெட கணபதி வரம் அருளினன் என்கிறார் திருஞான சம்பந்தர். பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனான கணபதியை, மும்மூர்த்திகளின் சொரூபமாக விளங்கும் மூல பரம்பொருளை, விண்ணுலக தேவர்களும் வணங்கும் வித்தக கணபதியை, பிரணவ ஸ்வரூபமான பட்டி விநாயகரை வழிபடுவோர் இடர் நீங்க பெற்று இகப்பர சுகம் எய்துவர். வாக்கு வன்மையும் வாழ்வில் மேன்மையும் பெற்று நலமும் வளமும் பெறுவர் என்பது திண்ணம்.
1: பட்டி விநாயகர் பதம் பணிவோம், எட்டு திக்கும் புகழ் பெறுவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. இன்று இடம்பெற்றது பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம். அமைப்பில் உதவி கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: தர்மபுரி பாய்சோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பாய்சோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
5: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: கல்யாணத்துல கவனிச்சியா,
7: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நேரம் 11:23. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பின் பூவே இன்னைக்கு பாவையர் விருப்பமா நீங்க கேட்ட பாடல்கள் வளம் வரப்போகுது. என்ன தோழிகளே, சந்தோஷமா? எப்ப பாரு ஏதாவது வேலையை நோக்கி நாம ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்காக ஓடுறோம், எதுக்காக இந்த ஓட்டம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கிறது இல்லை. காலையில் எழுறமா, சாப்பிட்றோமா, குளிக்கிறோமா, வேலை கிளம்புறோமா, திருப்பி வீடு வந்து சேர்றோமா, அப்படின்னு தான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு என்றைக்குமே நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா? என்றைக்காவது திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய நிறைய நினைவுகளை, நிறைய சந்தோஷங்களை நம்ம எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாங்க. குட்டி குட்டி சந்தோஷத்தை கூட நம்ம எழுந்திருப்போம். நமக்கான ரிலாக்ஸேஷன், நமக்கான கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறது, இது எல்லாமே நம்ம எழுந்துட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். அதில் ஒரு சின்ன விஷயம்தான் நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம கேட்குறது இல்லையா? எவ்வளோ நேரம் கிச்சன்லேயே இருப்பீங்க, எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்க இல்லையா? இவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் வந்து கேட்கலாமே சகோதரிகளே. நீங்கள் புதிய நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 இந்த எண்கள் அழைக்கலாம். மற்ற சகோதரிகள் 0-43-42-24-40-31-94-86-65-20-25

0: இந்த எண்கள் அழைச்சி நீங்க நிகழ்ச்சியில என் கூட பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: இன்னைக்கு பூவே பின் பூவே பாவையர் விருப்பமாக வளம் வரப்போகுது. சகோதரிகள் இணைப்புக்கு வந்துட்டாங்க. என்ன பாட்டு கேட்க போறாங்க, யார் பேச போறாங்கன்னு கேட்போமா? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? மகேஸ்வரி. என்ன பண்றீங்கம்மா? எல்லாருமே வீட்டுலதான் இருப்போம் இல்லையா? என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா? என்ன பாட்டு குடிக்கலாம்? சரி, உங்களுக்கான பாட்டு நீங்க போன் வைக்கிறதுக்குள்ள உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும், கேளுங்க.
13: சரி, நன்றி.

0: நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பதினோரு மணி 11:32 ஆயிட்டு இருக்கு. நேர்களே, பாவேர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. தோழிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி யார், எங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து உங்கள் பேர் சொல்லுங்க?
1: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி மேம். சிவகாமி நம்ப நாளாவது மேம், நம்ப நன்றி மேம் பேசுனதுல.
0: அப்படியா, சிவகாமி சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க?
1: சாப்பாடு தான் மேம் சாப்பிட்டேன். சாதம் சாம்பார்.
0: எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சிவகாமி. அப்படியா, சரிங்க. சிவகாமிக்காக என்ன பாடல் குடுக்கலாம்? ஜெயம்ல இருந்து பாட்டு வேணுமா? கேட்டுருவோமா சிவகாமி?
1: கேப்போம் மேம்.
0: நன்றி.
1: நன்றி.

0: ஏன்டா அழுகுற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

0: பழம்
1: என்ன பழம் அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா ஞான பழம்
0: ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் திராட்சை பழம் பெருஞ்சம் பழம் சீதா பழம் கொய்யா பழம் மரம் பழம் மதுளம் பழம் பலா பழம் வாழைப்பழம்
2: ஆசை வச்ச ராசா நாம சொச்சரோ

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
5: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சரி, தோழிகள்லாம் வந்து அழகழகான பாடல்கள், அவங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டில் கேட்டுட்ருக்கிற தோழிகளும் கூட

0: இது எனக்கு பிடிச்ச பாட்டு, என்னோடய பாட்டை கேட்டுட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் உங்களோட வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் வந்து நம்ம பண்பலையில் கேட்கலாமே சகோதரிகளே. நமக்கான நேரத்தை கொஞ்சமாவது நம்ம ஒதுக்கணுங்க. டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்ற பழைய டைலாகே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. சரி, இப்போ யார் இணைப்பில் இருக்காங்க அப்படின்னு கேட்போமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்துமா?
1: நாங்கள் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மற்றும் சிக்கட்டமாநல்லூர்ல மஞ்சுளா பேசுகிறேன்
0: மேடம். மஞ்சுளா, என்ன பண்ணுறீங்க மஞ்சுளா?
1: பூ, குண்டுமல்லி பூ பேசுகிறேன் மேடம்.
0: பூவு அறுத்துட்டு இருக்கீங்க?
1: குண்டுமல்லி பூ மேடம்.
0: சரிங்க, எவ்வளோ நான் எவ்வளோ வருதுமா ஒரு நாளைக்கு?
1: நாலு கிலோ அஞ்சு கிலோ வருது மேடம்.
0: நாலு கிலோ, கிலோ எவ்வளோ போயிட்டு இருக்கு இப்போ விலை?
1: என்ன
0: பாடல் குடுக்கலாம் மஞ்சுளாக்காக?
1: ஊர் காவலன் படம் வந்து மேடம், மாசி மாசம்லாம் அந்த பாட்டு போடுங்க.
0: அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வேலை செய்யணுமா? சரிங்க, கேளுங்க மஞ்சுளா. நன்றி.
1: நன்றி மேடம்.
2: ஓட தண்ணி

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே, இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேரம் 11:48 ஆயிட்டு இருக்குங்க. ஹாப்பியா நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன பாடல் கேக்குறாங்க சகோதரி, எங்க இருந்துன்னு கேப்போமா? வணக்கம்.
5: வணக்கம்மா.
4: வணக்கம், யார் எங்க இருந்துமா?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் கதிரிபுரம் கிராமத்துல இருந்து லட்சுமி பேசுறேன்.
4: லட்சுமி, என்ன பண்றீங்க லட்சுமி?
5: நான் வீட்டுல சும்மா தான், எனக்கு ரெண்டு கண் பார்வையும் இல்ல, மாற்றுத்திறனால்தான். வீட்டுல முடிஞ்ச அளவு வேலை செஞ்சுப்பேன்.
4: வீட்டுல உங்களால முடிஞ்ச வேலையை நீங்க செய்யறீங்க.
5: இப்பயே மாட்டு குளிச்சு தண்ணி ஊற்றி வச்சு உட்காந்துக்கிறேன்.
4: அப்படியா, என்ன சாப்பிட்டீங்க காலையில?
5: களி பருப்பு.
4: அப்படியா, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்?
5: எனக்கு வீட்ல எது உண்டானாலும் நான் சாப்பிடுது, வேணாது வேணும்ல.
4: ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச சாப்பாடு இருக்கும்ல, இது சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன சாப்பாடு இருக்கும்? சோறு தான் பிடிக்குமா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுல. உங்களுக்கு பிடிச்ச
5: பாட்டு? ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைன் கேட்டுச்சு.
4: அப்படியா, சரிங்கம்மா. என்ன பாட்டு கொடுக்கலாம்?
5: எம் குமரன் சன்ன மகாலட்சுமி அம்மா பாட்டு கொடுக்க.
4: அம்மா பாட்டு வேணுமா? சரி, கேட்கலாமா லக்ஷ்மி?
5: கேட்கலாமா.
4: சரி, நன்றிம்மா.
5: நன்றி
4: நன்றி நன்றிம்மா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல்

0: பதினேழு வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பூவே பெண் பூவே வளம் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாவையர் விருப்பமா உங்களுடைய விருப்ப பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரியை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தர்மபுரி மாவட்டம் இருளப்பட்டியில முருகம்மா பேசுறேன்.
1: முருகம்மா, நல்லா இருக்கேன். முருகம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்.
1: என்ன பாட்டு குடுக்கலாம்?
2: காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ள சுத்துதுன்றதே அந்த பாட்டு.
1: பட்டாம்பூச்சி சுத்துதா? கேட்டுடலாமா?
2: கேட்டுடலாம்.

0: நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500

0: 4880.
1: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சகோதரிகள்லாம் அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கு காலையில் 11:05 பூவே பின் பூவே நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று பகல் 12:10 மருத்துவ மலர் இன்று மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீவித்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் நிகழ்ச்சி கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம், இயற்கை வழி வேளாண்மை, திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4 நம் அறிவை விரிவு செய்யும் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், 5 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 திரைசை கேட்கலாம், 7:10 மாவட்ட செய்திகள் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்கள் தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8 இளந்தென்றல் சினிமா சினிமா என்னும் தலைப்பில் மலர இருக்கிறது நேர்களே. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசை மழை, 10 சுகமான ராகங்கள். இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நேயர்கள், இதுவரை இன்று நம் பண்பலில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தான் இந்த மனநலம் எப்படி ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது?
1: இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லலாம் உடல் நலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது ஒருத்தரால் உடல் நலம் மற்றும் மனநலம் எல்லாத்தையுமே நல்லா பேணி அவங்களோட ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட் எதுவுமே இல்லாமல் சமூகத்தில் ஒரு நல்ல குடிமகனாக பணியாற்ற முடியுது அப்படிங்கும்போது தான் அவங்க முழுக்க உடல்நலத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஆனால் பொதுவாக இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் முதல்லலாம் மனநலத்துக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஒருத்தர்கிட்ட அப்படின்னா, ஆ நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு எந்த விதமான உடல்நல குறைபாடும் கிடையாது, சர்க்கரை ரத்த கொதிப்பு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது, நான் ஹெல்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் இருந்தது. இப்போ அவங்களுக்கு ஒரு தீவிரமான மன அழுத்த நோய் கூட இருந்திருந்திருக்கலாம், பட் அது எல்லாரும் எல்லாத்துக்கிட்டேயும் ஓரளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா மனநலம் நம்மளோட உடல் நலத்தை இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் பாதிக்குது அப்படிங்கிற புரிதல் வந்து இப்போ ஓவராலாகவே அதிகமாயிருக்கு.
0: ஓகேங்க மேம். மனச்சோர்வு அப்படின்னா என்னங்க மேம்?
1: இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் டிப்ரெஷன் சொல்லி எல்லாருமே ரொம்ப காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு கேஸில் ஒரு 7-8 வயசு குழந்தை எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. பட் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மனுஷன் மனச்சோர்வில் இருக்கான் அப்படின்னாலே அது வந்து ஒரு நோய் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கை சூழ்நிலை முறைகள்னால ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ண தான் செய்வோம், அதாவது கொஞ்சம் ஒரு மனச்சோர்வுக்கு உள்ளாக தான் செய்வோம். பட் அது ரொம்ப நீடிச்சு எப்போவுமே ஒரு 2 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருந்துட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு நோயாக நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கான சிகிச்சை முறைகளை ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும்.
0: சரிங்க மேம். இப்போ அந்த மனச்சோர்வு ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க கிட்ட முக்கியமான அறிகுறிகள் நாம என்னெல்லாம் பார்க்கலாம்?
1: இப்போ மனச்சோர்வு நோயினுடைய முக்கியமான அறிகுறியில் மிக முக்கியமாக 3 அறிகுறிகளை சொல்லுவாங்க, மேஜர் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் மிக முக்கியமானது சேட் மூட், அதாவது எப்போவுமே தொடர்ந்து சோகமாகவே இருப்பாங்க. 2வது ஆன்ஹிடோனியா. ஆன்ஹிடோனியாங்கிறது அவங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக அதில் இன்வால்வ் ஆகுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது அதை பற்றின எந்த விதமான ஆர்வமும் இல்லாமல் ஒரு மாதிரி தனிச்சு அதில் எதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் எனக்கு எதுலேயுமே ஒரு ஆர்வம் வர மாட்டேங்குது, எப்போவுமே வந்து எதுக்குடா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டே சொல்லுவாங்க. ஸோ இந்த லோ மூட் அண்ட் ஆன்ஹிடோனியா அண்ட் லாஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது எப்போவுமே உடல் வந்து ஒரு சோர்வாகவே இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது 3 மிக முக்கியமான அறிகுறிகள். இதை தாண்டியும் சில அறிகுறிகள் இருக்கு, அதாவது இந்த மாதிரி எப்போவுமே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால அவங்களால எந்த விஷயத்துலையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஞாபக மறதி ரொம்ப அதிகமாகவே இருக்கும், பெருசாக சாப்பிடணும்னு தோணாது, சில பேருக்கு அப்படியே இன்வெஸ்டா நிறைய பசி எடுக்கும், அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வராது, சில பேர்த்துக்கு ரொம்ப எக்ஸஸா தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதோட மிக முக்கியமான ஒரு அறிகுறியை நாம் எடுத்துக்க வேண்டியது தற்கொலை எண்ணம். சில பேருக்கு இந்த மாதிரி தீவிரமான அழுத்தத்துக்குள்ள போகும்போது தற்கொலை எண்ணம் தோன்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கும்.
0: சரிங்க மேம். இப்போ அடுத்ததா பதட்ட கோளாறு அப்படின்னு சொல்றோம்ல மேம், ஆன்சிட்டி டிஸார்டர் அப்படின்னா என்னன்றதை பத்தி நேயர்களுக்கு சொல்லுங்க மேம்.
1: எஸ், நமக்கு வந்து எமோஷன்ஸ் அதாவது உணர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், நவரசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, எல்லாருமே கோவப்படுவாங்க, எல்லாருமே பதட்டப்படுவாங்க, எல்லாத்துக்குமே இதெல்லாம் ரொம்ப காமனா ரொம்ப பொதுவா இருக்கக்கூடிய உணர்வுகள் தான். எல்லா உணர்வுகளையும் நம்ம நோய்க்கு கீழே அடக்கிட முடியாது. இருந்தாலும் மனப்பதட்டம் அப்படிங்கிறது எப்போ நோய் ஆகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிங்கம் இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டுடியோவில் இருக்கும், ஒரு சிங்கமோ பாம்போ உள்ளே வருது அப்படிங்கும்போது ஆப்வியஸாக நம்ம அந்த இடத்துல பதட்டப்பட்டு தான் ஆகணும், அப்போ தான் நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும். அதனால அந்த பதட்டம் வரும்போது தான் நம்ம உடம்புல அந்த பதட்டத்துக்கான கெமிக்கல்ஸ் வரும், அப்போ தான் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த இடத்துலேருந்து ஓடுவோம். ஸோ அந்த பதட்டம்ங்கிறது நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் தான். அது எப்போ பதட்ட கோளாறு அப்படிங்கிற நோயாகுது அப்படின்னா, சிங்கம் வரும்போது நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கும்போது அது தப்பு கிடையாது, ஆனால் சிங்கம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சு, இல்ல சிங்கத்தை டிவியில பார்க்கும்போதே இங்க வந்துருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சு, சிங்கம் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நினைச்சு, வரத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி உங்களை பேனிக் ஆக்கிக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஒரு பயத்திலேயே இருக்கீங்க அப்படிங்கும்போது, அந்த எதிர்காலத்தை பத்தின ஒரு அன்சர்டனிட்டி அதிகமாகும் போது உங்களுக்கு அது ஒரு நோயா மாறுது. அதுதான் மனப்பதட்ட கோளாறு இல்ல ஆன்சைட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பொதுவா சில பேர்த்துக்கு எந்த நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இருக்கும். ஜென்ரலைஸ்டு ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. சஸ்டைன்டாக அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒரு பதட்டம் வரும். உதாரணத்துக்கு அதை தான் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு நாய்களை பார்த்தா

0: பதட்டம் இருக்கும், பூனைகளை பார்த்தா பதட்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பதட்ட நோய்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் காமனான பதட்டம். இதில் புதிய ஆள்கள்கிட்ட பழகும்போது வரக்கூடிய பதட்டத்தை சோஷியல் ஃபோபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே பதட்ட நோயினுடைய முக்கியமான வகைகள் தான்.
1: சரிங்க மேம். பைபோலார் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம்லங்க மேம், அப்படின்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்னென்னங்க மேம்?
0: பைபோலார் டிஸார்டர் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான மனநல குறைபாடு நோய் தாம்மா. இதில் பார்த்தீங்கன்னா இதை இருமுனை கோளாறு அப்படின்னு சொல்லி தமிழ் படுத்தலாம். இது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேனியா அப்படின்னு சொல்கிற மாதிரி மன எழுச்சி நிலையில் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தோட டிப்ரெஷன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த நோயாளி எப்படி இருப்பார் அப்படின்னா, வழக்கமாக இருக்கிறத காட்டிலும் ரொம்ப வேகமாக இருப்பார். ரொம்ப வேகமாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கும், அதிகமாக பேசுவாங்க, தன்னைத்தானே உயர்த்தி பேசுவாங்க, ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, ரெக்லஸ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறது, இது எல்லாமே அவங்களுக்கே தெரியாமல் அந்த நோய் நிலையில் இருக்கும்போது பண்ணிட்டு இருப்பாங்க. மிக முக்கியமாக தூங்க மாட்டாங்க. சில பேர் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்கிற அந்த போதைப் பொருட்கள் உபயோகத்தை கொஞ்சம் அதிகமாக வச்சுப்பாங்க. மன அழுத்த குறைபாடுங்கிறது இந்த மன எழுச்சி நோய் வந்து கொஞ்ச நாளில் சரியானதுக்கப்புறம் இவங்களுக்கே மன அழுத்த குறைபாடும் சேர்ந்து வரலாம். அந்த சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது, எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, எப்போவுமே ஒரு உடல் சோர்வோடு இருக்கிறது, என்னால் என் உறவினர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸோடு இருப்பாங்க. பொதுவாக பைபோலார் அப்படின்னு சொல்கிறது இந்த இரு துருவ மனநிலையும் மாறி மாறி வர்றது தான் சொல்லுவாங்க.
1: ஓகேங்க மேம். இப்போ மனநல பிரச்சனைகளுக்கு பொதுவான காரணங்கள் என்னென்னவா இருக்கும்?
0: பயாலஜிக்கல், சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்லி தான் பிரிப்பாங்க. அதாவது உயிரியல் ரீதியான காரணங்கள், சமூக ரீதியான காரணங்கள் மற்றும் மன உளவியல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் படுத்தலாம். உயிரியல் ரீதியான காரணங்கள் அப்படின்னா அந்த குழந்தை உருவாகும் போதே அவங்க மூளையில் அவங்களுடைய எப்படி மூளை உருவாகணுங்கிறதுக்கான அதில் இருக்க கெமிக்கல் பேலன்ஸ்க்கான மரபணுக்கள் தீர்மானித்து அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைகள் உருவாகுது. ஸோ அந்த மரபணு மாற்றங்கள்னால இந்த மாதிரியான நோய்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெனட்டிக்காக அவங்க ரத்த சொந்தத்தில் யாருக்காவது இந்த மாதிரி நோய் இருக்கும்போது அவங்களுடைய ரத்த வழியில் வரவங்களுக்கு இந்த மாதிரி மனநோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூளையில் திடீர்னு ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள்னால சில பேர்த்துக்கு தொடர்ந்து ஆல்கஹாலோ இல்லை வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு வகையான மருந்துகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்க, இல்லை தலையில் ஏதாவது அடிபட்டிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இது காரணங்கள்னால மூளையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த உயிரியல் காரணங்கள்னாலையும் மனநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு தைராய்டுன்னு நம்ம கழுத்தில் வந்து ஒரு சுரப்பி இருக்குது, அந்த தைராய்டு சுரப்பியிலேருந்து தைராக்சின்கிற ஹார்மோன் உற்பத்தி ஆகும், ஒரு சுரப்பு உற்பத்தி ஆகும். அந்த சுரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஈவன் டயபட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதாவது சர்க்கரை நோய், ரத்த உயர் ரத்த அழுத்த நோய், இந்த மாதிரியான உடல் ரீதியான ஏற்படக்கூடிய நோய்கள்னால கூடவே நமக்கு மனநோய் மாதிரி அது வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் தொடர்ந்து ஸ்டீராய்டு மருந்துகள் மாதிரி எடுத்துப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு சமயத்தில் மனநோய் சிம்டம்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உயிரியல் ரீதியான காரணங்கள். சமூக ரீதியான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சுற்றி நிலவுகின்ற சமூக சூழலில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார சீர்குலைவு, இந்த மாதிரியான சமூக ரீதியான காரணங்கள்னாலையும் கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உளவியல் காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லி எப்படி ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போனால் அதை தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புலேயே ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மன ரீதியான தாக்குதல்களை சமாளிக்கிறதுக்கும் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கும். இப்போ அதில் ஏதாவது அவங்களுக்கு இம்மெச்சூர்டான டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையை கையாள தெரியாத சில காரணங்கள் காரணமாக அவங்க சீக்கிரமாக மனநோயாளியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க மேம். இப்போ அடுத்ததாக நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க இந்த மாதிரி மனநோயில் இருக்கவங்க சரியாக தூங்க மாட்டாங்க, அந்த மாதிரி தூக்க பிரச்சனைகளுக்கும் மனநல பிரச்சனைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்க மேம்?
0: தூக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு மிக மிக முக்கியமான, மிக மிக அடிப்படையான ஒன்று. அதனால தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான மனுஷன் சராசரியாக ஒரு நாளைக்கு 6-8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம உடம்புல கழிவு நீக்கம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றோம், அது ஏதாவது ஒரு நச்சு பொருள் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய சிறுநீர் வழியாக, நம்ம ரத்தத்தின் மூலமாக சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுது. அதே மாதிரி நம்ம மூளையிலையும் ஒரு கழிவு நீக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன் மூளையில் இருக்கு, நிணநீர் மண்டலம் மூலமாக அந்த சர்க்குலேஷன் மூலமாக அந்த கழிவுகள் பிரித்தெடுக்கப்படும். அது மிக முக்கியமாக ஒரு மனுஷன் தூங்கும்போது

0: நைட்டில் தான் அந்த கழிவு நீக்கம் மிக சுறுசுறுப்பாக நடக்கும். அந்த கழிவு நீக்கம் எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு அவனுடைய மூளை புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ இதில் ஏதாவது ஒரு இம்பேர்மெண்ட் வருது அப்படின்னா பிற்காலத்தில் அவங்க மனநோய்க்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், டிமென்ஷியா, ஞாபக மறதி நோய் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கழிவு நீக்கம் ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கும்போது பிற்காலத்தில் அவங்களுக்கு அந்த அமைலாய்ட் டெபாசிஷன்ஸ், அந்த மாதிரி அல்சைமர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான மனநோய்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேனியாவில் இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு தூக்கம் வராது. அதாவது அந்த மன எழுச்சி நிலையில் இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு தூக்கம் வராது. அவங்க தூங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இதனால் வீட்டில் இருக்க மற்றவங்களோட தூக்கமுமே பாதிக்கப்படும். அதே மாதிரி மன அழுத்த நோயில் இருக்கவங்களுமே ரொம்ப தீவிரத்தன்மைக்கு போகும்போது ஆரம்பத்திலே தூக்கம் வராது. அதுவே ரொம்ப தீவிரத்தன்மைக்கு போகும்போது ஏர்லி மார்னிங் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விடிய காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துருவாங்க. அவங்களால அதுக்கு மேலே தூங்க முடியாது. இன்டர்மிட்டண்ட்டாக நடுவில் நடுவில் தூக்கத்தில் இழறது, இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும்.
1: ஓகேங்க மேம். ஒரு மனநோயாளிக்கு தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி நாம முன்னாடியே பேசணும். அந்த எண்ணம் ஏன் வருது? ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி அணுகுவீங்க?
0: முதல்ல இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா செப்டம்பர் 10 வந்து வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லி கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள். இது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது இந்த இளம் வயதினருக்கு மத்தியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப சேடான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. நாம் முதல்ல நினச்ச மாதிரி தற்கொலை எண்ணம் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க அதாவது குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமத்து பக்கம். ஏன்னா அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் எனக்கு தற்கொலை எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட வேர்ஷனாக இருக்கும். பட் அந்த மாதிரி கிடையாது. முதல்ல தற்கொலை எண்ணம் இருக்கவங்க தன்னை தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாமல் இருக்கும்போது இல்லை சமாளிக்க தெரியாமல் இருக்கும்போது அவங்களோட க்ளோஸாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ரிப்பீட்டடாக அவங்களோட எண்ணங்களை பற்றி தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்கள அனுசரணையான வார்த்தைகளை கூறி அந்த சூழ்நிலையிலேருந்து வெளில கொண்டு வரத்துக்கு பார்க்கணும். இல்லை இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா சொல்கிற, நீ அனாவசியமாக அதை பெருசு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னா உடனடியாக அதை ஒரு வார்னிங் சைனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு மனநல மருத்துவரை அணுகணும். நாங்கள் எப்படி அதை அணுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற அந்த நோயாளிகள்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு மனநோயாளிகளும் வராங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியிலேருந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது அட்டம் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட பரம்பரையில் ஏற்கனவே சூசைட் அட்டம்ஸ் மாதிரியான ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா, இல்லை இவருக்கு ஏதாவது ரீசண்டாக சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் மாதிரியான பிஹேவியர்ஸ் ஏதாவது அதிகமாயிருக்கா, போதைப்பொருள் பழக்கத்துக்கான ஆட்படும் நிலை ஏதாவது வந்திருந்திருக்கா. ஸோ இந்த மாதிரியான தரவுகள் எல்லாமே நாங்கள் சேகரிப்போம். உள்ளே வந்ததுலேருந்து அவர் எங்களை எப்படி பார்க்குறாரு, எங்கள்கிட்ட எப்படி பேசுகிறாரு, அவரோட மனசில் என்ன இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் பொறுமையாக உட்காந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அவங்களுக்காகவே ஒதுக்கி என்ன பிரச்சனையினால இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதன் மூலமாக அதை வெளில கொண்டு வரத்துக்கு நாங்கள் பார்ப்போம்.
1: சரிங்க மேம், ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போது ஒரு நபர் தற்கொலை பண்ணலான்ற எண்ணத்தில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வேற என்ன அறிகுறிகள்லாம் நம்ம பார்க்கலாங்க மேம்?
0: இப்போது அவங்க யூஸ்வலாக அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சொத்து அந்த மாதிரி ஏதாவது செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதை எல்லாத்தையுமே கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. யாருக்கு ஏதாவது உயிர் எழுதணும் அப்படின்னா அதெல்லாம் எழுதி வச்சிடுறது, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து டெத் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சூசைடல் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன், இந்த காரணத்தினால தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக அதுக்காக நோட்ஸ் எழுதி அவங்களோட ட்ராவில் வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கான பர்ச்சேசஸ், இப்போ நான் வந்து அதுக்கான கயிறு வாங்குறாங்களோ இல்லை அதுக்கான பொருட்கள் வாங்குறாங்களோ, ரிப்பீட்டடாக அதை வந்து சர்ச் பண்ணுறது, ஃபோனில் ஆன்லைனில் அதுக்கான ஷாப்பிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது, ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. நெட்டில் இது சம்மந்தமாக நிறைய சர்ச் பண்ணுவாங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் இதெல்லாம் என்ன ஆயிருந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் நிறைய சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சில முக்கியமான அறிகுறிகள்.
1: சரிங்க மேம், இப்போது இந்த காலத்தில் சூசைடுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக நிறையா இது பண்ணியிருக்காங்க, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கங்க மேம்.
0: நிறைய தனியார் நிறுவனங்களும் இருக்குது, நிறைய அரசு சார்ந்த நிறுவனங்கள்லேயும் இந்த மாதிரி சூசைடல் இருக்குது, டெலிமெனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தொலைதூர கவுன்சிலிங் சிகிச்சை வழங்கும் ஒரு தொலைபேசி எண் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு கவுன்சிலிங் வேணும், ஆனால் என்னால் இப்போதைக்கு பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட என்னால் போய் பார்க்க முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் 24x7 உங்களுக்கு எந்த விதமான உளவியல் பிரச்சனைகளாக இருந்தாலும் எனக்கு இப்போவே தற்கொலை எண்ணம் பண்ணிக்கணும்னு தோணுது, ஆனால் இதை நான்

0: சொல்றதுக்கு எனக்கு பக்கத்துல ஒரு கான்பிடென்சியலான ஆள் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இதை நீங்க தாராளமா அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுப்பாங்க.
1: சரிங்க மேம். இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து வரவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்க நோயாளிகளை நம்ம எப்படிங்க மேம் ஹேண்டில் பண்ணணும்?
0: கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பேசுறவங்க எல்லாம் உடனடியாக நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள்னால கோபமா இருப்பாங்க. சில பேர் அவங்களோட நோயினால கோபமா இருப்பாங்க, சில பேர் அவங்களுக்கு மன அழுத்தத்திலேயே கோபப்படுறவங்களும் இருப்பாங்க, சில பேர் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக எடுத்து அதனால் கோபப்படுறவங்களா இருப்பாங்க, சில பேர் மூளையில் ஏற்பட்ட தாக்குதல்கள் இல்லை ஏதாவது காயங்கள்னால கோபப்படுறவங்களா இருப்பாங்க, ஈவன் சில பேர் வலிப்பு நோய் வந்து அதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் கோபப்படுறவங்களா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள்னால இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நம்ம போய் பேசினோடனே நமக்கு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கான டைமை நம்ம கொடுக்கணும், கோபம் தணியறதுக்கு தேவையான மருந்துகளை போடணும், அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம்.
1: சரிங்க மேம். இது வரைக்கும் நாம வந்து என்னென்ன மனநல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பேசணும், இதுக்கு அடுத்து தீர்வுகள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குங்க மேம்?
0: அடிப்படையாக பார்த்தீங்கன்னா மூணாக பிரிக்கலாம். முதல்ல வந்து மருந்துகள் கொடுத்து அதன் மூலமாக சிகிச்சை கொடுக்கறது, ரெண்டாவது கவுன்சிலிங் அப்படிங்கிற உளவியல் ரீதியான சிகிச்சை முறைகள் இருக்கு, மூணாவது பார்த்தீங்கன்னா மின் அதிர்வு சிகிச்சை முறைகள் அப்படிங்கிற மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்கு.
1: சரிங்க மேம். எந்த நோய்க்கு எந்த விதமான சிகிச்சை முறைகளை கொடுப்பீங்க மேம்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா மருந்துகள் அப்படிங்கிறது அடிப்படையில் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சிகிச்சை முறை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த நோய்க்கு நம்ம இதை கொடுப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமானதாக இருக்கும். இப்போ மருந்துகள் எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கும். கெமிக்கல்ஸ்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அந்த ரசாயனங்கள்னு சொல்கிறது இப்போ இருக்க நிறைய பேர்த்துக்கு தெரியும். டோபமைன், செரட்டோனின், இந்த மாதிரி ஆக்சிடோசன், இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பு இணைப்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சில ரசாயன பொருட்கள், அந்த ரசாயன பொருட்களில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் காரணமாக தான் மனநோய் உருவாகுது. அந்த உயிரியல் ரீதியான காரணங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து இது ஒரு முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு இப்போது ஸ்கிஸோஃப்ரினியான ஒரு மனச்சிதைவு நோய் இருக்குது அப்படின்னா அதில் டோபமைன், குளுட்டாமேட் அப்படிங்கிற மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்வால்வ் ஆகும். இதுவே மனச்சோர்வு நோயின்னு பார்த்தீங்கன்னா செரட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மாதிரியான மன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ எந்த நோய்க்கு எந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அடிப்படையாக இருக்கோ அதை சரி பண்ணுற மாதிரியான மாத்திரைகளை நாம் வெளியிலிருந்து கொடுத்து அந்த ரசாயன குறைபாடை சரி செய்வோம். இது செய்யறதுக்கு ஆனால் மாத கணக்கில் எடுத்துக்கும். அந்த மாத கணக்கில் நம்ம சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம மாத்திரைகளை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விப்படி சில பேர் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப அன்கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசவே முடியாது, வீட்டில் இருக்கவங்கள ரொம்ப அப்யூஸ் பண்ணி அடிக்கிறது அசால்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம மாத்திரைகளை கொடுத்து போட வைக்கவும் முடியாது, சிகிச்சையும் பண்ணிக்க மாட்டாங்க, தன்னைத்தானேயும் காயப்படுத்திக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியாக இருக்க சமயத்தில் சில பேருக்கு நம்ம அடுத்த கட்ட சிகிச்சை முறைகளான எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி அதாவது மின் அதிர்வு சிகிச்சை முறையை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு அளவுக்கு நீங்கள் கொடுத்து பேஷண்ட் நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு ஒரு ஸ்டேபிள் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து உளவியல் ரீதியான சிகிச்சை முறைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாரும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஒரு செஷன் ரெண்டு செஷனில் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, பட் அப்படி கிடையாது. அது மந்த்ஸ் டுகெதர் நீங்கள் கொடுக்கணும், 6 மந்த்ஸ் to 8 மந்த்ஸ் சீரியலாக வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். அதே மாதிரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு டாக்டர் மட்டுமே கொடுக்கறது இல்லை, அந்த இடத்துல பேஷண்ட்டும் டாக்டர் சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணி சில ஹோம்ஒர்க்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் கவுன்சிலிங்கிறது அந்த இடத்துல இஃபெக்டிவாக இருக்கும்.
1: சரிங்க மேம். இப்போது ஒரு மனநல நோயாளி ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எப்படி அவங்கள கவனிச்சுக்கணும், எந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வரணும்?
0: எந்த ஒரு நோய்க்குமே மிகவும் அடிப்படை அப்படிங்கிறது எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா அந்த கருணை அப்படின்னு சொல்லி வேணால் சொல்லலாம். அந்த கருணையோடு பார்த்து பழகிட்டோம், அதாவது ஒருத்தருடைய நிலையிலிருந்து அந்த நோயை நம்ம பார்த்து பழகிட்டோம் அப்படின்னாலே ஒரு அளவுக்கு நம்ம அவங்கள புரிஞ்சு நடந்துக்குவோம், தேவையில்லாத கோபம் அதெல்லாமே வராது. சொல்கிறதுக்கு சுலபமாக தான் இருக்கும், ஆனால் கேர் கிவர் பேர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தொடர்ந்து ஒரு நோயாளி கூட இருக்கவங்களுக்கு அது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ட்ரீட்டிங் ஃபிசிஷியனான எங்களுக்கு அது தெரியும். பட் ஸ்டில் அந்த எம்பத்தைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளால் அந்த பேஷண்ட்டை அப்ரோச்சே பண்ண முடியும். இப்போ நீங்கள் எப்போ கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பிஹேவியரில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, இவர் இந்த மாதிரி கிடையாது, இப்போது ரீசண்டாக அவர்கிட்ட ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்போ நோட்டீஸ் பண்ணுறீங்களா அப்போவே நீங்கள் கூட்டிகிட்டு வர்றது தான் ஐடியலாக இருக்கும். அதாவது

0: மனநோய்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அவங்களோட தாட் பிஹேவியர் எமோஷன், அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய நடத்தை மற்றும் அவங்களுடைய உணர்வு நிலை, இதில் வரக்கூடிய மாற்றங்களின் வெளிப்பாடு தான் அவங்களுடைய மனநோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மூணில் நீங்கள் எந்த விதமான மாற்றத்தை ஐடென்டிஃபை பண்ணிங்கனாலும் ஒரு மருத்துவரை அணுகிறது நல்லது.
1: ஓகேங்க மேம். இதுக்கு முன்னாடி நீங்கள் மின் அதிர்வு சிகிச்சை அப்படின்னு இசிடியை பற்றி சொன்னீங்க மேம், இன்னும் கொஞ்சம் அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கங்க மேம்.
0: மின்னதிர்வு சிகிச்சை முறையில் பார்த்தீங்கன்னா, அது இப்போ நம்மளுடைய அரசு மருத்துவமனைகள்லேயே இலவசமாகவே வழங்கப்படுற ஒரு சிகிச்சை முறை தான். நிறைய ஜனங்க இன்னமுமே கூட நம்ம மின்னதிர்வு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஷாக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இசிடின்னு சொல்கிறது. இன்னமுமே கூட இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஜனங்க ஐயோ வேணாம், கரண்ட் வைக்கிறீங்களா, கரண்ட் ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி இசிடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் பயப்படுற அளவுக்கு அதில் ஒரு பெரிய வீட்டில் இருக்க மாதிரி கரண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு மயக்க மருந்து கொடுத்து அவங்களுடைய பதட்டத்தை குறைச்சி அவங்கள தூங்க வச்சு அதுக்கப்புறம் மிக மிக குறைவான அளவில் ஒரு மின் அலைகளை உள்ளே செலுத்தி அவங்களுடைய நரம்புகளில் சில மாற்றங்களை கொண்டு வருவாங்க. இதன் மூலமாக ரொம்ப இரிட்டபிளாக, ரொம்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை கொஞ்சம் அமைதிப்படுத்தி அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸையும் அவங்களுடைய நார்மல் ஃபங்க்ஷனையும் கொண்டு வரத்துக்கு ப்ளஸ் மாத்திரைகளை தொடர்ந்து எடுக்க வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியான ஒரு மருத்துவமாக இருக்கும்.
1: ஒரு ஆரோக்கியமான மனமுடையவர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாங்க மேம்?
0: ஆரோக்கியமான மனம் உடையவர்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம் அப்படின்னு சொல்லி நாம் பிரித்து பார்க்கவே தேவையில்லை. ஆரோக்கியமான உடலுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கோங்க, சரியான நேரத்துக்கு தூங்கி எந்திரிங்க, மிக முக்கியமாக ஏதாவது ஒரு உளவியல் சிக்கலை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கும். வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அந்த நேரத்துலேயுமே கூட நாம் அதை எப்படி ஒரு சமநிலையோடு அணுகிறது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை வளர்த்துக்கோங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவங்கள ஆரோக்கியமான மனம் உடையவர் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம்.
1: நிறைவா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்ததை விட மனநலம் பற்றின புரிதல் அதிகமாக இருக்குது. ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கும்போது ஹெசிடேட் பண்ணாமல், தயங்காமல் பக்கத்தில் இருக்க சைக்காட்ரிஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அது நல்ல விஷயந்தான். கூடவே பார்த்தீங்கன்னா, இன்னமுமே ஒரு சிக்கல் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த ரிசைலன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு வருதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் மெயினாக அவங்களோட குழந்தைங்களை கவனிங்க. குழந்தைங்களோட நடத்தையில் ஏதாவது மாற்றம் இருக்கா, குழந்தைங்க சாப்பிட்றாங்களா, குழந்தைங்க தூங்குறாங்களா, திடீர்னு ஏதாவது ரீசண்டாக கன்சியூம் பண்ணுறாங்களா, அவங்க ஸ்கூல் பேக்ஸில் ஏதாவது இருக்கா, அவங்க யார் கூட பழகிறாங்க, எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறாங்க, என்ன மாதிரி வெப்சைட்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க, அவங்களோட பேச்சு வழக்கு எப்படி இருக்குது, இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இதை கொஞ்சம் அதிகமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தோல்விங்கிறதும் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான், அது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுங்க.
1: இதுவரைக்கும் மனநலம் குறித்து நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க, எங்களோட இணைஞ்சதுக்காக ரொம்ப நன்றிங்க மேம்.
0: மனநலம் சார்ந்த அடிப்படையான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் மனநலம் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார் மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீ வித்யா அவர்கள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள்.

0: சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவை புதுதில்லியில் சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாய் சேய் நலனிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் இந்தியாவின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 160,000 மேற்பட்ட மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி செலுத்தும் இயக்கமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரினி அமரசூரியாவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இலங்கையின் அமைதி மற்றும் வளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் சக்திக்கு எடுத்துக்காட்டாக இலங்கை பிரதமர் விளங்குவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். இலங்கையில் உள்ள பெண்கள் இந்தியா வழங்கும் திட்டங்களின் கீழ் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நிதி, கல்வி மற்றும் திறன் பயிற்சி மூலம் மகளிர் மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் தொடங்க முன்வரும் மகளிருக்கு பிணையில்லா கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையுள்ள விவசாயிகளிடம் கருத்துக்களை கோரும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மாற்று எரிசக்தி உற்பத்தி அதிகரித்து வருவதாக கூறி புள்ளி விவரங்களுடன் அவற்றை பட்டியலிட்டுள்ளார். காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். குஜராத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் இரும்பு பரன் இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். அகமதாபாத் அருகே நேரிட்ட இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய 15 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இவர்களில் 12 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே இந்த விபத்து குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அம்மாநில முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தில்லி காவல்துறை ஆணையர் திரு அனுராக் குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக துக்ளக் சாலை காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்களுக்கான கட்டுப்பாட்டு அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தவேகா அறிவித்துள்ளது. இதன்படி தவேகா தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்ட

சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுகின்றனர். இந்த இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஆந்திராவின் ரயில் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ரேணிகுண்டா அரக்கோணம் இடையே

0: கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ரேணிகுண்டா அரக்கோணம் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைக்கும் திட்டங்கள் மூலம் திருப்பதி மற்றும் சித்தூர் மாவட்டங்கள் பெரிய அளவில் பயனடையும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா கூறியுள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச அரசும் மகளிர் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வட்டியில்லாமல் 1 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா குற்றம்சாட்டினார். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அல்பேஷ் யஷ்வந்த் கோக்ஜே இன்று பதவியேற்றுக் கொண்டார். போபாலில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு மங்குபாய் சங்கன்பாய் பட்டேல் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மிசோரமில் நீர்வளத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐசாலில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த துறையில் பணியாளர் பற்றாக்குறையை களைய உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக சர்வதேச அணுசக்தி முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த முகமையின் 35 பேர் கொண்ட வாரிய கூட்டத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 23 வாக்குகள் பதிவாகின. ரஷ்யா, சீனா மற்றும் நைஜர் நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. 8 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் மோனா அகர்வால் வெள்ளிப் பதக்கத்தையும் அவ்னி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதன் மூலம் 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க மோனா அகர்வால் தகுதி பெற்றுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சனி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 10-15, 15-12, 15-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் மேன்லின் லீயை வென்றார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விமல்ராஜ் அண்ணாதுரை, ஸ்ரேயா பாலாஜி இணை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
8: என்னப்பா முருகா இவ்ளோ சீக்கிரமா வயலுக்கு கிளம்பிட்ட?
7: ஆமா சுப்பு, காலையில வெயில் சுட்டு எரிக்குது, வயலுக்கு போகணும்னா சீக்கிரமா போயிடணும் போல இருக்கு.
8: ஆமாதான் முருகா, நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி வெயிலை பார்த்ததே இல்லதானே?
7: அததான் நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். முன்னாடி காலத்துல பருவத்துக்கு ஏத்த மாதிரி மழை பெய்யும், இப்ப மழை எப்ப வரும் எப்ப போகும்னே தெரிய மாட்டேங்குது.
8: சரியா சொன்ன, ஒரு காலத்துல மழை காலம் வந்தா மழை நல்லா பெய்யும், கோடை காலத்துல வெயில் இருந்தாலும் தாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கோடை காலம் மட்டும் இல்லாம பல நேரங்கள்ல வெப்பம் அதிகமா இருக்கு.
7: இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் நீ நினைக்கிற சுப்பு?
8: வேற என்ன காரணம்? புவி வெப்பமயமாதலாதான் இருக்கும்.
7: அப்படின்னா என்ன, பூமிக்குள்ள வெப்பம் அதிகமாகறதா?

0: அதுதான், நீ ரொம்ப எளிமையா சொன்ன. பூமியோட சராசரி வெப்பநிலை நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து அதிகரிக்கிற நிலைதான் புவி வெப்பமயமாதல். மனிதர்களோட செயல்பாடுகளால வளிமண்டலத்துல சில வெப்பத்தை பிடித்து வைத்திருக்கும் வாயுக்கள் அதிகரிக்குது. இதனால பூமியோட வெப்பமும் அதிகரிக்குது.
1: அந்த வாயுக்கள் எப்படி அதிகமாகுது?
0: நம்ம தினசரி வாழ்க்கையில பல காரணங்கள் இருக்கு. நிலக்கரி, பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு போன்ற எரிபொருட்களை அதிகமா எரிக்கிறதுனாலயும், தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேற புகையினாலையும், அதிகமான வாகன பயன்பாடு, காடுகளை அழிக்கிறது, கழிவுகளை முறையா நிர்வாகிக்காதது, இப்படி பல காரணங்கள் இருக்கு.
1: அப்படின்னா நம்ம கிராமத்துல மரங்களை வெட்டுறதும் ஒரு காரணம் தானே?
0: ஆமா, மரங்கள் நமக்கு நிழலை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம வளிமண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைட உறிஞ்சி காற்றோட சமநிலைக்கு உதவுது. மரங்களோட எண்ணிக்கை குறையும் போது அந்த இயற்கையான பாதுகாப்பும் குறையுது.
1: நம்ம ஊர்ல முன்னாடி எவ்வளவு பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு, இப்ப சாலை விரிவாக்கம், கட்டிடம், பல்வேறு தேவைகளுக்காக நிறைய மரங்களை வெட்டிடுறாங்க.
0: ஆமா ஆமா, அதனாலதான் இப்போ ஒவ்வொரு வீட்டை சுத்தியும் மரம் வளர்க்கணும். சாலையோரம், பள்ளி வளாகம், கோவில் வளாகம், பொது இடங்கள் போன்ற இடங்கள் எல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொருத்தமான மரக்கண்டுங்களை நட்டு பாதுகாக்கணும்.
1: நீ சொல்றது சரிதான், மரம் நடுறது ஒரு நாள் வேலைதான், ஆனா அதுக்கு நம்ம தண்ணி ஊத்தி வளர்க்கறது எவ்வளவு பெரிய வேலை.
0: இப்படி எல்லாம் யோசிச்சா பூமி வெப்பமயமாவே தான் இருக்கும். நீயே நல்லா யோசிச்சு பாரு, இந்த மாதிரி வெப்பமயமான சூழல்ல நம்மளால வாழ முடியுமா?
1: கண்டிப்பா முடியாது.

0: அதெல்லாம் சரி, இந்த புவி வெப்பமயமாறனால விவசாயத்துக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா?
1: கண்டிப்பா, வெப்பநிலை அதிகரிக்கிறதும் மழை பொழிவுல மாற்றம் ஏற்படுவதும் விவசாயத்தை பாதிக்கும். மழை சரியான நேரத்துல வராம போகலாம், சில நேரத்துல குறுகிய காலத்துல அதிக மழை பெய்யலாம், இன்னொரு பக்கம் நீண்ட கால மழை இல்லாமலேயே கூட இருக்கலாம்.
0: ஓ, அதனாலதான் விவசாயிகள் பருவநிலையை பார்த்து பயிர் தேர்வு செய்வது முக்கியம் சொல்றாங்களா?
1: ஆமா, தண்ணீர் எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கேற்ற அளவுக்கு பயிர்களை தேர்வு செஞ்சு குறைந்த தண்ணீர்ல வளரும் பயிர்களை பயன்படுத்துவது, சொட்டு நீர் பாசனம் போன்ற முறைகளை பின்பற்றுவது ரொம்ப நல்லது.
0: நீரை சேமிக்கிறதும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு வழி தானே?
1: நிச்சயமா, மழை நீரை சேமிக்கணும், குளம் குட்டை ஏரி போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்கணும், வீணா தண்ணீரை ஓடவிடக் கூடாது. நம்ம ஊர்ல இருந்த பாரம்பரிய நீர்நிலைகளை மீண்டும் பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டையும் குறைக்கணும்னு சொல்லலாம் போலயே.
1: குறிப்பா ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் பொருட்களை முடிந்தவரை தவிர்த்துட்டு வரணும். கடைக்கு போகும்போது துணிப்பையை எடுத்துட்டு போகணும். பிளாஸ்டிக் கழிவுகளை கண்ட இடத்துல போடாம முறையா சேகரிச்சு மறுசுழற்சிக்கு அனுப்பணும்.
0: நீ சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த குப்பைகள்லாம் எரிக்கிறாங்களே அதுவும் நல்லது இல்லையே?
1: ஆமாதான், குப்பைகளை திறந்த வெளியில எரிக்கிறதுனால புகையும் தீங்கு விளைவிக்கும் வாயுக்களும் வெளியேறலாம். அதனால குப்பைகளை மக்கும் கழிவு மக்காத கழிவுன்னு பிரிச்சு நிர்வகிக்கணும். வீட்டிலேயே காய்கறி கழிவுகளை பயன்படுத்தி இயற்கை உரம் கூட தயாரிக்கலாம், தெரியுமா?
0: அதனால விவசாயத்துக்கும் நல்லது.
1: ஆமா, கண்டிப்பா விவசாயத்துக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு, ஓசோன்லயும் ஓட்ட விடாது, அதே போல புவியும் அவ்வளவு சீக்கிரமா வெப்பமயம் ஆகாது.
0: நீ சொன்ன தகவல் இருந்து இப்ப நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். நான் இப்ப ஒரு மரம் வெட்டுறேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மரங்களா நான் நடப்போறேன்.
1: அது நல்ல யோசனை தான். அதோடையே நிறுத்திராம நட்டு வச்ச மரக்கன்றுகள் எல்லாம் உயிரோட நல்லா ஆரோக்கியமா வளருதா அப்படின்றதையும் பாத்துக்கோ.
0: இன்னொரு விஷயம், இது குழந்தைங்களுக்கும் கட்டாயமா தெரியணும்ல, சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்றது.
1: ஆமா ஆமா, பள்ளிகள்ல சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தலாம். மரம் நடுதல், நீர் சேமிப்பு, பிளாஸ்டிக் தவிர்ப்பு, தூய்மை பேணுதல் போன்ற பழக்கங்களை சின்ன வயசுல இருந்தே நம்ம அவங்களுக்கு கத்துக் கொடுத்து இத பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம்.
0: அப்படின்னா நம்ம பூமியை பாதுகாப்பது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லலாம். எளிதா?
1: உண்மைதான், பூமி நமக்கு சொந்தமானது மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கும் சொந்தமானது. நாம இன்னைக்கு பாதுகாக்கிற இயற்கை தான் நாளைய தலைமுறைக்கு வாழ்க்கையை தரும்.
0: சரியா சொன்ன சுப்பு. இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை காப்போம், ஏனென்றால் இது சூழல் காப்போம்.
2: அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விருதுகளின் விவரங்கள் தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்கு

தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுக்கு இவ்விருதுகள் வழங்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். மேற்படி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் கூடுதல் விவரங்களை பெற www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு சமூக நீதித்துறை மண்ணின் மகள் திட்டம் தொடங்கியுள்ளது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 50% மானியமாக வழங்கப்படுகிறது. அதிகபட்சம் 500,000 ரூபாய் வரை. இதற்கு தேவையான தகுதி வயது வரம்பாக 18 முதல் 55 வயது வரை இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் நிபந்தனைகள், 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்த மண்ணின் மகள் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய அறிவிப்புகள்.

0: வணக்கம் வணக்கம் அன்பனேர்களே, நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: ஆம் நேர்லே, யதார்த்தமான கடித தேடலுக்கு எதிர்பாராத பதிலாய் உங்களின் கடித வழி விருப்பங்கள் நிறைவேறும்.

நேரம் இது. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் உனக்கும் வாழ்வு வரும் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சேலம் மாவட்டம் மேட்டூர் காளையனூர் பகுதியிலிருந்து பி. ரங்கசாமி. இந்த பாடலை எழுதியிருக்கிறார் சுப்பு ஆறுமுகம். பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். பாடலை பாடியிருக்கிறார் மனோரமா. அந்த இனிய பாடலை கேட்போமா நேயர்களே?

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வானலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலாக பெண்ணாகரம் வட்டம் பெரிய வத்தலாபுரம் பகுதியிலிருந்து ஆர் செல்வராசு ஆசிரியர் கேட்டிருக்காரு. இவர் கேட்டிருக்கும் பாடல் நிழல்கள் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தூரத்தில் நான் என தொடங்கும் பாடல். இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காரு பஞ்சு அருணாச்சலம். பாடலுக்கு இசையமைச்சிருக்கார் இளையராஜா. இந்த பாடலை தன்னுடைய தேன்மதுர குரலால் பாடியிருக்கார் எஸ் ஜானகி.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500 84 8820.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: நாளும் இன்னிசையால் நம் மனதை விரடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:26. நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.

ஆம் நேர்லே, நாம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் உறுப்பம் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேயர் உறுப்பம் நிகழ்ச்சியினை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் பகுதியிலிருந்து தேன்மொழி கேட்டிருக்காங்க. இவருங்க கேட்டிருக்கும் பாடல் மாங்கல்யம் தந்துனானே என்ற திரைப்படத்திலிருந்து காட்டு வழி என தொடங்கும் பாடல். இந்த பாடலை எழுதியிருக்காரு காளிதாசன், பாடலுக்கு இசையமைச்சிருக்கார் தேவா. இந்த பாடலை பாடியிருக்காங்க மனோ, கே எஸ், சித்ரா. அந்த இனிய பாடலை நாமும் கேட்போமா?

பட்டிதொட்டி எங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ், தருமபுரி பிஜிஆர் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நான் இந்த ஒரு 16-17 வருட காலமாக நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணினது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாத்தையும் பற்றி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சேரம் பண்ணுறேன். இதனால் ஒன்று, நான் 100க்கு 100 எல்லாத்தையும் வந்து நம்மளால் வைத்தியம் பண்ணிட்டோம் காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பட் அனுபவம் கண்டிப்பாக வந்து பெரியது, நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்தெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணியிருக்கிறோம், ஓரளவு சக்ஸஸும் ஆகிருக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சதை பண்பலை நேயர்களுக்கு நான் வந்து ஒரு அனுபவமாக சொல்லுகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் இதை சொல்லுகிறேன். நிறைய பேஷண்ட்ஸு என்கிட்ட இப்போ வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை 5 எண்டோஸ்கோப் நம்ம பண்ணுறோம் பேஷண்ட்ஸுக்கு. எண்டோஸ்கோப்ன்றதுனா அந்த வாயில் டியூப் விட்டு அந்த எண்டோஸ்கோப் ஸ்கேன் பண்ணுறது. இதில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க செஞ்சிங்கனாக்கா இந்த வயிறு எரிச்சல், நெஞ்சுகரிப்பு, புளிச்சேப்பம். இந்த நெஞ்சுகரிப்பு புளிச்சேப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம GERD அப்படின்னு சொல்கிறோம், கேஸ்ட்ரோ யூசோஃபகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த நெஞ்சுகரிப்பு புளிச்சேப்பம். இது சாதாரண விஷயந்தானே சார், இது என்ன போய் எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது, 5 வருஷம் 10 வருஷமாக இருக்குது நெஞ்சுகரிப்பு புளிச்சேப்பம் வரும், போய் லோக்கலில் மாத்திரை வாங்கி போட்டால் செஞ்சம் பண்ணோன்னா நல்லாயிடும், ஒரு 4-5 நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் திரும்ப வரும், போய் மாத்திரை வாங்கி போட்டோன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க இல்லை மாத்திரை கேட்க மாட்டேனது. மெயினாக வரவங்க வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எல்லாருமே அந்த அட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த ஒமிப்ரசோல் ஒமிஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கும், அதுதான் ரொம்ப ஃபேமஸ் மக்களுக்கு. அந்த ஒமிஸ் மாத்திரை வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன், இது வந்து இப்போ கேட்க மாட்டேனது அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்போம் எப்படி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா வந்து அது ரொம்ப முத்தி போய் படுத்தா நைட்டு படுத்தா நைட்டில் மட்டும் வரட்டெருமல் நிறைய வந்துட்டுருக்கும், அது எல்லாமே வந்து இதுக்கான காரணங்களாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்படி குனிஞ்சு வேலை செய்வாங்க, குனிஞ்சு வேலை செஞ்சால் அந்த குடிச்ச நீராதாரம் தண்ணி மட்டும் அப்படியே வந்து ஒரு புளிப்பான தன்மையோடு வந்து வெளியே வரும், அது நைட்டு படுத்தாலும் அந்த மாதிரி புளிப்பான தன்மையோடு வெளியே வரும் செய்யும் பண்ணும். இதெல்லாம் இதோட அறிகுறிகள்னு வைங்களேன். இதை ஏன் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றத நாம் வந்து பார்க்கணும். இதோட முதல்ல இதோட பேசிக் தன்மை என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து இயல்பாக நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே வாய்ப்பகுதி, வாய்ப்பகுதியிலிருந்து அடுத்தது வந்து நேராக வர்றது உணவு குழாய். உணவு குழாயின்றது வந்து ஒரு டியூப் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து தான் வந்து போகும். அந்த டியூப் மாதிரி போகிற பகுதியில் வந்து ஜீரணம் நடைபெறாது, அது வந்து சும்மா ஒரு உணவு வந்து கடத்தக்கூடிய ஒரு உறுப்பு, அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இறப்பை வந்தோம், இறப்பையில் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து ஜீரணம் ஆரம்பிக்கும். நம்ம வாய்ப்பகுதியிலேயே வந்து நம்மளோட எச்சி வந்து கொஞ்சம் ஜீரணிச்சு ஆரம்பிச்சிடுறதுன்னு சொல்கிறாங்க. பட் அதோட வந்து மெயினான பார்ட் வந்து நமக்கு வந்து ஜீரணம் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கனாக்கா வந்து நம்மளோட இறப்பை பகுதி தான். இறப்பையில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த அமிலத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அமிலம்தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல வந்து இந்த ஜீரணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பேஸாக வந்து இருக்கும் செய்யும் பண்ணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நிறைய இப்போல்லாம் வந்து இந்த 6th, 7th, 8th வந்து சயின்ஸ் புக்கிலலாம் வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, கேஸ்ட்ரிக் ஜூஸ் அது இதெல்லாம் வந்துருச்சு, அதனால வந்து அதை பற்றி நான் பெருசாக வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த சாப்பாடு உணவு குழாயை தாண்டி வந்து இறப்பைக்குள்ளே வருது, இந்த சாப்பாடு திரும்ப மேல் நோக்கி போகக்கூடாது, கீழ் நோக்கி தான் போகணும். கீழ் நோக்கினாக்க அதாவது இறப்பைக்கு வந்துருச்சு, இறப்பையிலிருந்து சிறுமுடலுக்கு தான் போகணும், திரும்ப வந்து உணவு குழாய்க்கு மேல் வழியாக வந்து வந்த வழியே வந்து சாப்பாடு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து இந்த சாப்பாடெல்லாம் வந்து அமிலத்தன்மை கலந்துருக்கும், இந்த சாப்பாடு வந்து திரும்ப மேலே போச்சுன்னா இந்த உணவு குழாய்க்கு அமிலத்தன்மை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, அதனால இந்த சாப்பாடு வந்து மேலே போகக்கூடாது. இது மேலே போகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. அது என்ன படைப்பு, அது என்ன நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்றத அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கி

0: ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் 1:38. நேர்களை நாம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் உறுப்பம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கடத்துக்குட்டை சிவகாமி மாணிக்கம் என்ற நேயர் கேட்டிருக்கிறார்கள். இவர் கேட்டிருக்கும் பாடல் சூதாட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து விளக்கேற்றி வைக்கிறேன் என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பாடலை பாடியிருக்கிறார் P. சுசீலா.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் சேலம் அம்மாணி கொண்டாம்பட்டி பகுதியிலிருந்து கே கே கணேசன் என்ற நேயர் கேட்டிருக்கிறார். இவர் கேட்டிருக்கும் பாடல் என்னன்னு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்தோம். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேர்லே நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்கள் தந்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சி அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மதுராந்தகம் தொகுதியில் திருமதி மரகதம் குமரவேலும் தாராபுரத்தில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவிகாவில் இணைந்ததால் இவ்விரு தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் மதுராந்தகத்தில் திரு பரந்தாமனும் தாராபுரத்தில் திருமதி எஸ் சுகன்யாவும் இத்தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அஇஅதிமுக சார்பில் இத்தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் இதுவரை 3 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். வரும் 16ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் உள்ளது. மனுக்கள் வரும் 17ஆம் தேதி பரிசீலிக்கப்படுகின்றன. தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவிகா அரசு முதிர்ச்சியற்ற தன்மையுடன் உள்ளதாக குறை கூறினார். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கம்

0: அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவிகா அரசு முதிர்ச்சியற்ற தன்மையுடன் உள்ளதாக குறை கூறினார். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தலைமை செயலகம் கட்ட அரசு முடிவெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் செய்ய முடியாமல் அரசு உள்ளதாக கூறிய அவர், எந்த துறையிலும் வளர்ச்சிக்கான திட்டம் அரசிடம் இல்லை என்று தெரிவித்தார். இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் கலந்தாலோசிக்கப்படும் என்றார். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. முக்கிய சாலைகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தாராபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2,45,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். ஒரு வார காலம் அங்கு தங்கும் அவர் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்க உள்ளார். முதலமைச்சர் தலைமையில் உயர்நிலை பிரதிநிதி குழுவும் முதலீட்டாளர்களை சந்தித்து லண்டனில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளது. தாவிகா அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக முதலமைச்சர் அரசு முறை பயணமாக வெளிநாடு செல்வது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா லண்டன் சென்றுள்ள நிலையில் தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனாவும் அங்கு செல்கிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாளை மறுநாள் புதுதில்லியில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த மாநாட்டை ஒட்டி ட்ரோன் விமானங்கள் மற்றும் சிறிய ரக விமானங்கள் வானில் பறக்க வரும் 14ஆம் தேதி வரை டெல்லி போலீஸ் தடை விதித்துள்ளது. புலனாய்வு முகமையின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு குற்றவியல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் விதிகளை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக எத்தியோப்பியா புருண்டி நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுதில்லி வந்தடைந்தனர். ஜப்பான் பாதுகாப்பு பிரிவு போர் விமானம் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கு மைல்கல்லாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டுவதற்கான அர்ப்பணிப்பையும் இது புலப்படுத்துவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 820 மருத்துவ பயனாளிகள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை இன்று வழங்கி பேசிய அமைச்சர், காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக எடுத்துரைத்தார். காசநோயாளிகள் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து மாத்திரைகளை உட்கொள்வது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், மாத்திரை மருந்துகளை தன்னிச்சையாக நிறுத்தினால் நோய் தீவிரமடையும் அபாயம் ஏற்படும் என்றும் உடலில் எதிர்ப்பு திறனை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். எனவே நோயாளிகள் பரிந்துரைக்கப்பட்ட முழு கால அளவில் மருந்துகளை உட்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தினார். சமூக வலைதளங்களை இளையோர் பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்வதன் அவசியம் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான நோட்டீஸை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. இந்திய சட்டம் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை மைனர் என்று கருதும் நிலையில் முகநூல், ஸ்னாப் சாட் போன்ற தளங்கள் 13 வயதுடையவர்களை கணக்கு தொடங்க அனுமதிப்பதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மனநல ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி தற்கொலை தடுப்பு மற்றும் மனநல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவத்துறையினர், செவிலியர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தற்கொலை

0: எண்ணங்களை தவிர்ப்போம், வாழ்க்கையை பாதுகாப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்தும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: விருதுநகர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் இளையோர் உரையாடல் வினாடி வினா போட்டியில் திரளான மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளைஞர் நல அலுவலர் காவ்யா முத்துலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 15 முதல் 25 வயது வரை உள்ளவர்களுக்கு இணையதளம் வாயிலாக வினாடி வினா போட்டி நடைபெறுவதாக கூறினார்.
2: ஆகஸ்ட் 17 ஜனவரி 30 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து mybharat.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் அனைத்து மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோட 2வது கட்டமான இந்த குவிஸ் காம்படிஷன் அண்ட் இது மாதிரியான அகாடமிக்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்ச்சுரல் ட்ராக் அப்படின்னு சொல்ற உங்களோட கலை திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னோவேட் ஃபார் பாரத் அப்படின்னு சொல்லி 3வது ஒரு கட்டம் இருக்கு. ஸோ இதுலலாம் இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாணவர்கள் ஃபைனலா வந்து என்னன்னா ஜனவரி மாதம் பிரைம் மினிஸ்டர் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
1: நாகை மாவட்டத்தில் இத்தகைய போட்டி வரும் 30 வரை நடைபெறும். விருதுநகரில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 1000+ பள்ளி மாணவிகள் பதாகைகளை ஏந்திய வண்ணம் பங்கேற்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல்லில் மாவட்ட காவல்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்ற போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலகு சார்பில் மாணவ மாணவியர் பங்கேற்ற எய்ட்ஸ் தடுப்பு மனித சங்கிலியை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக HIV தொற்று சுய பரிசோதனைக்கான QR குறியீடும் வெளியிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் 90 நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 90 சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம் நடைபெற உள்ளது. இதில் நோய்வாய்ப்பட்ட பசுக்கள், எருமை, ஆடு மற்றும் கோழிகளுக்கு தேவையான பரிசோதனை செய்யப்பட்டு இலவச சிகிச்சை அளிக்கப்படும். அந்தந்த பகுதிகளில் முகாம்கள் நடக்கும் நாள் மற்றும் இடங்கள் குறித்து கால்நடை உதவி மருத்துவர்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். கால்நடைகளை அழைத்து வந்து உரிய மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பியா சிவகுமார்.
1: மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இன்றிரவு 8 இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாவிக்கா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஏட்டுதுக்கு மிசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு சுத்தமல்லி அணை அரியலூர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர் மழை பதிவானது. வெப்பநிலை நிலவரம் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டம் 39.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.9 டிகிரி செல்சியஸ். மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 11.8 டிகிரி செல்சியஸ் பதிவானது.

அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள்ள கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கூடி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.

அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் சற்று உயரக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 செல்சியஸ் வரை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடி 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டம்.

0: மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
5: என்ன மருதாணி, வலது கையில ஒரு பைய, இடது கையில ஒரு பைய, போதா குறைக்கு தலைக்கு மேல வேற ஒரு மூட்டை. அப்படி எங்கதான் போயிட்டு வர? இம்புட்டு சுமைய தூக்கிட்டு வர? ஏன் பிள்ள, பிறந்த ஊருக்கு போயிட்டு வரியா என்ன?
6: பிறந்த ஊருக்கெல்லாம் எங்கேயும் போயிட்டு வரல, எல்லாம் சந்தைக்கு தான் போயிட்டு வரேன். பயிர்களுக்கு தேவையான யூரியா இல்லை, அதான் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போனேன். போன இடத்துல கொஞ்சம் மளிகை பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்.
5: அட, அதுதான் சமாச்சாரமா? ஏன் புள்ள, உன் புள்ள ராசு துணைக்க கூட்டிட்டு போயிருந்தா அவன் உனக்கு உதவியா இருந்திருப்பான்ல?
6: நீ சொல்றதும் சரிதான். நானும் அப்படி நினைச்சுதான் ராசு கிட்ட கொஞ்சம் அம்மா கூட கடை தெருக்கு வாப்பான்னு சொன்னேன். இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன வந்தான். இன்னும் வரா, நானே சந்திக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன்.
5: சரி சரி, அந்த பைகள்ல ஒன்னு ரெண்டே என்கிட்ட குடு.
6: இருக்கட்டும் கையில, உனக்கு எதுக்கு சிரமோ, நானே என் சுமைய சுமக்கறேன்.
5: இம்புட்டு சுமைய சுமந்துட்டு இருந்தா யாராவது கேட்காம இருப்பாங்களா? பேசிட்டே இருக்காம குடுப்புல, நானும் ரெண்டு பைய எடுத்துக்கிட்டு வரேன்.
6: சரி சரி, நான் சொன்னா கேட்கவா போற? இந்த புள்ள, இந்த பையில யூரியா இருக்கு, இத பத்திரமா கொண்டு வா.
5: ஏன் மருதானி, போன வாரம் தானே ஒரு மூட்டை யூரியாவை பயிர்களுக்கு போட்டேன்னு சொன்னேன், இப்ப என்ன திரும்பவும் ஒரு மூட்டை வாங்கிட்டு போறவ?
6: ஆமா கையலு, போன வாரம் போட்டது சரியா பச்சை கட்டல, அதான் கூட கொஞ்சம் போடலான்னு வாங்கிட்டு போறேன்.
5: இப்படியே உரத்த அதிகமா போட்டுக்கிட்டே போனா மண்ணி என்ன ஆகிறது?
6: அது என்னமோ உண்மைதான் கையலு, ஆனா என்ன பண்றது, விளைச்சல் எடுக்கணும்ல.
5: விளைச்சல் அதிகமா வரும்னு நினைச்சி இப்படியே உரத்தை அதிகமா பயன்படுத்தினா நம்ம மண் வளத்துக்கும் நல்லது இல்ல, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது இல்ல.
6: சரிதான் கையலு, ஆனா வேற வழி எதுவும் தெரியலையே.
5: வழி நிச்சயமா இருக்கு. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இயற்கை வழியில நின்னு விவசாயம் பண்ணாங்களோ அப்படியே நாமளும் இயற்கை விவசாயம் பண்ணினா நம்மளையும் நம்ம மண்ணையும் நிச்சயமா பாதுகாக்க முடியும்.
6: கையலு, நீ பேசுறதெல்லாம் சரிதான், இயற்கை விவசாயம் எல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா?
5: என்ன அப்படி கேட்டுவிட்ட? நம்ம இயற்கை முறை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படி திட்டமிட்டு செஞ்சோம்னா எல்லாம் வெற்றிகரமா அமையும்.
6: ஆனா இயற்கை வேளாண்மை பண்றதுக்கான போதிய அனுபவம் என்கிட்ட இல்ல. அதோட ரசாயன விவசாயம் செஞ்சு செஞ்சு இப்ப மண்ணோட தன்மையும் மாறி போச்சு. இப்ப போய் இயற்கை வேளாண்மை பண்ணா சரி வருமா?
5: நாம எப்படிப்பட்ட நிலத்தையும் இயற்கை வேளாண்மைக்கு உட்படுத்தி நல்ல நிலமா மாத்த முடியும். அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா இயற்கை விவசாயத்துக்கு மாறலாம்.
6: என்னமோ நீ சொல்றது ஒரு விதத்துல தெம்பாதான் இருக்கு பிள்ள, ஆனா இது பத்தின விவரங்க தெரிஞ்சா எனக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
5: அதுக்கு என்ன, இப்ப நம்ம ஊர்ல விவசாய கூட்டம் நடக்க போகுது, அந்த கூட்டத்துல நமக்கு பயனுள்ள விவரங்களை சொல்ல போறாங்க. வா புள்ள, ஒரு இட்டு போய் கேட்டுட்டு போவோம்.
6: சரி கையலு, இப்பவே வார, வா போவோம். ஆமா, எல்லாரும் விவரம் கேட்க வந்திருக்காங்களே, யாரு வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்க?
5: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. நல்லா கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோப்புல.
7: வந்து காய்கறி வகையில ஒரு 10 ரகம், கீரை வகையில ஒரு 7-8 ரகம் பண்றேன். சம்பா பருவத்துல வந்து பாரம்பரிய நெல் ரகம் மட்டும் ஒரு 2020 இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன்.
8: காய்கறி எல்லாம் என்னென்ன சாகுபடி பண்றீங்க?
7: மிளகாய், கொத்தவரை, வெண்டை, பாகல், புடலை, கொடி வகை பயிர்லாம் நல்லா இயற்கையில நல்லாவே வருது. அது தொடர்ந்து எல்லாத்தையுமே பண்றேன். பீர்க்கன், சொரை, பரங்கி பூசணி, சூழ்நிலை ஏற்ற மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை சீசன் மாறிலாம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் காய்கறி தொடர்ந்து பண்றேன். கீரை வந்து அறுத்தா துளுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, குள்ளகாசினி, கொம்பு காசினி, 2 ரகம். முருங்கைக்கீரை வந்து தொடர்ந்து ஒரு 4வது வருஷமா இருக்குது. அகத்திக்கீரை வந்து அமாவாசையானா கொஞ்சம் வேகமான விற்பனை, அது வந்து ஒரு 15 செட்ல வச்சுக்கிறேன். அதுவும் ஒரு

0: மாசத்துல ஒரு 2000 ல இருந்து 3000 வரைக்கும் ஒரே டைம்ல அந்த 10 சென்ட்ல கிடைக்கும் மாசம் மாசம் ஒரு டைம். இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்றேன் சார். நான்
1: எந்தெந்த பருவத்துல என்ன காய்கறிகள் சாகுபடி பண்ணுவீங்க?
0: கார்த்திகை பட்டத்துல பாத்தீங்கன்னா கத்திரி மிளகாய் எல்லாம் ஆரம்பிச்சிடும். வெண்டை வந்து புரட்டாசிலே போடுவோம், ஏன்னா அந்த மழை காலத்துல அப்படியே காப்பாத்தி வச்சோம்னா கார்த்திகை மார்கழியில நல்ல விலை போகும். அதனால வந்து சீசனை முன்கூட்டியே புரட்டாசில நாத்து விடுவோம், ஐப்பசில நடுற மாதிரி ஸ்டேஜ் கொண்டு வருவோம் அதெல்லாம். அதுக்கப்புறம் மழை விட்ட பிறகு கொடி வகை பயிர், பனி சீசன்ல பூசணி கொடி வகை பயிர்லாம் பாகல் கொடலை இதெல்லாம் வந்து பந்தல் சீசன் போடுவோம் சார். அவரை வந்து தொடர்ந்து இந்த ஆடி பட்டத்தில் போட்டுருவோம். கொடி அவரை விஷயங்களை நாங்கள் பாரம்பரியமாக தொடர்ந்து இது கடையில் வாங்குற மாதிரி அந்த ஹைபிரிட் அது மாதிரிலாம் இல்லை, நாட்டு வரகம். அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நாங்கள் பண்ணிருக்கிறோம். பந்தல் அவரை இன்னைக்கும் பண்ணுறோம். பந்தல் அவரையில் வந்து மேலே பந்தல் போட்டுருவோம், கீழே கொம்பு நடுவோம் பாருங்க. அந்த கொம்புக்கு இடையில கயிறு கட்டிட்டு தக்காளி பயிர் வைப்போம். அதில் 10 சென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரகம் வர மாதிரி பண்ணிவிடுவோம். அந்த இடையில மணத்தக்காளி கீரையும் நடுவோம்.
1: அதனால நிலம் முழுதுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பயிரை வந்து சாகுபடி செஞ்சுட்டே இருப்பீங்க?
0: ஆமா, தொடர்ந்து ரொட்டீனா பண்ணிக்கிட்டு இருப்போம். நிலம் கேப் கூடாது பண்றது தப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா நான் புழுதி எடுக்க சொல்லவே வந்து அந்த ஓட்டமேற்றி உரத்தை போட்டுட்டு தான் ஏர் ஓட்டுவேன். ஏர் ஓட்டிட்டு போத ஓட்டணும்னா அந்த சத்து வந்து செடி ஓரளவுக்கு வளர்ச்சி வர வரைக்கும் அது நல்லா வேலை செய்யுதுங்க.
1: கத்தரி வெண்டை இந்த மாதிரியான பயிர்கள்லாம் நிறைய இந்த பூச்சி நோயெல்லாம் தாக்குதல் இருக்குமே, அதுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க?
0: அது வந்து சார் நான் ஏற்கனவே ஃபெர்டிலைசர் போட்டும் பண்ணியிருக்கிறேன், உரமும் போட்டு பண்ணியிருக்கிறேன். அப்போதான் வந்து பூச்சி அளவில்லாத நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் இயற்கை உரம் யூஸ் பண்ண சொல்ல பூச்சி கிட்டத்தட்ட ஒரு 60-70% கம்மியாக தான், சும்மா லேசாக தான் வருது. செடி வந்து ஒரு 25-30 நாளுக்குள்ள என்ன பண்ணுவோம், மஞ்சள் வண்ணம் நீல வண்ண அட்டை வச்சிடுவேன்.
1: இணக்கவர்ச்சி பொறிகள்,
0: இணக்கவர்ச்சி பொறி அதெல்லாம் வச்சதுனால பூச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% அதிலேயே குறைஞ்சி போகுது. அதுக்கப்புறம் பூச்சி வர்றதுக்கு முன்னாடி பத்திலை கசாயம் முட்டை கரைசல்லாம் வந்து வாரம் ஒரு முறை கொடுத்துக்கினே இருந்தோம்னா பூச்சி கிட்டவே வராதுங்க. பூச்சி இறங்கின பிறகு தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது இயற்கை விவசாயத்தில். ஆனால் வாரம் ஒரு முறை தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பூச்சி வர வாய்ப்பே இல்லை.
1: ஆனால் ஆரம்பத்தில் முன்னாடியெல்லாம் இந்த உரம் பயன்படுத்துறது, பூச்சி மருந்து இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்திருக்கீங்க?
0: உரம் பயன்படுத்தும் போது போட்ட உடனே 4 நாளில் கருப்பாயிடும் செடி, அந்த வேகத்திலே பூச்சி வந்துடும். இப்போ தான் நல்லா ஓரளவுக்கு செட் ஆச்சு. பாரம்பரிய நெல்லில் வந்து எங்களுக்கு லாபம் அடைகிற மாதிரி நெல் ஆகலை, ஏன்னா ஏக்கர் 10 மூட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல சார், கொடி வகை காய்கறியெல்லாம் அருமையாக வருது இயற்கை விவசாயத்தில்.
1: எதனால இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு நீங்க மாறினீங்க?
0: பந்தல் காய்கறி எல்லாம் போடுவேன், அப்போ பூச்சி மருந்து மேலே ஸ்ப்ரே பண்ண சொல்ல தலையெல்லாம் பட்டுரும், அதுக்கப்புறம் வாந்தி மயக்கம் அந்த மாதிரி தொந்தரவுலாம் அதிகமாக இருக்கும். சரி இந்த ஐடியாவில் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தில் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பத்திலை கசாயம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்தது, ஆனால் உரம் போட்டுக்கினே இதை பார்த்தேன், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து அப்படியே மொத்தமாக மாறிடலாம், ஏன்னா ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும் உடம்பு, உடம்பு வந்து பிரச்சனை இல்லாத ஆயிடுச்சு. அப்போ நல்லா இருக்கு.
1: இந்த பத்து இலை கசாயங்கிறது என்னென்ன இலைகளை போட்டு செய்யறதுங்க, எப்படி செய்யறது?
0: 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணுங்க சார். அதில் வந்து எருக்கு, வேம்பு, நொச்சி, நொணா, புங்கநிலை, ஆடாதோடா, வேலிப்பருத்தி, ஆமனுக்கு 10 ரகம் எடுத்து தூளாக வெட்டிட்டு ஒரு 10 லிட்டர் கோமி எடுத்து தூளாக வெட்டின இலையில 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டு 200 லிட்டர் தண்ணி போட்டுருவோம். அதில் பால் பெருங்காயம் ஒரு 100 கிராம் போடுவோம் நசுக்கு. அது கூட வந்து 2 கிலோ சாணத்தை ஆட் பண்ணிவிடுவோம். இது கூட வந்து இதுவும் இல்லாத முருங்கை இலையும் கருவேப்பிலையும் வந்து இரும்பு சத்து உடையது, அது வந்து செடிக்கு சத்து கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து அதில் ஆக்ட் பண்ணிவிட்டு அது புழு பிடிக்காத இருக்கிறதுக்கு டெய்லியும் கலக்கணும். அதை கலக்கி அதை மூடி வச்சிருந்து 21வது நாள்லேருந்து அதை 10:1 ரேஷியோவில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் சார்.
1: அது என்ன வடிகட்டிடணுங்களா?
0: வெளியில போறாங்க. காய் அறுத்த உடனே அப்பயே எடை போட்டு சாயந்தரம் 4 மணிக்கு போனால் 6 மணி வரைக்கும் அதான் வேலை, கீரை கட்டு இதெல்லாம் பண்ணுறது ரெகுலராக பண்ணுவோம். தொடர்ந்து ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் வரமாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு, மீதி வாரத்தில் அந்த 7 நாளும் வந்து கண்டினியூவாக போவோம் சார் அந்த வியாபாரம் எங்களுக்கு.
1: இந்த இயற்கை முறையில் நீங்கள் சாகுபடி செய்கிறதுனால அதுக்குன்ட்டு வந்து வாங்குறவங்க இருக்காங்களா? இது இந்த மாதிரி சாகுபடி செய்கிறாரு இயற்கையாக செய்கிறாரு நம்ம போய் வாங்குவோம் இதை தான் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்குறவங்க இருக்காங்களா?
0: ரைஸு வந்து இப்போல்லாம் கேட்டு வாங்குறாங்க சார். ரைஸ் வந்து திருவிழாங்காட்டில் ஒரு இடம் இந்த முறை வந்து வாசனை சிறக்கு சம்பான்னு ஒன்று போட்டேன், ஒரு பை தான் எடுத்து போய் முதல்ல ஒருத்தர் கேட்டார்னு கொடுத்தேன். அவர் சாப்பிட்டு அவர் 4 பேருக்கு சொல்லி ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பை வரைக்கும் 25 கிலோ பை அங்கேயே சேல்ஸ் பண்ணேன்.
1: அதனால இயற்கை முறையில செய்யும்போது நல்லா விற்பனை ஆகுது.
0: நல்லா விற்பனை ஆகுது. எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரான கொடுக்க சொல்ல சொல்லி தான் பண்றோம். அவங்களும் வந்து இந்த மாதிரி உரம் போடாத காய்கறின்னு சொல்லி விற்கிறாங்க. எப்படினாலும் மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 10 ரூபா கூட்டி தான் வித்துங்கிறோம் நாங்க இன்னைக்கு வரைக்கும். நாங்களாம் சொல்லி தான் முயற்சியில தான் பண்றோம். வெளியில கடைக்கு அந்த மாதிரி எடுத்து போய் போடுறதெல்லாம் அந்த மாதிரி இன்னும் பண்ணல. இவங்க சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொடுப்பாங்க, அவங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது.
1: இயற்கை முறையில

0: நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுவீங்க? இப்போ வந்து நீங்கள் அந்த மருந்து அடிக்கிறத பற்றி சொன்னீங்க, நிலத்துக்கும் நம்ம வந்து இந்த உரம் போடுறதுக்கு பதிலாக அதுக்கு ஊட்டச்சத்துலாம் நிலத்துக்கு கொடுக்கணும் இல்லைங்க, அதை எப்படி கொடுக்குறீங்க?
1: பசுந்தாள் உரம் விதைச்சிடும் சார் முன்கூட்டியே, அது 40-45 நாள் அந்த பூ வர ஸ்டேஜில் அதில் ஏர் ஓட்டி மடிச்சு கொடுத்துருவோம். நெல் நடுவோன்றது அந்த உரத்திலேயே கூட வரும், இருந்தாலும் அந்த ஓட்டோமேட்டிக் உரம் தயார் பண்ணுற பாருங்க, அதில் வந்து அசோஸ் பயிரிலும் சூடோமோனஸு பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் வந்து கண்ணுக்கு 5-5 கிலோ மிக்ஸ் பண்ணிட்டு, அதுவும் இல்லாத அதில் வந்து அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம் இதெல்லாம் 10-10 லிட்டர் அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மீன் அமிலம் 2 லிட்டரு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி 15 நாள் மூடி வச்சுருந்து மறுபடியும் அந்த சூடு ஆற்றிட்டு 30வது நாள்லேருந்து அதை பயன்படுத்துவோம் அந்த உரத்தை. அது ஓட்டோமேட்டிக் உரம் அது பேர். அது வந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 150-200 கிலோ எடுத்து போய் அடி உரமாக சேர்த்துக்கு போடுவோம். அதுலேயே 10 நாள் வந்துடும். இருந்தாலும் வந்து நாங்கள் தண்ணிக்கு வந்து அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம் இது மாற்றி தண்ணியில் கரைச்சி ட்ரம்மில் கீழே கொடா வச்சுட்டு தண்ணி போகிற ஸ்டேஜில் கரெக்டாக விட்டுருவோம். அது போயினே இருக்கும். இப்படி தான் பண்ணுறோம் நாங்கள்.
0: மண்புழு உரம்லாம் தயார் பண்ணுறீங்களா?
1: மண்புழு உரம் நான் இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் ஊட்டமேற்றி உரம் தயார் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ண சொல்ல எங்களுக்கு மண் வெட்டி வெட்டினாவே ஒரு வெட்டில் 5-6 மண்புழு உருவாயிடுச்சு.
0: ஊட்டமேற்றிய தொழில் உரம் போடும்போதே அந்த மண்புழு அதிகமாகிடுது. அதனால மண்ணோட வளம் வந்து அதிகமாகுது. இப்போ இந்த மாதிரி மண் வளம் வந்து அதிகமாகுது இயற்கை முறையில் செய்கிறதுனால, அதே போல் இந்த ஸ்ப்ரே பண்ணுறீங்க பூச்சி மருந்துக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் தயார் செய்த இதை வந்து தெளிக்கிறீங்க, இதனால் அந்த தரம்லாம் எப்படி இருக்குதுங்க? காய்கறி பழங்கள்லாம்
1: காய்கறியோட தரம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். இந்த கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து உரம் போட்டு பண்ணுற இதுக்கு 2x விளைவிக்கணும் அந்த ரேஞ்சுக்கு கலர்லாம் வருது. நல்ல ஊட்டமாக இருக்குது எல்லா காயுமே. என்னென்னா அவங்க உரம் போட்டு பண்ணுறவங்க அதிகமாக அறுக்கிறாங்க, நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த லாபம் வந்து நம்ம சொந்த தயாரிப்பு உரத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். 1000 கணக்கில் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து பண்ணுறதுலாம் இல்லை. நாங்களாம் தயார் பண்ணுற உரத்தில் ஓரளவுக்கு இந்த ஈல்டு வந்தாவே நாங்கள் சரி கட்டலாம், நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை.
0: அதாவது உங்களுக்கு வந்து அந்த செயற்கை உரம் வாங்கி போடக்கூடிய அந்த செலவு குறையுது.
1: அதனால வந்து நம்மளுக்கு காய்கறி குறவானாலும் ஓரளவுக்கு சரி கட்ட முடியுது.
0: அதே போல பூச்சி மருந்து வாங்குற செலவும் குறையும்.
1: ஒரு டைம் வாங்கணும்னா மிளகாய் தோட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க 2000 ரூபாய்க்கு மேல ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நாங்கள் கையில வச்சிருக்கிற பொருளையே வச்சு யூஸ் பண்ணுறோம் தொடர்ந்து.
0: இந்த இலை தலையெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் தோட்டத்திலே எல்லாம் கிடைக்குதுங்களா
1: சார்? எங்களுக்கு ஆற்று வர பகுதி நிலம் கொஞ்சம் தூரம் போனாவே எல்லா இலையுமே இருக்குது.
0: மற்றபடி இந்த வளர்ச்சி ஊக்கிகளில் இந்த அமிர்த கரைசல் இதெல்லாம் தயார் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க?
1: அது வந்து வெள்ளம் தான் சார் முதலீடு அதிகமாக தேவைப்படுது நமக்கு, வெள்ளம் மட்டுமே. அமிர்த கரைசல்ன்றது ஒரே நாள் தயார் பண்ணி ஒரு 2-3 நாளில் யூஸ் பண்ணிடணும். அது ரொம்ப ஸ்பீடு. ஒரு 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம், ஒரு 200 லிட்டர் தண்ணி, 2 கிலோ வெள்ளம் இவ்வளோ தான் தேவை. அதுக்கு கரைச்சிட்டு காலை மாலை ஒரு 50-50 சுற்று அந்த ட்ரம்மு சுற்றிட்டு பாதுகாப்பாக நேரில் மூடி வச்சிட்டோம்னா மறுநாள்லேருந்தே யூஸ் பண்ணலாம் அதை. அது வேகமாக, ஏன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னா அமிர்த கரைசல் உடனே தயார் பண்ணி மறுநாளைக்கே யூஸ் பண்ணலாம். ஜீவாமிர்தன்றது 3 நாள் தயாராகும்.
0: அதில் என்னெல்லாம் போடுவீங்க?
1: அதில் வந்து அதே 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ பயிர் மாவு, இந்த மூக்கடலை அந்த மாதிரி இருக்கு கடலை மாவு தோரம்பு அந்த மாவு 2 கிலோ போடணும். நிலத்தினுடைய நுண்ணுயிர் இருக்கிறத இந்த உரத்தில் நம்ம பெருக்கிறதுக்காக இதை கைப்பிடி எடுத்துன்னு வந்து போட்டு புத்து மண்ணு கொஞ்சம் போடுவாங்க, அதிக ஓட்டம் கொடுக்கும். அது அதையும் போட்டு பயிர் மாவு 2 கிலோ, இந்த சாணம் கோமியம் இதுதான் வந்து ஜீவாமிர்தம். 3 நாளைக்கு காலை மாலை கலக்கிட்டு 4வது நாள்லேருந்து அதை பயன்படுத்தலாம் சார். 10:1 ரேஷியோவில் கீழவும் பாய விடலாம், மேலே ஸ்ப்ரேவும் பண்ணலாம் அதே 10:1.
0: இப்போ இந்த மாதிரி செடிகளுக்கு கொடிகளுக்கெல்லாம் நீர்ப்பாசனம்லாம் எப்படி செய்கிறீங்க?
1: கால்வாய் பாசனம் தான் பண்ணிக்கிறேன். இன்றைக்கும் தண்ணி ஊற்று பாருங்கள், அந்த இடத்துல ட்ரம் வச்சுட்டு அந்த மருந்து கலந்து லேசாக குழா ஒன்று கீழே செட் பண்ணிவிட்டு அந்த குழாவிலேருந்து வடிஞ்சு போகிற மாதிரி பண்ணலாம்.
0: இப்போ இந்த இயற்கை முறையில் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி அதை பயிர்களுக்கு உபயோகப்படுத்துறீங்களா, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க?
1: மீட்டிங் கூப்பிடுவாங்க வேளாண்மை துறை மூலமாக, எல்லா மீட்டிங்கிலும் நான் கலந்துக்குவேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு 10 இயர்ஸ் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன், அதனால் வந்து அவங்க கொஞ்சம் அறிமுகம் அதிகம், அதனால் எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் நான் கலந்துக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் மாறலாம் அப்படின்ற ஐடியா நமக்கு வந்தது, அதனால் தொடர்ந்து இயற்கை விவசாயமே மாறிட்டாங்க.
0: இப்போ இயற்கை விவசாயத்தில் இந்த களை கட்டுப்பாடுலாம் எப்படி பண்ணுறீங்க?
1: கையால் தான் சரி எடுக்கிறோம், வேறு வழி இல்லை. கலப்பை ஒன்று வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஓரளவு கொஞ்சம் மண் லூஸ் கொடுத்து தான் ஈஸியாக எடுப்பாங்க. 10 ஆள் செய்கிறத ஒரு 5 ஆள் செய்கிற மாதிரி கொஞ்சம் குறைப்போம்.
0: அதனால் முழுதா இயற்கை விவசாயமே நீங்கள் பண்ணிட்டு?
1: ஆமாம் சார்.
0: நெல் சாகுபடியில் இதெல்லாம் சாத்தியங்களா?
1: நெல் சாகுபடி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இருந்தாலும் வந்து அரிசி ஆக்கி சேல்ஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு சரி கட்ட முடியுது. இருந்தாலும் வந்து வெளியில் ஃபெர்டிலைசர் போட் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 35-40 மூட்டை வரைக்கும் அறுக்குறாங்க. எங்களால் அதிகபட்சம் 15 மூட்டையை தாண்டினாவே பெரிய விஷயம் ஏக்கரு. ஆனால் அது அரிசி ஆக்கி நமக்கு சொந்தத்துக்கு தேவையான அரிசியை எடுத்துகிட்டு மீதியை சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நான் சீரக சம்பா எல்லாம் விரும்பி வாங்கி போகிறாங்க. இப்போ
0: அதனால் விற்பனை ஆயிரும்.
1: விற்பனை ஆயிடுது. ஆனால் நம்மளுக்கு வந்து

0: எதிர்பார்த்த லாபம்
1: அந்த மகசூல் வந்து குறைவாக கிடைக்கும்,
0: குறைவாக தான் இருக்கு.
1: இப்போ இந்த மாதிரி வெயில் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த இயற்கை முறையில் பண்ணுறதை விட அந்த செயற்கை முறையில் பண்ணுறதை இன்னும் அதிகமாக பாதிப்பு ஏற்படும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து செயற்கை உரம் போடுறதுனால தரையே வந்து ரொம்ப கடினத்தன்மை ஆகிடும், வெட்டவே முடியாது மண் வெட்டி எடுத்து. இது இயற்கை உரத்தில் அப்படி கிடையாது, பொது பொது பொதுன்னு அருமையாக மண்ணு மேலே நடந்தால் பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி ஆகிடும். இதுதான் அதுக்கும் அதுக்கிற வித்தியாசம்.
1: அதுபோல் அந்த பயிரும் அந்த தாங்கு சக்தி குறைவாக இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: செயற்கை முறையில் செய்யும்போது ரொம்ப திடமா இருக்காது பயிர்.
0: இல்ல அது வீரியம் வருது, ஆனா மண்ணுடைய தன்மை போகினாக்கு. சார் இப்போ ஒரு அரை ஏக்கருக்கு ஒரு டைம் ஒரு மூட்டை போடுறாங்கன்னா அடுத்த முறை ஒன்றரை மூட்டை போட்டாதான் அது ஓரளவுக்கு வேலை செய்யுது. வர வர கூடிக்கினே போகுது, அந்த ஃபெர்டிலைசருடைய தேவை வந்து கூடிக்கினே போயிடுது. இன்னும் மண்ணு தரம் கெட்டுன்னு போயினே இருக்குது. அதனால வந்து இன்னும் போக போக அது மாதிரி தான் ஆகும். தரும் ஃபெர்டிலைசர் குறைச்சிட்டு இதை ஆக்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.
1: ஆரம்பத்தில் இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் மகசூல் குறைஞ்சாலும் போக போக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு
0: வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. இனிமேல்லாம் அது செயற்கை விவசாயத்துக்கு மாறுற வாய்ப்பே இல்லை நாங்கள். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம உடல்நிலை நல்லா இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க. அந்த அரிசி சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனை இல்லாத இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே காய்கறியை வந்து இப்போ நாங்கள் விளைவிக்கிற காய்கறியை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இன்றைக்கு வரைக்கும் இல்லை.
1: இந்த காய்கறி சாகுபடி பற்றிலாம் சொன்னீங்க, கீரை எப்படி சாகுபடி செய்கிறீங்க? என்ன கீரையெல்லாம் செய்கிறீங்க?
0: கீரை வந்து அரைக்கீரை, பாலக்கீரை, குள்ளக்காசினி, கொம்புக்காசினி, முருங்கை, கருவேப்பிலை கூட ஒரு 30 சென்ட் வச்சுருக்கிறேன். எல்லாமே வந்து அறுவடை பண்ணிக்கினே இருப்பேன், வந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி கீரை தான் நான் வைக்கிறது. ஒரே டைம் 25 நாளில் பிடிக்கிறாங்க பாரு. அந்த மாதிரி கீரைலாம் நான் வைக்கிறது இல்லை. ஒரு டைம் வச்சுட்டா ஒரு 3-4 மாதம் வரும். இந்த பாலக்கீரைன்னு ஒன்று இருக்குது சார், அது வந்து ஒரு 5-6 சென்ட் இருக்கும். நான் வச்சது
1: தொடர்ந்து
0: அந்த 6 சென்ட்ல தொடர்ந்து ஒரு நாளைக்கு 30 கட்டா இருப்பாங்க. அந்த 7 நாளைக்கும் தொடர்ந்தா இருப்பாங்க. ஒரு நாள் தான் கேப் போடுவாங்க.
1: ஆனா வளர்ந்துட்டே இருக்கும்,
0: நிக்கவே நிக்காது. ஒரு நாள் கூட கேப் கிடைக்காது. அந்த லாஸ்ட் போறதுக்குள்ள இந்த மோனையில கரெக்டா வளர்ந்துரும். இந்த 6 சென்ட்ல டெய்லி 300 ரூபாய் 6 மாசத்துக்கு கிடைச்சது.
1: விற்பனை இல்ல அப்படிங்க?
0: விற்பனை அதாவது சார், அவங்க 30 கட்டா இருக்கிற ரேஞ்சுக்கு தான் நான் வச்சது. 6 சென்ட் தானே, எங்களுக்கு எவ்வளவு சேல்ஸுக்கு வராங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் எல்லாமே பயிர் வைக்கிறோம். நான் கீரையெல்லாம் வந்து 5 சென்ட் 6 சென்ட் ஒவ்வொரு கீரையும் அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறது. நாங்க அதிகமாலாம் வைக்கல. முருங்கைக்கீரை மட்டும் ஒரு 25 சென்ட்ல இருக்குது. அது வந்து வாரத்தில் 2 நாளைக்கே இருப்பாங்க. அது தொடர்ந்து போயிருந்தாங்க. அதுவும்
1: அதனால உங்களுக்கு வந்து வருடம் முழுவதும் ஏதாவது ஒரு வருமானம் இருந்துகிட்டே இருக்கும்.
0: இருக்கு சார். இப்போ மழை சீசன்ல இப்போ எல்லாத்தையுமே அழிச்சிச்சு. ஆணி 1 மாசம் ஃபுல்லா பெஞ்சது பாருங்க. எங்களுக்கு இன்னும் 2 மாசம் வருமானம் வந்திருக்கும். சுத்தமாவே தொடர்ந்து மழை இருக்கிறதுனால வேர் அழுகி ரொம்ப நாசி ஆயிட்டு போயிடுச்சு. ஆனா இடையில ஒரு வாரம் காஞ்சது, மறுபடியும் ஒரு 7-8 ரகம் காய்கறி கீரை எல்லாம் உருவாக்கிட்டேன். இன்னொரு 15 நாள் எங்களுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த இடையில 1 மாசம் 1.5 மாசத்துக்கு ஒன்றும் இல்லாத ஆக்கிடுச்சு. இந்த சீதோஷம் தான் நம்மள மாத்தி பண்றதுனால அதுல நம்ம அழிஞ்சு போறதா இருக்குது.
1: அதனால இயற்கையும் ஒத்துழைக்கணும்.
0: ஆமா, இயற்கையும் ஒத்துழைக்கணும், இல்லைன்னா பண்ண முடியாது விவசாயத்துல.
1: வேற என்ன எதிர்காலத்தில் என்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் செய்யலான்னு இருக்கீங்க?
0: நான் ஒன்றும் இல்லை சார், அந்த இப்போ ட்ரம்மில் தூக்கின்னு போயிட்டு வேலை செய்கிறோம். அந்த வென்சுரி ரெடி பண்ணிடணும் மேற்கொண்டு. தற்சார்பு இதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், கோழி பண்ணை வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆட்டு பண்ணையும் வைக்கணும். மீன் குட்டை ஒரு சின்னதாக எடுக்கணும், வடிகால் மாதிரி போய் அதில் நிற்கணும். நம்ம தண்ணியை மழை தண்ணி வடிகிறது இதெல்லாம் இருக்குது.
1: ஒருங்கிணைந்த பண்ணையமாக நீங்கள் வந்து?
0: ஆமாம்
1: சார், முயற்சி செய்கிறீங்க.
0: கம்மியாக இருந்தால் கூட எல்லாத்துலேயும் வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் வந்ததுன்னா, இப்போ நம்ம விவசாயமே சீதோஷ கெட்டு போச்சுன்னா கூட இந்த ஆடு மாடு கோழி ஓரளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு.
1: இப்போ இருக்குங்களா ஆடு மாடு?
0: மாடு மட்டும் இருக்கு சார். மாடு வச்சு தான் நான் இயற்கை விவசாயம் பண்றேன்.
1: எவ்வளவு மாடுகள் வச்சிருக்கீங்க?
0: மாடு ஒரு 3 பசுமாடு இருக்கு சார்.
1: அதனால உங்களுக்கு பாலும் கிடைக்கும். இயற்கை விவசாயத்துக்கு
0: தேவையான பொருள் எல்லாம் கிடைக்கும் சார். இயற்கை வந்து நான் விட மாட்டேன் என்ன வரைக்கும். இன்னும் இருக்கிறவங்களை மாத்துறதுக்கு ஐடியா பண்றேன்.
1: ஆனா இப்போ மக்களுக்கும் ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துடுது. இந்த இயற்கையான பொருட்களை வந்து வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. அதனால இதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும் எதிர்காலத்துல இல்லைங்களா?
2: என்ன பிள்ளை மருதாணி, இயற்கை வழி வேளாண்மை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்க சொன்ன தகவல்களை நல்லா கேட்டுக்கிட்டியா?
3: கயலு, இவர் சொன்ன அனுபவங்களை கேட்கும் போது இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவம் எம்புட்டு இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதோட நானும் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வேளாண்மைக்கு மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
2: நல்ல முடிவு எடுத்திருக்க புள்ள. மண்ணு நல்லா இருந்தாதான் பயிர் நல்லா செழுமையா வளரும். பயிர் நல்லா வளர்ந்தா எல்லாரும் நல்லா வாழலாம். என்ன நான் சொல்றது?
3: ரொம்ப சரிதான் புள்ள.
2: இந்த தகவல்களை நீ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, உனக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் இத பத்தி தெளிவா எடுத்து சொல்லு.
3: கண்டிப்பா சொல்றேன் கையில.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: உளுந்து மற்றும் பச்சை பயிரை தாக்கும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சாம்பல் நோய். இந்நோய் எரிசிஃபே ஃபாலிகோனி என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது. இப்பூசண நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலையில் அதிகம் காணப்படும். இதன் அறிகுறிகளாவன, முதலில் சாம்பல் நிற பொடி திட்டுகள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும். இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும். இலைகளை தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் வெண்ணிற திட்டுகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும். நோய் தீவிரமாகும் போது பயிர்கள் விரைவாக முதிர்ச்சி அடைவதால் விளைச்சல் மிக குறைந்துவிடும். நோய் காரணி மற்றும் பரவும் விதம். இந்த பூசணம் உயிர்சார் ஒட்டுண்ணி வகையை சார்ந்ததாகும். இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளின் மேல் பாலின கலப்பு வித்தாக வாழும். சாம்பல் நோய் பூசணத்திலிருந்து வெளிப்படும் கொனிடியா வித்துக்கள் மூலம் வேகமாக பரவும். மேலாண்மை முறைகள். நோய் தென்பட்டவுடன் கார்பன் டாசிம் அல்லது நனையும் கந்தகம் அல்லது புரொபிகோனசோல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிசாறு அல்லது வேப்ப எண்ணெய் 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இலை புள்ளி நோய். நோய் ஏற்பட சாதகமான தட்ப வெப்பநிலைகள், அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் செடிகளுக்கிடையே போதுமான இடைவெளி இல்லாமல் பயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்நோய் தாக்குதல் ஏற்படும். இதன் அறிகுறிகளாவன, இலைகளின் மேற்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வெளிரிய மையப்பகுதியும் சிவப்பு கலந்த பழுப்பு நிற ஓரங்களையும் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும். இப்புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீதும் தென்படும். சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்றி பயிரின் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் இலைகளை உதிர செய்து அதிகப்படியான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும். மேலாண்மை முறைகள். நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும். வயல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பயிர்களுக்கிடையே போதுமான இடைவெளி விட வேண்டும். அடுத்ததாக துரு நோய். மேகமூட்டத்துடன் அதிக ஈரப்பதம் கொண்ட காலநிலை, குறைந்த வெப்பநிலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு ஆகிய தட்பவெப்ப நிலைகளில் இந்நோய் தாக்குதல் ஏற்படும். இதன் அறிகுறிகளாவன, முதலில் இலைகளின் அடிப்பக்கத்தில் வட்ட வடிவ சிவப்பு கலந்த துரு போன்ற பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும். இக்கொப்புளங்கள் காய்கள் மற்றும் தண்டின் மேல் குறைந்த எண்ணிக்கையில் தோன்றும். நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கங்களிலும் கொப்புளங்கள் பரவி காணப்படும். இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்துவிடும். இவை விளைச்சல் இழப்பை உண்டாக்கும். நோய் காரணி மற்றும் பரவும் விதம். இது ஒரு தாவர வாழ்க்கை சுழற்சி பூசணம் ஆகும். இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளில் மறுத்தோன்று துருநோய் வித்துக்கள் மற்றும் கருந்தோறு வித்துக்கள் மண்ணில் தங்கி வாழும். இதன் மேலாண்மை முறைகளாவன, மாற்று உணவு பயிரான களை செடிகளை அகற்ற வேண்டும். நோய் தென்பட்டவுடன் மேங்கோசெஃப் அல்லது புரொபிகோனசோல் தண்ணீர் தெளிக்க வேண்டும்.

0: அடுத்ததாக துவரையில் ஏற்படும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாடல் நோய். இப்பூசண நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகளாவன மண்ணில் வெப்பநிலை குறைவாக இருத்தல், குறைந்த மண்ணின் வெப்பநிலை மற்றும் தாவர முதிர்ச்சி அதிகரிப்பது சாதகமாகிறது. 30% மண்ணின் நீர்பிடிப்பு திறனிலும் 20°C முதல் 30°C வரையிலான மண்ணின் வெப்பநிலையிலும் பூஞ்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இதன் அறிகுறிகளாவன இந்நோய் பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும். தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும். முதலில் அடி இலைகள் மஞ்சளாகும். பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும். இவை மேலாக பரவி கிளைகளையும் தாக்கும். இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும். கிளைகள் மற்றும் தண்டுகள் காய்ந்து செடி இறந்துவிடும். தண்டு பகுதியின் உள்ளே சாற்று குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும். இதன் மேலாண்மை முறைகளாவன விதைகளை ட்ரைகோடர்மா விருடி அல்லது கார்பன்டாசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடியுரமாக துத்தநாக சல்பேட் மற்றும் வேப்ப புண்ணாக்கு இட வேண்டும். தொடர்ந்து துவரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட இறந்த பயிர்களை உடனே அகற்ற வேண்டும். அடுத்ததாக மலட்டு தேமல் நோய். இந்நோய் துவரை மலட்டு தேமல் நச்சுயிரி என்ற கிருமியால் ஏற்படுகிறது. இந்நோய் 95% வரை இழப்பினை ஏற்படுத்தும். 1931 பீகார் மாநிலத்தில் முதன்முதலாக அறியப்பட்டது. இந்நோய் பயிரின் இளம் பருவத்தில் தோன்றினால் விளைச்சல் கிடைக்காது. விதைத்த 45வது நாளில் தோன்றினால் காய்கள் உண்டாகாமல் செடிகள் மலடாக இருக்கும். நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள் நிழல் மற்றும் ஈரப்பதம் வைரஸின் பெருக்கத்தை ஊக்குவிக்கும். காற்றில் ஈரப்பதம் 55 முதல் 60%, 25 முதல் 30°C வெப்பநிலையில் கதகதப்பான சூழ்நிலையும் உகந்ததாகும். மேலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் நோய் தீவிரம் அடையும். இதன் அறிகுறிகளாவன பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி அதிகப்படியான தழை வளர்ச்சியுடன் இலைகள் சிறுத்தும் வெளிரியும் தேமல் அறிகுறிகளுடனும் ஒரு புதர் போல காட்சியளிக்கும். இதனால் பூ பிடிப்பது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மலட்டுத்தன்மை ஏற்படும். இதன் மேலாண்மை முறைகளாவன பயிரின் ஆரம்ப நிலைகளில் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் ஃபெனாசாகுயின் மருந்தை தெளிப்பதன் மூலம் எரியோஃபிட் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தி நோய் பரவலை தடுக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தேமல் நோய். இந்நோய் நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள். குளிர்ந்த காலநிலையில் இந்நோயின் தாக்கம் மிகவும் அதிகரிக்கும் மற்றும் வெப்பமான காலநிலையில் மறைந்துவிடும். வெள்ளை இனப்பெருக்கத்திற்கு சாதகமான சுற்றுச்சூழல் இருந்தால் இந்நோய் தாக்குதலுக்கு சாதகமாக இருக்கும். இதன் அறிகுறிகளாவன இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றி அளவில் பெரியதாகி ஆழ்ந்த மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும். நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சி அடையும். அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும். காய்கள் அளவில் சிறியதாக உருமாறி காணப்படும். பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும். மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த 45 வரை அகற்ற வேண்டும். மஞ்சள் நிற ஒட்டு பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாய அரங்கம்.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: மீண்டும் ஒரு பிற்பகல் வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:33. ஆமாங்க, 2:30 ஆயிடுச்சுனாவே பூங்கொத்து நிகழ்ச்சி தான் நம்ம கேட்க போகிறோம். அதாவது 2 திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்க போகிறோம். முதலாவதாக வந்து சிந்து நதி பூ என்ற திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்க போகிறோம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1994 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு செந்தமிழன். இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு கேடி குஞ்சுமோன். இந்த படத்தினுடைய அழகிய பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு சௌந்தர்யன். இந்த திரைப்படத்திலிருந்து அலங்கரிக்க வரும் முதல் பாடலை பாடியிருக்கிறார் கேஜே யேசுதாஸ். பாடல் வரிகள் வைரமுத்து, சௌந்தர்யன் இனிமையான இசையில்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர் ராதே.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

வானலையின் வர்ணஜாலம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூங்கொத்து நிகழ்ச்சியின் முதல் திரைப்படமாக சிந்து நதி பூ அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து பெருமளவு பேசப்படவில்லைனாலும் சவுந்தரனுடைய அருமையான இசையில் வந்து பாடல்கள் முழுசும் பட்டி தொட்டி எங்கும் ஒழிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அதாவது கிராமத்து காட்சிகள் அந்த அருமையான அந்த காதல் உணர்வுடன் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் சாகில் ஹமீத். பாடல் வரிகள் வைரமுத்து. சவுந்தரனுடைய இனிமையான அந்த இசையில் இந்த பாடலையும் கேட்போமா?

தகடூர் ரின் வானம்பாடி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூங்கொத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் அடியே என தொடங்கும் பாடல். இந்த பாடலுக்கு இசை சௌந்தர்யன் பாடலை பாடியிருக்கிறார்கள். மனு எஸ். ஜானகி.

நேர்லே நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் பூங்குத்து நிகழ்ச்சி. இன்றைய பூங்குத்து நிகழ்ச்சியில் வந்து இப்போ நாம் கேட்ட திரைப்படம் சிந்து நதிப்பூ, அதிலிருந்து சில பாடல்களை கேட்டோம். அடுத்ததாக வந்து சாமுண்டி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை நாம் கேட்க போகிறோம். இந்த சாமுண்டி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1992 வெளிவந்த ஒரு அதிரடி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு மனோஜ்குமார். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் மற்றும் கனகா பலர் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கிராமத்து அடக்குமுறையை வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் இந்த படம் வந்து இடம்பெற்றிருக்கோம். இந்த திரைப்படத்திலிருந்து முதலாவதாக வருகிறது முத்து நகையே என தொடங்கும் பாடல். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறாரு வாலி, இதற்கு இசையமைத்திருக்கிறார் தேனிசை தென்றல் தேவா. பாடலை பாடியிருக்கிறார்கள் SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி. அந்த இனிய பாடலை கேட்போமா?

0: ஸ்டோனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
2: நேர்களை, நாம் பூங்கொத்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சாமுண்டி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணுல என தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எச் சித்ரா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு

நேயர்கள் இதுவரை கேட்டது பூங்குத்து. இன்றைய பூங்குத்து நிகழ்ச்சியில் சிந்து நதிப்பு, சாமுண்டி திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வர கேட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன். எஸ் கார்த்திக். மீண்டும் விடைதேடும் நாட்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நேயர்களே. நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வரும் ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். ஆம் நேர்களே, இந்த ஒரு மணி நேரமும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. என்னதான் நம்ம ஃபோன்லேயோ இல்லை நமக்கு பிடிச்ச சிஸ்டம்லேயோ உட்காந்து நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டாலுமே அதில் ஒரு திருப்தியே இருக்கிறதில்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். நமக்கு பிடிச்ச பாடலை வானொலியில் கேட்டு அது நம்ம காதோடு வந்து பேசும்போது தான் அந்த பாட்டுக்கே ஒரு உயிர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, எப்போ பாட்டை போடுவாங்க, நம்ம பாட்டை போடுவாங்களா இல்லையா அப்படின்னு கூட வெயிட் பண்ணுறது கூட ஒரு சுகமான, ஒரு அலாதியான சுகம்னு தான் சொல்லணும். சரி, நம்பரை சொல்லிடுறேன். 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜாக அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்தே கேட்டு ரசிக்கலாம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு மெசேஜே டைப் பண்ணி விடுங்க நேர்களே.

சரிங்க, சொல்லி முடித்தோமோ இல்லையா? கடகடான்னு அவங்களுக்கு பிடிச்ச பாடலை, அவங்களுடைய ஊர் பேர் எல்லாமே அனுப்பியிருக்காங்க நமக்கு. முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் காந்திபாளையத்திலிருந்து கேட்டிருக்காங்க சசிகலா. சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போமா நேர்களே?

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: மூன்று மணி 12 நிமிஷம் ஆயாச்சு. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேரிலே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கலக்கலான பாடல்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒழிச்சிட்ருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக கேட்டுட்ருப்பீங்க, என் பாட்டு வந்துருச்சு ஃபஸ்ட்டு பாட்டு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அடுத்து யாரோட பாட்டு வரப்போகுது அப்படின்னா, மயிலாடுதுறையிலேருந்து சிவசுப்பிரமணியம் கேட்டிருக்காங்க. எனக்கு தளபதி படத்துலேருந்து அந்த சுந்தரி பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுருவோம் மனேர்களே.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
1: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
3: என்ன ஈஸி, இது மணி மியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
4: வேணாம்ப்பா வேணாம்.
5: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்தி விடாதீர்கள். RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. சாலையில் பயணம் மேற்கொண்டிருக்கும் உங்களது பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நேர்களே. சாலையில் பயணிக்கும் போது அதிக வேகத்தில் பயணிக்க வேண்டாம். டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அதே மாதிரி காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கலாம். அதிக வேகத்தில் போகிறதுனால நமக்கும் கஷ்டம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இல்லையா? மிதமான வேகம் எல்லாருக்குமே நல்லது. சரிங்க, அடுத்த பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா? சத்தியமங்கலம் நெசவாளர் காலனி பகுதியிலிருந்து ஹர்ஷா, கலைவாணன், திவ்யபாரதி எல்லாருமே இணைஞ்சு கேட்டிருக்காங்க மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: சப்தஸ்வரங்களின் வரங்களை உங்கள் காதோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவியில் காலக்கல் பாடல்கள், உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒழிச்சிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க சிவா, பிஜே ஹள்ளி அப்படின்ற பகுதியிலேருந்து. அவங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா, வில்லுப்பாட்டுக்காரன்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: நேர்களை, நாம் இதுவரை கேட்டோம் அனில் கொழுக்கட்டை மாவுவின் கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். மூன்று மணி 33 நிமிஷங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நிறைய பேருக்கு கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேருக்கு ஒருத்தர் தான் ஃப்ரெண்டாக வச்சுருப்பாங்க, நிறைய பேருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமே இருக்கும், ஒரு ஊரே இருக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இல்லையா, அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஒரு சிலருக்கு நிறைய பேச பிடிக்காது, ஒரு சிலருக்கு நிறைய பேச பிடிக்கும், ஒரு சிலருக்கு எப்போயுமே சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே பிடிக்கும், ஒரு சிலர் எப்போயுமே சோகமாக மட்டுமே இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் நமக்குள்ளே இருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, நம்மக்கிட்ட நம்மளை எப்பயுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி நகைச்சுவை உணர்வோடு கூடிய ஒரு ஃப்ரெண்டு அமைஞ்சிட்டாங்கன்னா நம்மளோட லைஃபே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்போ பேசினாலுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நம்மக்கிட்ட. நம்மளை அவங்க எந்தூசியாசிங்காக ரொம்பவே அழகாக வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்காங்களா? சரிங்க, நீங்கள் ரொம்ப ஹாப்பி, நீங்கள் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடி, தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, நாமக்கல்லிருந்து கற்பகவள்ளி அமிர்தம், இவங்க அன்பரசி எல்லாமே இணைஞ்சு கேட்டிருக்காங்க. திருமலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காற்றலையில் காவியம் பாடும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது கட்சவில் கலக்கல் பாடல்கள். உங்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழிச்சிட்ருக்கு, நேர்லேயே கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். எனக்கு பிடிச்ச பாட்டு இது கூட, எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, அதியமான் கோட்டையிலேருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. ரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் நேர்லேயே.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.

0: கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே, இது தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்சவில்

எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தர்மபுரியிலிருந்து, தர்மபுரி நெசவாளர் காலனியிலிருந்து பிருந்தா கேட்டிருக்காங்க. பரம்பரை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

3:54 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில நிறைவா பாடல் கேட்டிருக்காங்க. ராமகொண்டஹள்ளி பகுதியிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சகில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. அடுத்த நிகழ்ச்சி காத்திருக்கிறது நேர்களே, விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள். நான் மீண்டும் உங்களை மாலை 5 மணிக்கு மாலை தென்றலில் சந்திக்கிறேன்.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. வணக்கம் கார்த்திக்.
1: வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் நேர்களே.
0: அருமையா சொன்னீங்க, வணக்கம். சொல்லுங்க கார்த்தி, என்ன இன்னைக்கு உற்சாகமா இருக்கீங்க, என்ன காரணம்?
1: இன்னைக்கு பாத்தீங்கன்னா
0: டீ சாப்பிட்டோன்றீங்களா? இல்ல,
1: நிறைய கேள்விகளோட இருக்கேன்.
0: நிறைய கேள்விகள், நிறைய குறிப்புகள் வச்சிருக்கீங்க. சரி, இப்ப நம்ம கூட பேசின அறிமுக நேர்கள் என்ன பண்ணணும்?
1: அறிமுக நேர்கள் வந்து 043-42 அப்படிங்கிற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ வரலாம்.
0: அறிமுக நேர்கள் அந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம் நம்மளே. சரி, மற்ற நேர்கள், தினசரி பேசக்கூடிய நேர்கள் பார்த்தீங்கன்னா 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரி, முதல்ல ஒரு நேயர் இருக்காரு. முதல் 3 குறிப்பு என்ன கொடுக்க போறீங்கன்னு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எதை பத்தி கேட்க போறீங்க கார்த்திக்?
1: ஒரு உயிரினத்தை வச்சுதான் கேட்க போறோம்.
0: ஒரு உயிரினத்தை பத்தி கேட்க போறீங்க. நம்மளை போன்ற உயிரினமா? நம்மள ஒரு உயிரினம்
1: தானே, நமக்கு 6 அறிவு.
0: ஆமா,
1: 5 அறிவு.
0: உயிரினத்தை பத்தி கேட்க போறீங்க. எப்படி சொன்னீங்க பாத்தீங்கன்னா, ஆனா ஒரு உயிரினம் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்தது, நான் ஒரு உயிரினமா அப்படின்ட்டு. இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சாம்பல் நிறத்தில் இருக்கும், குட்டையான கால்களை கொண்டிருக்கும். முள்ளம்பன்றியா?
0: ஐயா, அவரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த குறிப்புல ஒரு நல்ல குழு கொடுத்தாரு, அதை நீங்க கவனிக்கல. நீங்க முள்ளம்பன்றிக்கு போயிட்டீங்க. அவர் இரண்டாவது என்ன குறிப்பு சொன்னாருன்னு கவனிச்சுங்களா, நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா சரியான பதில் சொல்லிருக்கலாம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலன், கொடமட்டப்பட்டி.
0: சரிங்க ஜெயசீலன் ஐயா, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? 3 குறிப்பு கொடுத்தாரு நம்ம.

0: இன்னொரு
1: குறிப்பு மறந்துட்டீங்களே நீங்க, முக்கியமான குறிப்பு
0: அதுதான்.
2: ஐயா இது வந்து ஆப்பிரிக்க கண்டங்கள்ல வந்து வசிக்கக்கூடிய ஒரு உயிரினம்.
1: சரிங்க கார்த்திக், நீங்க இந்த மாதிரி நிறைய உயிரினம் பாத்திருப்பீங்க, எங்க பாத்திருக்கீங்க? வீட்டு பக்கம் பாத்திருக்கீங்களா, வெளியில பாத்திருக்கீங்களா?
2: நம்ம வீட்டை விட்டு ஃபாரஸ்ட் தான், அதனால வந்து நிறைய உயிரினங்கள் வந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு
1: இருக்கு. என்ன உயிரினம் பாத்திருக்கீங்க?
2: இப்போ சொன்னது போல் உடும்பு, பறவைகளில் வந்து நிறைய பறவை இனங்கள் வந்து பார்த்துருக்கோம்
1: வனப்பகுதி ஒட்டி இருக்கிறதுனால. சரிங்க, இப்போ ஒரு நேயர் இருக்கார், அவர் என்ன உயிரினம் சொல்ல போறாரு, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து?
3: வாழ்க வளமுடன், என்னம் துரை, நாகரம்பட்டி.
1: நன்றி, வாழ்க வளமுடன் நீங்களும். சரி சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா துரை?
3: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
1: அடடா, முக்கியமான ஒரு குறிப்பு சொல்ல போறேங்க. இது என்ன உயிரினம் டக்குன்னு சொல்லிடுவீங்க.
2: இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா இந்த அழிந்து வரக்கூடிய IUCN அப்படிங்கிற செந்நிற பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டிருக்குங்க.
1: இப்போ இந்த உயிரினம் வந்து ரொம்ப நேரம் குறைவாக இருக்கு. சரி,
2: ராஜகிளிங்களா?
1: ராஜகிளி,
2: ராஜ எலிங்களா? இல்லைங்கய்யா. நன்றி, நல்லதொரு முயற்சி.
3: நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வேல்முருகன்.
1: வேல்முருகன், சரிங்க, பதில் சொல்றீங்களா வேல்முருகன், இது என்ன உயிரினமா இருக்கும்?
4: கீரிப்பிள்ளைங்க சார்.
1: கீரிப்பிள்ளை அப்படிங்களா? எப்படி சொல்றீங்க கீரிப்பிள்ளை, வித்தியாசமான பதிலா இருக்கு.
4: அதுதான் சார், சாம்பல் நேரத்தில் கால் குட்டையா இருக்கும்.
1: கால் குட்டையா இருக்கும். சரி, கீரிப்பிள்ளை நீங்க பாத்திருக்கீங்களா?
4: பாத்திருக்கீங்க சார்.
1: பாத்திருக்கீங்க, எங்க பாத்துறீங்க? நான் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த சந்தைக்கு போகும்போது பாம்புக்கும் கீரிப்பிள்ளைக்கு சண்டை வரங்கன்னு, அந்த மாதிரி கீரிப்பிள்ளை மட்டும் வெளியே இருக்கும், பாம்பு வந்து அந்த கொடிக்கலாம் வச்சிருப்பாங்க, அப்பதான் நான் பாத்திருக்கேன். நீங்க பாத்துக்கீங்க. கீரிப்பிள்ளையில மறுபடியும் சொல்றேன், நம்ம கார்த்திக் சொன்ன இரண்டாவது குறிப்பை உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா சொல்லியிருக்கலாம் நீங்க. நன்றி, அடுத்த நேரை சந்திக்கும் முன்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
12: தொடர்புக்கு 9500848820.
13: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
14: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
15: புனித யாத்திரையா, குடும்ப சுற்றுலாவா, வெளிநாடு பயணமா, உங்கள் எல்லா பயணங்களுக்கும் ஒரே நம்பிக்கையான பெயர் ஏர் சைட் டூர்ஸ். காசி, குஜராத், சிரடி, கேரளா போன்ற உள்நாடு சுற்றுலாக்கள், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற வெளிநாடு சுற்றுலாக்கள், உங்கள் பயணம் எங்கள் பொறுப்பு. கிளைகள் சேலம் 5 ரோட் அருகில், தர்மபுரி ரங்கா ஸ்டோர்ஸ் மேல்மாடி, கோயம்புத்தூர் கோவை ஸ்கேன் சென்டர். தொடர்புக்கு 9842307591.
1: சரிங்க கார்த்திக், இப்ப ஒரு உயிரினத்தை பத்தி கேட்டுக்கிட்டீங்க, நீங்களும் நிறைய உயிரினம் பாத்திருக்கீங்க இல்லீங்களா? என்ன உயிரினமா இருக்கும் அப்படின்னு நம்ம நேயர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு நேயர் வராரு, அவர் என்ன உயிரினம் சொல்றாருன்னு கேட்போம்.

0: வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கமா?
1: நேச்சர்ல நிஷா பேசுறேங்க.
0: சரிங்க நிஷமா, பதில் கட்ட போச்சீங்களா? குள்ளவாத்து எப்படி சொல்றீங்க? ஏன் எல்லாருமே கீரிப்பிள்ளை அப்படி இப்படி உடம்பெல்லாம் போனாங்க, நீங்க ஏன் வாத்துக்கு வந்துட்டீங்க? இல்ல இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: ஐயோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: தர்மபுரி மாவட்டம் யாமகுடி மகிழ்மதி வாட்டர் சென்ட்ராஸ் பேசுறேன்.
0: சென்ட்ராஸ் சென்ட்ராஸ்ன்னு சூரியம்ச படம் தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு.
2: படம் பார்த்துட்டு என் பேர் வச்சாங்க
0: அப்படிங்களா? சரி ரைட்டு. இப்ப பதில் கண்டுபிடிச்சிங்களா நீங்க?
2: குள்ளநெறிங்க ஐயா.
0: குள்ளநெறி
3: ஐயா, நாம வந்து ஃபர்ஸ்டே சொன்னோம் வந்து இது வந்து சாம்பல் நிற அழகால ஆனது அப்படின்னு சொல்லி.
0: ஆ பாருங்க, நம்ம கார்த்திக் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு அழகு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. உடனே நம்ம பாஷா படத்தில் வருமா, நீ நடந்தால் நட அழகு அப்படின்னு நம்ம கார்த்திக் பாடிடுவார்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஒரு நேயர் இருக்காரு, பேசிடுவோம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
3: சந்திரசேகர் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? பதில் சொல்லாமே.
4: ஆமா, நான் குறிப்புகள் எல்லாம் கேட்டேன், நல்லா கண்டுபிடிக்க முடியல. மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க, கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன்.
3: இது பார்த்தீங்கன்னா இதனுடைய வளரக்கூடிய 64 சென்டிமீட்டர் அளவு தான் வளரும்.
4: 64 சென்டிமீட்டர் தான் வளருமா?
3: ம்.
4: கீரிப்பிள்ளை அது?
3: கீரிப்பிள்ளை ஏற்கனவே ஒரு நேயர் சொன்னாரு. நாம சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ஒரு பறவை இனம்.
4: ஆண்டை? ஆண்டை எந்த பறவை?
0: இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
7: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
8: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
9: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: 4:12 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தாசன்பட்டில இருந்து சித்தன்.
2: சித்தன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
1: கேட்டேன். ஆப்பிரிக்கா சாம்பல் இருவாச்சி.
2: ஆப்பிரிக்கா சாம்பல் இருவாச்சியா? இல்லைங்கய்யா, அதாவது கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க, அந்த பரவாயில்லை. நன்றி, நல்லது ஒரு முயற்சிங்கய்யா.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: சத்யாங்கய்யா.
0: சத்யா, பதில் கண்டு பிடிச்சிங்களா சத்யா? சரிங்க, இந்த உயிரினம் பாத்தீங்கன்னா ஆண் உயிரினம் 1.5 கிலோ முதல் 3 கிலோ வரை எடை இருக்கும்.
2: ஆப்பிரிக்க கண்டங்கள்ல வந்து உயிர் வாழ்வு அப்படின்னு சொன்னோம். அதாவது ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம் இருக்குங்க இல்லைங்களா? அதில் ஆப்பிரிக்க கண்டங்களில் மட்டும் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி முதல்ல
3: சொன்னோம்.
2: கிளி. கிளி தான், கிளி போன்ற அமைப்போட தான் காணப்படும். நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்க, கிளி போன்ற அமைப்போட தான் காணப்படும்.
0: வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், யார் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
4: என்ன
0: பெயர்ப்பா? தரணீஸ். பதில் சொல்றீங்களா தரணீஸ்?
4: சொல்லுங்க.
2: டீல் ஆரம்பிக்குமா, பேர் சொல்லுங்க.

0: பேர் வந்து சரியா ஆரம்பிக்கும்
1: ஐயா உங்க பே, அதாவது டீல ஆரம்பிக்கும் சொல்றீங்கல்ல, அதனுடைய ஸ்பெல்லிங் ஸ்பெல் பண்ணி நீங்க அந்த நேம் சொல்லுங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: பாலக்கோடு அன்பு பேசுறீங்க.
1: சொல்லுங்க அன்பு, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒன்றரை கிலோ முதல் 3 கிலோ வரை இருக்கும் சொன்னா, அதே மாதிரி பெண் உயிரினம் பாத்தீங்கன்னா 900-950 கிராம் முதல் 1.5 கிலோ வரை இருக்கும்.
2: காக்கா போ பறவை.
1: புரியலீங்க, நல்லா காக்காவா சொல்றீங்களா சார்? அது மீனிங் கரெக்டா சொல்லுங்க அன்பு சார்.
2: காக்கப்போ.
1: காக்கப்போ பறவை.
2: ஆமாங்க.
1: அது எங்க வளருதுன்னு தெரியுங்களா?
2: தாய்லாந்துலங்க.
1: தாய்லாந்து இல்லைங்க, நியூசிலாந்துல மட்டும்தான் அந்த பறவை இனம் வாழுது. நியூசிலாந்து. நியூசிலாந்துல மட்டும்தான் அந்த உயிரினம் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து அழிந்து வரும் உயிரினங்கள்ல வந்து IUCN பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு.
3: சரிங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: எனக்கு நல்லவன் படத்திலிருந்து வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையில் என்ற பாடல்.
3: நிச்சயமா அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி அந்த பறவை பத்தி மேலும் சில தகவல் இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
5: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
4: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
5: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
6: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
5: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
8: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET. TNPSC Group 1 மற்றும் Group 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள் பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072 5 6 6 6 4 1. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: புனித யாத்திரையா, குடும்ப சுற்றுலாவா, வெளிநாடு பயணமா? உங்கள் எல்லா பயணங்களுக்கும் ஒரே நம்பிக்கையான பெயர் ஏர் சைட் டூர்ஸ். காசி, குஜராத், சிரடி, கேரளா போன்ற உள்நாடு சுற்றுலாக்கள், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற வெளிநாடு சுற்றுலாக்கள், உங்கள் பயணம் எங்கள் பொறுப்பு. கிளைகள் சேலம் 5 ரோடு அருகில், தர்மபுரி ரங்கா ஸ்டோர்ஸ் மேல்மாடி, கோயம்புத்தூர் கோவை ஸ்கேன் சென்டர் எதிரில். தொடர்புக்கு 9842307591.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: சொல்லுங்க கார்த்திக், ஒரு பறவை இனம், அதாவது உயிரினம் பறவை இனம், அதை பத்தி கேட்டீங்க இல்லைங்களா? நம்ம எம்சி அரசன் படத்துல வர மாதிரி கக்க போ அப்படின்ற மாதிரி இருக்க அந்த பறவை இனம் கிட்டத்தட்ட அதே பேர் தான், கக்க போ அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த பறவை இனத்தை பார்த்து தான் அந்த டைலாக் வந்திருக்கு. என்ன கன கச்சிதமாக கவி கொண்டீர்கள் பொங்கல் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா, கக்க போ. சரி, இந்த கக்க போ பறவை இனத்தை பத்தி மேலும் சில தகவல், ரொம்ப இன்ட்ரெஸ்டான தகவலாக இருக்கு இல்லைங்களா, சுவாரஸ்யமாக இருக்கும்.
1: இது பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற அழகுகள், இதனுடைய மூக்கு பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் அழகாக இருக்கும்.
3: சரிங்க,
1: குட்டையான கால்களை கொண்டிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து பறக்க முடியாத ஒரு பறவை இனம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளி போன்ற ஒப்பீட்டு அளவு கொண்டிருக்கும், அதாவது கிளி மாதிரி தான் இருக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும்.
3: சரி,
1: ஆப்பிரிக்க கண்ட பகுதியில் வந்து காணப்படக்கூடிய ஒரு அதிசய உயிரினம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து இந்த நியூசிலாந்து பழங்குடி மக்களிடையே உள்ள ஒரு அதிசய உயிரினம். அதாவது எப்படின்னா, அவங்க வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கும் அவங்க கிட்ட. அதாவது அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவு இது அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நண்பர்கள் போல வாழக்கூடிய ஒரு உயிரினம் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உயிரினம் வந்து நம்ம ஆந்தைன்னு சொல்கிறேன், ஆந்தை இல்லையா, நைட்டில் ஆந்தையை வந்து கண்ணு தெரியும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஆந்தையினுடைய

0: சிறப்பு இயல்புகளை வந்து கொண்டது. அதாவது நைட்டில் தான் இதனுடைய சுறுசுறுப்பான அந்த ஆதிக்கம் வந்து நைட்டில் தான் இருக்கும், பகலில் வந்து அப்படியே ஒரு பொம்மை மாதிரி இந்த பறவையானது வந்து செயல்படும்.
1: சரிங்க.
0: மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து நியூசிலாந்து நாட்டில் மட்டும்தான் இந்த இனம் வந்து இருக்குது. இது வந்து பூனைகள் எலிகள் அப்படி வேட்டையாடுற மாதிரி இதை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து சிலரால் வந்து வேட்டையாடப்படுது. அதனால் இந்த இனத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி IUCN அப்படிங்கிற ஒரு செந்நிறப்பட்டியலில் வந்து இதை சேர்த்துருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பறவை இனம் இந்த கக்கப்போ பறவை இனம் வந்து.
1: சரிங்க. அருமை, நிறைய தகவல் கொடுத்தீங்க. நம்ம நேயர் ஒரு பாடல் கேட்டார் இல்லைங்களா, அவருக்காக கொடுத்துடலாங்களா?
0: கண்டிப்பாக.

0: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: புனித யாத்திரையா, குடும்ப சுற்றுலாவா, வெளிநாடு பயணமா? உங்கள் எல்லா பயணங்களுக்கும் ஒரே நம்பிக்கையான பெயர் ஏர் சைட் டூர். காசி, குஜராத், சிரடி, கேரளா போன்ற உள்நாடு சுற்றுலாக்கள், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற வெளிநாடு சுற்றுலாக்கள், உங்கள் பயணம் எங்கள் பொறுப்பு. கிளைகள் சேலம் 5 ரோடு அருகில், தர்மபுரி ரங்கா ஸ்டோர்ஸ் மேல்மாடையில், கோயம்புத்தூர் கோவை ஸ்கேன் சென்டர் எதிரில். தொடர்புக்கு 9842307591.
11: முதல் 3 குறிப்பு கொடுத்துருவோம். வணக்கம்.
12: வணக்கம்.
13: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தி வளையம், கைத்தறி ஜெகநாதன்.
11: சரிங்க ஜெகநாதன் ஐயா, முதல் 3 குறிப்பு வேணுமா டைரக்டா நீங்க பதிலே சொல்லிடுறீங்களா?
13: இல்லைங்க சார், 3 குறிப்பு கொடுங்க.
11: 3 குறிப்பு வேணுங்களா? சரிங்க
14: ஐயா, இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர்.
13: சரிங்க.
14: இப்ப வளர்ந்து வரக்கூடிய வீரர்கள்ல ரொம்ப முக்கியமானவர். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் பண்ண ஒரு ரெக்கார்ட் பிரேக் வந்து ஒன்று பேசப்பட்டு வருது.
11: மிகச்சிறந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஒரு விளையாட்டு வீரர். பதில் கண்டுபிடிக்க முடியுங்களா? என்னங்க அது, நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு 3 குறிப்பு கொடுத்துட்டுங்க.
13: சரிங்க,
11: பதில் கண்டுபிடிச்சு முடிச்சா? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
13: வணக்கம்.
11: வணக்கம்.
13: அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன்.

0: கண்டிப்பா.
1: சரிங்க, தியாகராஜன்யா நான்கு குறிப்புகள் கொடுத்தீங்க கேட்டிங்களா, அது ஐந்து குறிப்பே ஆயிடுச்சு.
0: சார், இப்ப இந்த தர்மபுரி மாவட்டத்திலேயே சிலம்பாட்டத்துல ஒருத்தர் உலகளவில் வராரு சொல்றாங்க.
1: அப்படிங்களா? இல்ல இல்லைங்க, நீங்க வந்து இணையம் மூலமா கேக்குறீங்களா இல்ல இப்ப ஒரு நேர் சரியான என்ன விளையாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா? அவர் கேட்கவும் நம்ம கார்த்திக் அதுக்கு சரியான பதிலும் சொல்லிட்டாரு, நீங்க சிலம்புக்கு போயிட்டீங்க அதுக்குள்ள.
2: வணக்கம், யார் எங்கிருந்து? ஐயா குறிப்புகள் கேட்டீங்களா? பதில் சொல்லாமே. வைபவ் சூரியவன்சி. ஓ, அவரும் வளர்ந்து வரும் ஒரு இளம் வீரர் அப்படின்றதுனால சொல்றீங்களா? நல்லது ஒரு முயற்சிங்க, நன்றி.
1: அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடல் இறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
12: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின்

0: நேயர்கள், இதுவரை சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்கமலையை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சரிங்க கார்த்திக், ஒரு விளையாட்டு வீரரை பத்தி கேக்குறேங்க. அந்த விளையாட்டு வீரர் எந்த துறையை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுங்க. இப்ப வரக்கூடிய நேயர் சரியா பதில் சொல்றாரா அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோடிப்பதி சுப்பிரமணிய.
0: சரிங்க, பதில் சொல்றீங்களா ஐயா?
1: ஸ்மிருதி மந்தனா.
2: ஸ்மிருதி மந்தனா.
0: மந்தனா. சரிங்க,
2: நான் கேக்குறது வந்து ஒரு ஆண் கிரிக்கெட் வீரருங்க ஐயா. பெண் அவங்க. அவங்க வந்து இந்திய அணியினுடைய கேப்டன், அதாவது பெண்கள் அணி, கிரிக்கெட் அணி.
1: பெண்களா?
2: ஆமா.
0: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சரிங்க, தேன்மொழிமா பதில் கண்டுபிடிச்சிங்களா? குறிப்பு கொடுக்குறீங்களா உங்களுக்காக?
2: இவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர், அதாவது ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாங்கம்மா. அதாவது ரெண்டு தரப்புல வந்து செயல்படுவார், அதாவது பவுலிங்கும் பண்ணுவார், பேட்டிங்கும் பண்ணுவார்.
0: அவருக்கு பொருந்தாது. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம், பெரியாம்பட்டையில இருந்து சாந்தி பேசுறேங்க.

0: நீங்க சாந்திமா பதில் சொல்லுங்க.
1: ஒரு குறிப்பு கொடுங்க.
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குமா. இவர் வந்து ஸ்வீப், அதாவது கால் வந்து மடக்கி விளையாடும் ஒரு திறன் கொண்டவர், அதாவது ஸ்வீப் ஷாட் ஆடுறதுல வந்து நல்ல ஒரு திறன் மிக்க வீரர். அந்த விளையாட்டு அந்த ஸ்வீப் ஷாட் மூலம் நிறைய ரன்களை வந்து இவர் சேமிப்பார்.
1: அர்ஜுன் சிங்
0: சொல்லுங்கம்மா.
1: அர்ஜுன் சிங்,
0: அர்ஜுன் சிங், அதாவது இப்போ புதுசாக அவரும் ஒரு கிரிக்கெட் வீரர் தான். அவர் இல்லைங்கம்மா, நல்லது ஒரு முயற்சி. நன்றி, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: மாத்தனூர் துணிக்கட்டி மரம். குணசேகரன்.
0: குணசேகரன் ஐயா, சொன்ன குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா?
2: கேட்டீங்க ஐயா. இன்னொரு குறிப்பு கொடுங்க.
0: இன்னொரு குறிப்புங்களா? இவர் வந்து அதாவது லெஃப்ட் ஆர்த்தோடெக்ஸ், அதாவது எப்படின்னா பவுலிங் வந்து அதாவது லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின், அதாவது ரெண்டும் வந்து கலந்து போடக்கூடிய ஒரு வீரர். அதாவது ஆர்த்தோடெக்ஸ்னா அதாவது அவங்களுடைய ஸ்விங் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் வந்து பேட்ஸ்மேன் வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த ஒரு திறன் படைச்ச கொண்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க சரிங்க, அறிமுக நேரம் வந்திருக்கீங்க. நன்றி பண்பலை சார்பாக உங்களுக்கு.
3: சரிங்க, உங்களை அன்போடு வரவேற்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து இணைப்புக்கு வாங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
4: ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து?
4: புக்கல்மலை முதியாரங்கட்டை. ராஜேஸ்வரி ராஜேந்திர பேசுறேன்.
3: ராஜேஸ்வரி ராஜேந்திரன், என்ன ஒரு பொருத்தம். சரிங்க சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
4: குறிப்பு, ஒரு குறிப்பு கொடுங்கய்யா.
3: சரி, முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
0: தனது அறிமுக போட்டியிலேயே வந்து இவர் வந்து சதம் போட்டிருக்கார், அதாவது செஞ்சுரி 100 ரன்கள் கடந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான செய்தி. விடையும் கூட. அவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவருமா? புதுசா பேர் சொல்றீங்க.
4: என்ன
0: பேர் சொல்லுங்க?
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
3: நான்கு மணி 37 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள். சரிங்க கார்த்திக், நீங்களாம் கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா இல்லை கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா?
0: நான் வந்து கிரிக்கெட் விளையாடிருக்கேன், கிரிக்கெட் பார்ப்பேன். இன்னமும் வந்து மேட்ச்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக
3: பார்ப்பீங்க. சரி, நீங்கள் வந்து ஆல்ரவுண்டரா இல்லை பேட்டிங் மட்டும் பண்ணுவீங்களா, பவுலிங் பண்ணுவீங்களா?
0: நாங்கள் விளையாடக்கூடிய காலத்தில் பேட்டிங் மட்டும் தான் நான் பண்ணுவேன்,
3: பேட்டிங்
0: அவ்வளோ வராது.
3: ஏன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் இல்லைங்களா?
0: அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரும், அதாவது பவுலிங்கில் வந்து நல்லா பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் பேட்டிங்கில் பண்ணுவாங்க. நாங்கள் விளையாடக்கூடிய காலகட்டத்தில் பேட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைன் அப்லாம் நான் பார்ப்பேன். நல்லா அவங்க ஒரு பார்த்தா நமக்கே ஒரு பிடிச்சி போகிற வகையில் கூடிய ஆடக்கூடிய ஹைடன்
3: இந்த கடைசி வினாடி வரை பார்த்தீங்கன்னா போராடுவாங்க அவங்க.
0: கண்டிப்பாக ஆஸ்திரேலியா கிட்ட தான் அந்த கிரிக்கெட்னா என்னன்னு கற்றுக்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு
3: டீம் ஸ்பிரிட் இருக்கும். சரி, ஒரு நேயர் இருக்காரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் நாம. வணக்கம்.
8: ஹலோ.
3: வணக்கம்.
8: பாட்டம்பட்டியிலிருந்து
3: அரசம்பட்டியிலிருந்து யாருங்கம்மா?
8: சிவகாமி.
3: சிவகாமி, சரிங்க பதில் சொல்லுங்க.
8: புதிய நேயர்.
3: அறிமுக நேயர், சரிங்க. உங்களையும் அன்போடு வரவேற்கிறது. தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. சரிங்க, பதில் சொல்லுங்கம்மா. சிவகாமிம்மா, ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் பற்றி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்குங்க.
8: சரிங்க.
3: அவரை பற்றி நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கு, அவரோட பெயர் நீங்கள் சொல்லணும் சரிங்களா?
9: வித்தியாசம்

0: ஜெய் ஸ்வால்
1: இந்தியன் ஓபனர்ஸ். அதாவது இப்போ ஒரு குறிப்பு கொடுக்குறோங்கம்மா, அவர் வந்து இந்தியாவை சார்ந்தவர் இல்லை.
2: அது இந்தியா நாட்டை சார்ந்த விளையாட்டு வீரர் இல்லை, வெளிநாட்டை சார்ந்த விளையாட்டு வீரர்.
1: ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை சேர்ந்தவர் தான்.
2: சரிங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க, அவர் யார் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம், பெரம்பலூர் மாவட்டத்தில் குபேந்திரன்.
2: குபேந்திரன் பதில் சொல்றீங்களா? குபேந்திரன்
3: படிக்கல், படிக்கல,
2: படிக்கல்,
1: தேவதத் படிக்கல் சொல்றீங்க. அதாவது இப்போ ஈஸ்ட் ஜோன்
3: எதிராக
1: ஸ்ரீலங்காவுக்கு எதிராக.
3: ஆமா சார், ஆமா.
1: இல்லைங்க, நான் சொன்னது வந்து இந்திய நாட்டை சார்ந்தவர் இல்லை, அவர் ஒரு நல்ல ஒரு பிளேயர். தேவதத் படிக்கல் சொல்றீங்க, நன்றி.
2: ஆனா இவர் வந்தோடனே படிக்கல் அப்படின்னு சொன்னோடனே நான் வேற எங்கேயோ போயிட்டேன், படிக்கல் அப்படின்னு ஒன்னு. நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: மேட்டூர் அணையில இருந்து பண்டலி விஸ்வநாதன்.
1: மேட்டூர் அணையில இருந்து பண்டலி விஸ்வநாதன் பேசுறீங்களா?
4: ஆமா சார்.
1: அணையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குங்களா?
4: 90 அடி
1: இருக்குங்களா? சரிங்கய்யா, குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா?
4: எல்லா குறிப்பும் கேட்டா, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், ரைட்டா என்னமோ தெரியல.
1: சொல்லுங்க. நன்றி, நல்லது ஒரு முயற்சிங்க, நல்ல ஒரு பிளேயர் சொல்லிருக்கீங்க, நன்றி.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஐயா, நீங்க இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. ஐயா, நீங்க பேசுறது சரியா கேக்கல. பேசுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: சரிங்க, கோபால் பதில் சொல்றீங்களா? கோபால்,
1: சரியா இணைப்பில்லை, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: வானொலி பெட்டியோட ஒளி அளவு குறைச்சிருங்க, எங்க குரல் எங்களுக்கே பயமா இருக்கு. வணக்கம் வணக்கம்
5: வணக்கம்
2: ஐயா, யார், எங்கிருந்து?
5: ஈரோடு மாவட்டம் பெருந்தநாட்டம் திங்களூர், ஜி கே கோபாலகிருஷ்ணன்.
2: சரிங்க, கோபாலகிருஷ்ணன் பதில் சொல்றீங்களா?
5: இலங்கை இருக்கிற ரிட்டையர்டான பிளேயரா?
2: இலங்கை
1: வளர்ந்து வரும் வீரர் அப்படின்னு ஒரு குறிப்பு ஃபர்ஸ்டே சொன்னோம்.
5: கனிந்து மெண்டிஸ்,
1: காமிந்து மெண்டிஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்கய்யா? அவருக்கும் அப்புறமா வந்த ஒரு பிளேயர் தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம்.
2: நன்றி, அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
6: நான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பரிசு கிடைக்கிற தேவராஜ் பேசுறேன்.
2: சரிங்க, தியாகராசன் பதில் சொல்றீங்களா?
6: பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா.
2: ஐயா, நாங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க இந்திய நாட்டை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேங்க.
1: வம்சாவளி, அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அவர் வந்து அங்க குடிபெயர்ந்திருக்கார் அப்படிங்கறது.
2: ரச்சின் ரவீந்திராவுக்கும் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் சேர்த்திட்டாரு நினைக்கிறேன். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் சரிங்க, செல்விமா பதில் சொல்றீங்களா? சரிங்க, இவர் வந்து முதல் டெஸ்ட் சதம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக தான் அடிச்சிருக்காரு.
1: மாணவ் சுதர், அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய டெஸ்ட் பவுலர், அதாவது இப்ப இலங்கைக்கு எதிரான அவர் சொல்றீங்க இல்லைங்களா? அவர் ஒரு பவுலருமா, நாங்க கேட்டது வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டும் வந்து பண்ணக்கூடிய ஒரு வீரர்.
2: சரிமா, நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
7: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: கல்யாணத்துல கவனிச்சியா?
10: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
9: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
11: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர்

0: சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
0: தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: சரிங்க கார்த்தி, ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் கேட்டங்க இல்லைங்களா, அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்தவர்களை வெளிநாட்டு வீரர் அப்படின்னு சொன்னீங்க. யார் அந்த வீரர், எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு நம்மளே சொல்லிடலாங்களா?
7: நம்ம பக்கத்து நாடுதான், ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்.
6: ஸ்ரீலங்காவை சேர்ந்த,
7: சமீபத்தில் வந்து டெஸ்ட்ல இந்தியாவை மிரட்டிய ஒரு வீரர் அப்படின்னு சொல்லலாம்.
6: சரிங்க, மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அந்த வீரரின் பெயர் என்ன
7: அப்படின்றதான் கேட்டிருந்தோம்.
6: கேட்டிருந்தீங்க, நீங்களே பதில் சொல்லிடுங்களேன். அந்த பரிசு பாடல் உங்களுக்கே கொடுத்துறேன்.
7: அந்த வீரர் யாரும் இல்லைங்க, சோனல் தினுசா அப்படின்னு சொல்ற லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் தான்.
6: ஆனா ஒரு தினுசா நீங்க சொல்றீங்க பதில், என்ன பெயர் அவரோட பெயர்? சோனல் தினுசா.
7: சரிங்க, அதுதான் சரியான பதில். இவர் வந்து ஒரு இடதுகை மட்டையாளர்.
6: சரிங்க,
7: இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமீபத்துல நடந்த, அதாவது இந்தியாவுக்கு எதிரான போட்டியில வந்து, அதாவது தன்னுடைய ஒரு வீரனுடைய பங்களிப்பு வந்து ஆட்டத்தை வந்து வெற்றி பெற வைக்காது.
6: சரிங்க,
7: அப்படி இருந்த வகையிலையும் தனியாளா போராடி 2வது டெஸ்ட் வந்து இந்தியா வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கட்டத்துல அவர் வந்து அந்த வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட்டு அந்த மேட்சை வந்து டிரா செஞ்சிட்டாரு. அப்படி ஒரு வள்ளமை படைத்த சோனல் தினுசா வச்சுதான் நம்ம இது வரைக்கும் கேட்டிருந்தோம். அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அறிமுக போட்டியிலேயே சதம் அடிச்ச வீரர் அப்படின்னு சொல்லலாம்.
6: சரிங்க,
7: நம்ம இந்திய வீரர்கள் பாத்தீங்கன்னா அறிமுக போட்டியிலேயே வந்து நம்ம ஃபார்மர் இந்தியன் கேப்டன் அந்த சௌரவ் கங்குலி வந்து தன்னுடைய அறிமுக டெஸ்ட்லேயும் சதம் அடிச்சிருக்காரு. அடுத்து வீரேந்தர் சேவாக் அடிச்சிருக்காரு. இந்த வகையில் வந்து அப்படிப்பட்ட முன்னணி வீரர்களுடைய இதில் வந்து இந்த சோனல் தினுசாவும் இணைஞ்சிருக்காரு. அதாவது ஒட்டுமொத்த இதில் வந்து இவருடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா இலங்கை அணியவே வந்து இலங்கை லெஜெண்டுகளே வந்து திரும்பி பார்க்க வைக்க வகையில் ஒரு
6: சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு சோனல் தினுசா.
7: கண்டிப்பாக 2 டெஸ்ட் போட்டி 4 இன்னிங்ஸ்லேயும் வந்து 3% அடித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
6: இவ்வளவு சிறப்புக்குரிய அந்த வீரர் இலங்கையை
7: சார்ந்த சோனல் தினுசா அப்படின்றது தான் சரியான பதில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சரிங்க கார்த்தி, இரண்டு வினாக்கள் கேட்டுங்க. இரண்டு வினாக்களுக்கு பதில் சொல்லி பாடலும் கொடுத்துட்டீங்க இல்லைங்களா? இப்ப அடுத்த ஒரு நேயர் வரப்போறாரு, அவருக்கு என்ன குறிப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆலோசனையில இருக்கேன். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. இருவருக்கும்
4: வணக்கம். யாருங்க? லட்சுமணனா? ஆமாங்க, இந்த ராஜ சிரிப்பையா உமது அப்படின்ற உங்க சிரிப்பை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். மிகவும் பழமையானது சரிங்களா? இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம
5: தமிழ்நாட்டுலதான் இருக்கு.
4: திருச்சி ஸ்ரீரங்கம் மிகவும் பழமையான கோயில் அப்படின்னு நீங்க அங்க போயிட்டீங்க. தவறான பதிலுங்க. நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். கல்யாண சுந்தரம் பதில் சொல்றீங்களா? மேலும் ஒரு குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கும் இதிகாசத்திற்கும் தொடர்பு உண்டு. நம்ம இதிகாசங்கள்லாம் இந்த கோவில பத்தி சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் குறிப்பு, அவ்வளவுதான். எங்க இருக்குது?
6: காஷ்மீர் பக்கத்துல.
4: அப்படிங்களா? இல்லைங்க, தவறான பதில். நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்தா நீங்க கவனிக்கலாம் நினைக்கிறேன்.

0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: என்ன
0: சாமி அப்படின்னு, சரி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறவங்களை கார்த்திக் என்ன சாமி அப்படின்னு நம்ம டைரக்டா சொல்லிடலாங்களா? சிவன், திருவண்ணாமலை சிவன் கோயில் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க இல்லைங்க, தவறான பதில் நன்றி. அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்ட்டு போயிட்டாரு. வணக்கம் வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா, பதில் சொல்லாமா? உத்தரகோசம்மா முதல் முதல் தோன்றிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரகோசம்மங்கை ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கு, அதை ஞாபகப்படுத்துறாங்க. நன்றி வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
2: சேலம் மாவட்டம் குளத்தோட பலகடை குருநாதகண்ணன்.
0: சொல்லுங்க ஐயா, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்கல, கேட்டுக்கிட்டாதான்
3: இருக்கிறேன். நம்ம கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த ஊர்ல தாங்க அந்த கோயில் இருக்கு.
0: பாருங்க, மிகவும் நேரடியான குறிப்பிக்க வந்துட்டாரு. திருச்செங்கோடு சொல்லிருக்கீங்க, தவறான பதில் நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
4: என்ன
0: பெயர்?
3: ராமநாத சுவாமி கோயில். உங்க பேர் சொல்லுங்க.
4: ராஜாமணி.
0: ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி சொல்றீங்க இல்லைங்க, தவறான பதில் நன்றி. முக்கியமான குறிப்பு நம்ம கார்த்திக் சொல்லியிருக்காரு. வணக்கம்.
5: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கம்.
5: கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க, அருமையா கேக்குதுங்க. யார் இங்க இருந்து?
5: கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நாமக்கல் மாவட்டம் இருந்து ராமசாமி பேசுறேங்க.
0: சரிங்க ராமசாமி ஐயா, பதில் சொல்லுங்க. என்ன கோவில், ஒரு சிவன் கோவில் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்குங்க.
5: நயினாமலைங்க.
0: நயினாமலை அப்படின்னு சொல்றீங்க. இல்லைங்க, தவறான பதில்.
3: நல்லதொரு முயற்சி.
0: இல்லைங்க, தவறான பதிலுங்க. கார்த்திக் நம்ம சொல்ற குறிப்பு அவருக்கு கேட்கல நினைக்கிறேன். இன்னும் சத்தமா அப்படிங்கிற மாதிரியே கேட்டிருக்காரு. அடுத்த ஒரு நேயர் வரப்போறாரு, அவர் இன்னும் பதில் சொல்ல போறாருன்னு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன சிவன் கோயில் பாத்திருக்கீங்க கார்த்திக்?
3: சிவன் கோயில்னா திருவண்ணாமலை.
0: திருவண்ணாமலை, சரிங்க.
3: நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய
0: மாதேஸ்வரன் மலை.
3: மாதேஸ்வரன் மலை. இந்த மாதிரி சிவன் கோயில் தான்
0: பெரிய கோயில் பாத்திருக்கீங்க. சரிங்க, இப்போ ஒரு நேயர் இருக்காரு, அவர் எந்த கோயில் பாத்திருக்காருன்னு கேட்போம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து?
6: மேடம்
0: சொல்லுங்க. வேற என்ன சிவன் கோயில், வெளி மாவட்டம் எல்லாம் போயிருக்கீங்களா? வெளி மாவட்டம் அதாவது வெளி மாநிலம் அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கீங்களா கார்த்திக்? நீங்க
3: வெளி மாநிலம் போடுங்க.
0: வெளி மாநிலம்,
3: லோக்கல்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான்.
0: தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் பாத்திருக்கீங்க. இப்போ நீங்க இந்த மாதேஸ்வரம் மலை சொன்னீங்களா, அது என்ன மாநிலம் கார்த்திக்?
3: மாதேஸ்வரன் மலை வந்து கர்நாடக மாநிலம்.
0: கர்நாடகா, அது வெளி மாநிலம். அதுதான் உங்களை கேட்டேன். இங்கே வச்சு பார்த்தீங்க டிஸ்ட்டு, அதனால எங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் உஷாராக பேசணும். நீங்கள் வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா கார்த்தி. வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்கேருந்து?
6: நாங்கள் பாலவுட பக்கம் வாழைத்தோட்ட சின்ன மாதிரி பேச. இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்கள் சின்ன மாதிரி. பதில்கள்
6: இன்னொரு குறிப்பானு கொடுங்க ஐயா.
3: அதான் ஐயா, மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது.
0: கம்பர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாரு. கம்பன் வீட்டு
6: கட்டுஸ்வர கோயில்.
0: என்னங்க?
6: என்ன
0: பாடல் வேண்டும் உங்களுக்கு? நாங்களா படிச்சுங்க
6: ஐயா. ஐயா நாங்களா படிக்காதவங்க ஐயா. அதுக்கு ஒரு பாட்டு நல்லா இருக்கும், ஒரு கூட்டு கிளியாக அந்த பாட்டை போடுங்க ஐயா, நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு.
0: சரிங்க, நிச்சயமா கொடுத்துடலாம் உங்களுக்காக. மாறி அந்த கோயில் பத்தி இன்னும் சில தகவல்கள் மிகவும் விரைவா சொல்ல போறோங்க நாங்க.
3: இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா நம்ம அர்த்த மண்டபம்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்து எழுதியிருக்கு. அதாவது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட வரி இல்லா நிலத்தை பற்றியும், திருக்கடையுடைய நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து வழங்கப்பட்ட அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா விருந்து, அந்த அதனுடைய விளக்கத்தையும் வந்து அந்த அர்த்த மண்டபத்தில் வந்து எழுதியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து இலவசமாக இந்த இடத்த வந்து இப்போ 2026 வந்து தொல்லியல் துறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இதுக்கு வந்து ஒரு வெப்சைட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க, த பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வெளியிட்டிருக்காங்க. இந்த வெப்சைட் மூலம் அந்த கோயிலினுடைய வரலாறுகள் எல்லாம் வந்து அதில் வந்து சொல்லப்படும், அதை வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்கிற கூடிய வகையில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ

0: 2026 ஆம் ஆண்டு
1: எவ்வளவு சிறப்புக்குரிய அந்த கோயில்,
0: வேதபுரீஸ்வரர் கோயில், அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூர்ல வந்து இருக்கு.
1: நிச்சயமாங்க.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: எஸ் கார்த்திக்
0: மற்றும் நலம்பள் எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அழகான இந்த இனிய மாலை வேளையில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். பாடல்கள் கேட்கறதுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். அதுவும் இனிமையான இந்த மாலை வேளையில் அழகான திரைசை பாடல்களை கேட்கறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரிங்க, நிகழ்ச்சியில் முதல் பாடலா பணக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே.எஸ். சித்ரா குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: இந்திய அரசு
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ஐந்து மணி 9 ஆயாச்சுங்க. கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றலில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், மலேசிய வாசுதேவன் குரலில்.

0: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
11: நிமிஷம் நேர்களே, இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ். அழகழகான இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் தாலாட்டு பாடுவா திரைப்படத்திலிருந்து, அருண்மொழி கேஸ் சித்ரா குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
7: சப்தஸ்வரங்களின் வரங்களாய் காதோரம் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது. இது மாலை தென்றல் நிறைய நிகழ்ச்சியில அடுத்ததா ஒலிக்க காத்திருக்கு. உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், கே ஜே யேசுதாஸ், கே சித்ரா குரலில்.

0: கடலண்ணையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:30 நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். அழகான இந்த மாலை வேலையில் மனசுக்கு இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். பாடல்கள் கேட்டால் நேரம் போகிறதே தெரியாது இல்லையா? சரிங்க, அடுத்த பாட்டு என்ன பாடல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுடைய உள் மனசு சொல்கிறது கேட்குது. அடுத்த பாடல் பொண்டாட்டி தேவை திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், அருண்மொழி கே சித்ரா குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

5:37 ஆயிடுச்சுங்க. கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

அழகழகான இனிமையான பாடல்கள். கொஞ்சம் முன்ன வருஷத்துக்கு வந்த பாடல்களில் நம்ம கேட்டுட்ருக்கோம், 80s 90s சொல்லலாம். அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, புது பாடகன் திரைப்படத்திலிருந்து, தானு இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: கேட்டுட்ருக்கோம் நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்த பாடலாக இசைக்க காத்திருக்கிறது தங்கத்தின் தங்கம் திரைப்படத்திலிருந்து தெய்வா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரலில்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
6: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
5: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
6: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
5: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
6: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
5: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
7: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
6: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
5: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
6: அட,

0: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா.
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
0: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.

மாலைத்தென்றலில் அடுத்த பாடலாக பெரிய இடத்து பிள்ளை திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரலில்.

0: ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் கௌசல்யா ராஜா. நேரம் மாலை 6 மணி, நேர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நிகழ்ச்சியில் கோட்டை பெரிய மாரியம்மனை தரிசிக்கலாம். ஈரோடு நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ள, ஈரோட்டுக்கு காவல் தெய்வமாக விளங்கும் கோட்டை பெரிய மாரியம்மன் கோவில் 2 ஓடைகளுக்கு நடுவே அமைந்ததால் இந்த ஊருக்கு ஈரோடை என்ற பெயர் இருந்தது. அதுவே மருவி ஈரோடு என்றாகியது. மாமன்னர்கள் கோட்டை கட்டி ஆண்டதால் கோவில் இருக்கும் பகுதிக்கு கோட்டை என்றே பெயர். அம்மனுக்கு கோட்டை மாரியம்மன் என்ற அடைமொழி ஆகிவிட்டது. இக்கோவில் 1200 ஆண்டுகள் பழமையானது. கருவறையில் கரங்களில் நாகபந்தத்துடன் உடுக்கை, பாசம், கபாலம், கத்தி ஆகியவற்றுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் பெரிய மாரியம்மன். ஈரோட்டில் கோட்டை பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன், வாய்க்கால் மாரியம்மன் திருக்கோவில் என 3 மாரியம்மன் திருக்கோவில்கள் உள்ளன. எல்லாவற்றுக்கும் தலைவியாக கோட்டை பெரிய மாரியம்மன் அருள்பாலிக்கிறாள். கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுக்கும் காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறார் பெரிய மாரியம்மன். பக்தர்கள் பெரிய மாரியம்மனை பிள்ளை வரம் தரும் அம்மன் என்று அழைக்கிறார்கள். மகப்பேர் வேண்டுவோர் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வந்து வணங்கி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் மகப்பேறு வாய்க்கும் என்பது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். அம்மை நோய் வராமல் பெரிய மாரியம்மன் அருள்பாலிக்கின்றார். நோய் வந்தோருக்கு விரைவில் சுகம் அளிக்கிறாள். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெளியூர் பக்தர்களும் இங்கு வந்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். நேர்த்தி கடனாக குள் காய்ச்சி அம்மனை வேண்டி வருவோருக்கு வழங்குகிறார்கள். மாவிளக்கு போடுதல், பூக்கள் மற்றும் உப்பினை படைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை விழா தொடங்கும். இரவு பூச்சாற்றுதல் நடைபெறும். தொடர்ந்து கம்பம் நடுதல், மாவிளக்கு, பொங்கல் வைத்தல், கரகம் எடுத்தல், தேரோட்டம் என்று மிக விமரிசையாக கொண்டாடப்படும். 3 மாரியம்மன் கோவில்களிலும் இணைந்து நடக்கும் இத்திருவிழாவில் பெண்கள் கூட்டம் அலைமோதும். பெரிய மாரியம்மன் கோவில் கம்பம் பிடுங்கும் விழா, மஞ்சள் நீராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெறும்.

0: மூன்று கோவில்களில் இருந்தும் கம்பத்தை பிடுங்கி ஊர்வலமாக நகரில் வீதி உலா நடைபெறும். அப்போது பக்தர்கள் நேர்த்தி கடனாக வீசும் உப்பு தார் சாலையையே வெள்ளை நிறமாக மாற்றும். இறுதியில் கம்பம் வாய்க்காலில் விடப்படும். அப்போது பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீரை ஊற்றி மகிழ்வர். மஞ்சள் நகரம் ஈரோடு முழுமையும் மஞ்சள் நிறமாக மாறும் காட்சி அன்று நடைபெறும். பெரிய மாரியம்மன் திருவிழா என்பது ஈரோடு நகரத்தின் மிகப்பெரிய திருவிழாவாகும். பொங்கல் துவங்கி மஞ்சள் நீராட்டு விழா வரை இளைஞர்களும் பெரியவர்களும் மகளிரும் மாறுவேடம் அணிந்து கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது சிறப்பம்சமாகும். நாமும் நம் வாழ்நாளில் ஒருமுறையாவது ஈரோடு நகரத்தில் அமைந்துள்ள பிள்ளை வரம் தரும் கோட்டை பெரிய மாரியம்மனை தரிசித்து வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவோம், அருள் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி இசை மின்னல். ஆமாங்க, மாலை 6:10 அப்படின்னாவே இசை மின்னல் நிகழ்ச்சி தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லா பக்கமும் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மழைச்சாரலனுடைய தாக்கத்திலேயே நாம் இப்போ இசை மின்னல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது அன்பு திரைப்படத்திலிருந்து தவமின்றி கிடைத்த வரமே என தொடங்கும் பாடல். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறார் தாமரை, பாடலுக்கு இசை அமைச்சிருக்கிறார் வித்யாசாகர். இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன் சாதனா சர்க்கம். இந்த இன்னிசை சாரல் அந்த மழைச்சாரலோடு நாமும் கேட்போமா?

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16 நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
6: சாயங்கால நேரம் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு பரபரப்பாக கிளம்பிகிட்டு இருப்பீங்க. குறிப்பாக மகளிர் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் வேலைகளை செய்யணும் அப்படின்ட்டு பரபரப்பாக கிளம்பிகிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் பரபரப்பை விட உங்கள் பாதுகாப்பு தாங்க முக்கியம். சாலையை கடக்கும் பொழுதும், பேருந்துகளில் பயணம் செய்யும் பொழுதும், படிகளில் ஏறி இறங்கும் பொழுதும் உங்கள் பயணம் வந்து பாதுகாப்பாக அமையணுங்க. மேலும் மகிழுந்தில் வந்து நம்ம எப்பம்ம கேட்டுகிட்டே போயிட்டுருப்பீங்க, அவங்க வந்து தவறாமல் சீட் பண்ணிட்டு அணிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுடைய பாதுகாப்புக்கு தாங்க. என்றும் நேயர் நலனில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைமின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் ஆல்பம் என்ற திரைப்படத்திலிருந்து செல்லமே செல்லம் என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் நான் முத்துக்குமார், பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல். அந்த இனிமையான பாடலை நாமும் கேட்போமா?

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அணி

0: பருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல் நிகழ்ச்சியினை.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
7: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
2: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
0: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: நேர்களே, இசை மின்னல் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் பா விஜய், பாடலுக்கு இசை பரணி. பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கவுள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக்கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், 75 பேரின் குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின் பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாக அவர் கூறியுள்ளார். கடந்த 1931ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், 1968ஆம் ஆண்டு முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக பயணிகளும் பொதுமக்களும் உணவு அருந்தும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அலுவலர் திரு செபி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் விரைவில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளது. பயன்பாட்டில் இல்லாத ஒரு ரயில் பெட்டியை அழகான உணவகமாக மாற்றி அமைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ரயில் பெட்டி உணவகம் என அழைக்கப்படும் இந்த புதிய வசதி திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் வர உள்ளது. பயணிகள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் இங்கு வந்து உணவருந்தும் வகையில் இந்த வசதி அமையும் உள்ளது.
1: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் எழும்பூரிலிருந்து இரவு 11:50 புறப்படும் இந்த ரயில்

0: விழுப்புரம் திருச்சி மதுரை வழியாக மறுநாள் காலை மணி 11:15 திருநெல்வேலி சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து வரும் திங்கட்கிழமை இரவு மணி 10:30 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:15 சென்னை வந்தடையும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜெயராணி, நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்துட்டு 10,000 மேல வாங்கியிருந்தோம். ரெகுலரா கட்டி முடிச்சனால மறுபடியும் 20,000 கொடுத்தாங்க. அதையும் ரெகுலரா கட்டிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்குது. இது தந்த மோடிஜிக்கு என்னுடைய நன்றி.
3: என் பேர் மீனா, நான் தேனி அலிநகரத்துல இருந்து பேசுறேன். முத வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சாலை ஒரு வியாபாரிகள் லோன் வந்து பாரத பிரதமர் அறிவிச்சாரு. அதனால நான் முத 10,000 லோன் வாங்கினேன். அந்த 10,000 லோன் வாங்கி மாவு வியாபாரம் பாத்துட்டு இருக்கேன். இது ரொம்ப உதவிகரமா இருக்கு என் குடும்பத்துக்கு. அடுத்து அது முடிச்சோன்னு 20,000 லோன் வாங்கியிருக்கேன். அதை தொடர்ந்து கட்டிட்டு இருக்கேன். நான் முத ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு முத மாசத்துக்கு 4,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தொழில் மூலியமா நான் அதிக வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த லோன் அறிவிச்ச நரேந்திர மோடிஜி ஐயா நன்றியை.
0: மாவட்ட செய்திகள். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும் திரு மரிய வில்சன் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்களுக்கான உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மை பாரத் அமைப்பின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவசண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்வளத்துறையின் மூலம் தூர்வாரும் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மதுரையில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாமை சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழுவின் மூலம் ஓவிய சிற்பக் கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்க ஓவிய சிற்பக் கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரன்னுக்கும் தெற்கு மண்டல அணி 336 ரன்னும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. வேலூர் சத்துவாச்சேரியில் உள்ள அரசு பழுதூக்கும் பயிற்சி மையத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான பழுதூக்கும் போட்டிகள் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 400 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதி

மன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல் ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் மேலாளர், லைப்ரரியன், டெக்னீசியன், பிளம்பர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 56 வயதுக்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி ரெக்ரூட்மெண்ட் செல், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், புலிவர்ஷப், பாட்னா 8015-07. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/9/2026. மேலும் விவரங்களுக்கு எய்ம்ஸ் பாட்னா .edu.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மத்திய அரசின் கிடங்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள கன்சல்டன்ட் பணியிடங்களுக்கு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு வயது வரம்பில்லை. தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அசிஸ்டன்ட் டைரக்டர் HR, வியர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, NCUI பில்டிங், 4th floor, ஸ்ரீ இன்ஸ்டிடியூஷனல் ஏரியா, நியூ டெல்லி 11001. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/9/2026. மேலும் விவரங்களுக்கு www.drea.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பொதுத்துறையைச் சேர்ந்த யூகோ வங்கியில் 20 காலியிடங்கள் உள்ளன. இதன் விவரம் மேனேஜர் பிரிவில் AI, ML இன்ஜினியர் 10, சைபர் செக்யூரிட்டி 10 என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி BE, BTEC, MCA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது 25 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 18/9/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹850 செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் ₹175 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 18/9/2026. மேலும் விவரங்களுக்கு uco.bank.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை வளர்ச்சி ஆணையத்தில் 30 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் ஜெனரலில் 25, ஆராய்ச்சி பிரிவில் 2, காப்பீட்டு கணிப்பாளர் பிரிவில் 2 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. இதற்கு BE, BTEC படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். எந்த வயதானது 24/9/2026 இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹1000 செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/9/2026. மேலும் விவரங்களுக்கு pfrda.org.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து தெற்கு ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பணிக்கு காலியிடங்கள் 4308 உள்ளன. இதற்கு எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக், மெக்கானிக், பிட்டர், வெல்டர், பெயிண்டர், மெடிக்கல் லேப் டெக்னீசியன் உள்ளிட்ட பிரிவுகளில் 4308 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு +2 ITI முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 15 முதல் 24 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 27/9/2026 இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/9/2026.

2026. மேலும் விவரங்களுக்கு sronline.etrpindia.com என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் மொத்தம் 170 இடங்கள் உள்ளன. இதன் விவரம் விலங்குகள் கால்நடை துறையில் 79, தலைமைச் செயலகத்தில் 11, பொது சுகாதாரத்தில் 13, தொழில் முதலீட்டுக் கழகத்தில் 13, பொது நூலகத்தில் 6 என மொத்தம் 170 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி பிரிவு வாரியாக மாறுபடும். வயது பொது பிரிவினருக்கு 21 முதல் 37 மற்றவர்களுக்கு வயது உச்ச வரம்பு எதுவும் இல்லை. எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும், ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு கட்டணமாக 200 ரூபாய் செலுத்த வேண்டும், பதிவு கட்டணமாக 150 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/10/2026. மேலும் விவரங்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்.

0: நிறைவு பெறுகிறது வேலை காத்திருக்கு.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு அரியலூர் மாவட்டத்தில் சுத்தம்மள்ளி அணை பகுதியில் 28 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸ் பதிவானது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.9 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: எஃப்எம்ல பேசணும்னு ஆசையா? கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா? பல நாட்கள் ட்ரை பண்ணி லைனே கிடைக்கலையா? கவலையை விடுங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
5: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு

0: பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுக்கு இவ்விருதுகள் வழங்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். மேற்படி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் கூடுதல் விவரங்களை பெற www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு சமூக நீதித்துறை மண்ணின் மகள் திட்டம் தொடங்கியுள்ளது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 50% மானியமாக வழங்கப்படுகிறது. அதிகபட்சம் 500,000 ரூபாய் வரை. இதற்கு தேவையான தகுதி வயது வரம்பாக 18 முதல் 55 வயது வரை இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் நிபந்தனைகள், 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்த மண்ணின் மகள் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய அறிவிப்புகள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன். அப்போ அங்கே பேச போகிறப்ப என்ன தலைப்பில் பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் உடனே இலக்கியமும் நகைச்சுவையும் பேசுகிறேன் அப்படின்னேன். ஏங்க இலக்கியத்தில் ஏதுங்க அப்படிலாம் நகைச்சுவை தமிழில் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். என்னங்க நீங்கள் என்னங்க படிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் படித்த வரைக்கும் எங்கள் சிலபஸில் அதெல்லாம் வைக்கல அப்படின்னா. சிலபஸில் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் சாய்ஸில் விட்டுருவீங்க. ரொம்ப ஈஸியான விஷயத்தை கொடுத்துருக்கலாம், ஆழமான விஷயம் வச்சுருப்பாங்க. நகைச்சுவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஒன்று சொன்னேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி சில பாட்டை கேட்குறோம், அந்த பாட்டு கேட்டு கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஒரு 6 மாதம் கேட்குறோம், அப்புறம் மறந்து போயிடும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்ட பல விஷயங்கள் இன்றைக்கு நினைவில் இருக்குது. அப்படியே இன்னும் நல்லா சொன்னால், நகைச்சுவை எப்படி இனிமையாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. நந்திக்கிழமகம்னு ஒரு நூலுங்க. இந்த நந்திக்கிழமகத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டால் அது ஆசிரியர் பேர் இன்றைக்கு வரைக்கும் தெரியல. சங்க இலக்கியத்தில் பல நூல்களுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது. எப்படி?

0: ஒருத்தர் பேர் அணிலாடு முன்றிலர், ஒருத்தர் பேர் கயமனார், ஒருத்தர் பேர் ஓரேர் உழவனார், ஒருத்தர் பேர் செம்புள பெயல் நீரார். உண்மையாக இதெல்லாம் பாட்டு வரியிலேருந்து எடுத்து வச்சதுங்க. அவருடைய பேர் இல்லை. அணிலாடு முன்றிலர்னு கூப்பிட்றதுக்குள்ள அவர் சந்து திரும்பி போயிடுவார் அப்படியே. அது இல்லை பேர். இது எதுக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னா, பேர்களை வைக்காம விட்டாங்க. திருஞான சம்பந்தர் வந்த பிறகு தான் பேர் வைக்கிறார். கீழே எப்படி முத்திரையடி வைக்கிறார், இப்படிக்கு ஞான சம்பந்தன் அப்படிங்கிறார் ஏழாம் நூற்றாண்டில். இந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்தால் நந்திக்கிளம்பகம்னு ஒரு நூல், அதனுடைய ஆசிரியர் காடவராயர்னு ஜெகசிற்பின்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். ஆனால் காடவராயரான்னு நமக்கு தெரியல. அதில் ஒரு நகைச்சுவை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க. எப்படி அப்படின்னா, தலைவன் என்ன பண்ணுறான், தலைவியை விட்டுட்டு பரத்த வீட்டுக்கு போகிறான். இப்படி போயிட்டு வந்தவனை வாசல் நிப்பாட்டுறா யார், தலைவி. நிப்பாட்டிட்டு கேட்குறா, என்ன கேட்குறா, எங்கே போனா அப்படிங்கிறா. அவன் எப்படி சொல்லுவான், ஒரு மாதிரி சிரிச்சிருக்கான். உடனே அவன் கேட்டாலாம், சரி போனேன், அங்கே பாட்டு பாடினியா அப்படின்னு கேட்டிருக்கா. உடனே இவன் ஒரு சந்தோஷத்தில் பாட்டு கேட்டுப்பா போட்டிருக்குன்ட்டு, ஆமாம் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கான். நினச்சேன் அப்படின்னு அவன் சொன்னான். என்ன நினச்சேன்னு கேட்டான். ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது, எங்கள் அம்மா சொன்னால் காட்டில் பேய் அழுகுதுன்னு சொன்னான். பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க, இல்லை இல்லை நரி ஊழையிடுதுன்னு சொன்னாங்க. என் தோழி சொன்னா, இல்லை இது வந்து நாயாத்தா இருக்குன்னு சொன்னான். நான் சொன்னேன், அது நீயாத்தா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா. இன்னும் அவன் ஜென்மத்துக்கு பாடுவானா யோசிச்சு பாருங்க. ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும், காட்டிலும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாயென்றால் நீ என்றேன் நான். பாட்டு எப்படி முடியுது பாருங்க. இப்போ என்ன தெரியுங்களா, கணவன் மீது இருக்கிற கோபம் இல்லைங்க, அவன் செயல் மீது கொண்டு எரிச்சல்ல, அவனை அந்த போடு போடுறான். அதுக்கு மேலே அவன் வாயை திறந்து பாடுவானா. அதில் ஒரு இன்னும் அழகான வார்த்தை நினைங்களா, ஈட்டு புகழ் நந்தி பாடனி எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட. எங்கையர்னா என்ன தெரியுங்களா, என் தங்கச்சி வீடு. உன் குழந்தையார் வீட்டுக்கு நீ போயிருந்தில்ல, அங்கே உட்காந்து நீ பாடின பார்த்தியா அந்த பாட்டு. பேய் அழுவது போல, நரி ஊழையிடுவது போல, நாய் குறைப்பதை போல இருந்தது அப்படின்னு சொன்னால் அவன் மனதுக்குள்ளே எவ்வளோ வேகமும் கோபம் இருந்திருக்கணும். நினச்சி பாருங்க, இப்படி ஒரு பாட்டை நீங்கள் எந்த இலக்கியத்தில் வந்து எடுத்து சொல்லுவீங்க. இவையெல்லாம் பாடமாக இருந்ததுங்க. என்னென்னா, இதை உயர்கல்வியில் கற்கணும். நம்ம பாடமில்லாத படிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். இந்த புத்தகத்தை படிக்காதுன்னு போட்டுருட்டோம், எப்படியாவது அதை படித்தே விடுவோம். இவையெல்லாம் படிக்க சொல்லி நம்ம சொன்னாங்க. அப்போ நல்ல விஷயங்களை படிக்கிற போது இலக்கியங்கள் இருக்கக்கூடிய நகைச்சுவைகள், நயங்கள் இதெல்லாம் படித்து பார்த்தா எப்போது படித்தாலும் இன்புறலாம். இப்போ நான் சொன்ன பாட்டு என்னைக்கு எழுதுனது தெரியுங்களா, 7ஆம் நூற்றாண்டு. இன்றைக்கு 1400 வருஷத்துக்கு முந்தைய பழைய பாட்டு, புத்தம் புதுசாக இருக்குது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

இனி நேர்களின் இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சியில் முதலாவதாக நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரையினை கேட்கலாம். இன்றிரவு 8:00 இல்லம் தென்றல், இன்று சினிமா சினிமாவாக. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இன்றிரவு 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவுக்காக இன்று இரவு 10:00 சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை.

ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
2: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி கேலோ இந்தியா சம்வாத் பிஎம் கி பாத் பிஎம் கே சாத் நிகழ்ச்சி திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரு பாரத பிரதமர்

0: நரேந்திர மோடி காணொலியில் உரையாய் ஒளிபரப்பப்பட்டது. இதில் இளைஞர்களிடையே விளையாட்டின் பயன்கள் மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து பிரதமர் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் விளையாட்டு சூழல், இளைஞர்களுக்கான விளையாட்டு வாய்ப்புகள், 2036 ஒலிம்பிற்கான திறமையானவர்களை அடையாளம் காணுதல், இளைஞர் தலைமைத்துவம், உடற்தகுதி, தன்னார்வ பணி மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 இலக்கை அடைவதில் விளையாட்டின் பங்கு மற்றும் போதைப் பழக்கத்திலிருந்து மீளுவதற்கு விளையாட்டுத் துறையை தேர்ந்தெடுப்பது குறித்து கருத்தரங்கும் கலந்துரையாடலும் நடைபெற்றது. இளைஞர் சம்வாத் நிகழ்ச்சியில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துதல், பயிற்சி ஆதரவு, அனைவரையும் உள்ளடக்க விளையாட்டு வாய்ப்புகள், விளையாட்டு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் தேச கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளும் பகிர்ந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணச்சநூர் அருகே குக்கிராமத்தில் இருந்து அரசு பள்ளியில் பயின்று கேலோ இந்தியாவில் கபடி போட்டியில் வெற்றி பெற்றது பெருமையாக உள்ளது என்றும், பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக பேசியது தனக்கு உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும் இதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் கடந்த செப்டம்பர் 1 பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் திருச்சி முக்கம்பு மேலணை வந்தடைந்தது. அங்கு வினாடிக்கு 7000 கனஅடி நீர் எவ்வித தடையுமின்றி காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. காவிரி தாயை வரவேற்கும் விதமாக விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரவேற்றனர். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் 2026 மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயாள் விளையாட்டு வீரர்களை வெற்றி பெற வாழ்த்தி போட்டியினை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 100 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் அமைப்பின் சார்பில் வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் முதல் கட்டமாக ஆன்லைன் வினாடி வினா போட்டி நடைபெறுகிறது. இது குறித்து மை பாரத் யுவகேந்திரன் மாவட்ட இளைஞர் அலுவலர் கீர்த்தனா செய்தியாளர் சந்தித்து பேசும் பொழுது, வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் 2027 கலந்துரையாடல் வரும் ஜனவரி 12 டெல்லியில் நடைபெற உள்ளது. அதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார். முன்னதாக அந்நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஆன்லைன் வினாடி வினா போட்டி நடத்த உள்ளோம். அதில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும், வினாடி வினாவிற்கு பின்பு கட்டுரை போட்டி நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் 17 முதல் 30 வரை மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து இப்போட்டியில் பங்கேற்கலாம். வினாடி வினா போட்டியில் சிறப்பிடம் பெறும் இளைஞர்கள் அடுத்த கட்டங்களில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பும் பெறுவார்கள் என்றும், மேலும் இத்திட்டத்தின் மூலம் கட்டுரை எழுதுதல், ஓவியம் வரைதல், நாட்டுப்புற நடனம் மற்றும் நாட்டுப்புற பாடல், பேச்சு போட்டி மற்றும் கவிதை எழுதுதல், இளைஞர்கள் தங்களின் பொது அறிவு, தலைமைத்துவ பண்பு, மொழித்திறன், படைப்பாற்றல் மற்றும் மேடை பேச்சு திறன்கள் வளர்த்து கொள்ள முடியும். எனவே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், மன்ற பிரதிநிதிகள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் இந்த தேசிய அளவிலான வாய்ப்பை பயன்படுத்தி மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கு பெறுமாறு மாவட்ட இளையோர் அலுவலர் கீர்த்தனா கேட்டுக்கொண்டார். மத்திய அரசால் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், சீர்மரபினர், மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் உயர்கல்வி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-2027 தேசிய கல்வி உதவித்தொகை இணையத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சிறந்த செயல்பாடு கல்வி நிறுவனம் பள்ளிகளில் நடப்பாண்டில் 9 முதல் 12 வரை பயிலும் தமிழகத்தை சேர்ந்த தகுதியான மாணவ மாணவியர்கள் கல்வியாண்டு கல்வி உதவித்தொகை புதுப்பித்தல் திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9-10 பயில்வோர்களுக்கு 75,000, 11-12 பயில்வோருக்கு 125,000 வரை உதவித்தொகை மத்திய அரசால் வழங்கப்படும். மேலும் தகுதியான மாணவ மாணவியர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயனடையுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இ கதிரவன்.

0: சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தற்போது சாதாரண மக்களும் விமானங்களை பயன்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2035 நாட்டின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் 3,000 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள பாரத் புதுப்பிக்கத்தக்க உச்சி மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் உள்ள 7,100 மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து 5.2 GW மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாலயா பகுதியில் உள்ள மாநிலங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்த இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் 1,000 தேர்தல் விழிப்புணர்வு குழும இளைஞர்களுடன் திரு ஞானேஷ்குமார் கலந்துரையாடவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புதுதில்லியில் இன்று சர்வதேச சமூக சேவகர் பிரின்ஸ் ரஹீம் ஆகா கானுடன் ஆலோசனை நடத்தினர். திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளும் சமூக சேவை குறித்து அவருடன் விவாதித்ததாக கூறியுள்ளார். கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் சுகாதாரம், வேளாண், ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில்

0: சமூக சேவை செய்வது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்துவது குறித்த மனு மீது விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மல்யா பாக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சில சமூக ஊடகங்களில் 13 வயதிலிருந்தே இணைய அனுமதி அளிக்கப்படுவது இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆபாச வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒடிசாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மயூர்பஞ்ச், பாலேஸ்வர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கட்டாக், கேந்திரபாடா உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாநில நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பீகாரில் தொடர் கனமழை காரணமாக பட்னா, வைஷாலி உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 700க்கும் மேற்பட்ட கிராம சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பீகார் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோசி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல்டாராவில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் போட்டி நடத்தப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட மை பாரத் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: வளர்ந்த பாரதத்திற்கான இளைஞர்களுடைய பங்களிப்பு குறித்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் 2027 ஜனவரி 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதனை ஒட்டி இந்த வருடத்திற்கான நிகழ்ச்சி என்பது நம்மளுடைய மை பாரத் இணையதளம் மூலமாக இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு 4 கட்ட நிகழ்வாகும். அதில் முதல் கட்டம் வந்து ஒரு வினாடி வினா போட்டி ஆன்லைனில் நடக்குது. சென்ற மாதம் 17ஆம் தேதி ஆரம்பித்து இந்த மாதம் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. அவங்கவுங்க மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இருந்தே அட்டன் பண்ணலாம். இந்த ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு கட்டுரை போட்டியே அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது.
0: சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வரவுள்ளார். புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் வரவுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியா பிரச்சினை, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. சீன அதிபரின் இந்திய பயணத்திற்கு முன்னோடியாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் பீஜிங்கில் ஆலோசனை மேற்கொண்டார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குவிங்டோ துறைமுகத்திற்கு அருகே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஹெச் எஸ் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊசி யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சன்ஸ்கார் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 7:25.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர்

0: சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
0: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
0: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
0: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: நேர்லே தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:29. நேயர்கள் இனி கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேயர்களே.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: கைலக்கா, கைலக்கா
5: வா முத்தழகு. என்ன, எங்கயோ வெளியில கிளம்பி இருக்கிற மாதிரில இருக்கு?
4: ஆமாங்கா, என் மக மாலதி வந்ததும் இந்த சாவி அவகிட்ட கொடுத்துருங்க.
5: எங்க போறான்னு சொல்றாளா பாரு, சரியான அமுக்கினி. நாமளா கேட்டா தப்பாயிடுமே.
4: அச்சுச்சோ, நான் ஒருத்தி பையன் எடுக்க மறந்துட்டேன். அக்கா ஒரு நிமிஷம் அந்த சாவியை கொடுங்க. அக்கா உங்களைத்தான், என்ன அப்படியே மரம் மாதிரி நிக்கிறீங்க?
5: என்ன புள்ள கேட்ட?
4: சரியா போச்சு, சாவியை கொடுங்கக்கா, பையன் மறந்துட்டேன்.
5: ஓ அப்படியா, இந்த புள்ள.
4: நீங்க யோசிச்சுட்டு நிக்கிறத பார்த்தா நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் இல்லையே, நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன்? பேசாம நாமளே கேட்டுட்டா என்ன?
4: அக்கா மறுபடியும் என்ன யோசனை? நானே சொல்றேன், நான் நாத்துகளை வாங்க போறேன்.
5: என்னது, நாத்து வாங்க போறியா? என்னமோ காத்து வாங்க போற மாதிரில சொல்ற.
4: ஆமாங்கா, பக்கத்து தெருவுல ஒருத்தர் நாத்து உற்பத்தி பண்ணி தராரு. அவர்கிட்ட போய் எனக்கு தேவையான காய்கறி நாத்துகளை வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன்.
5: ஏன் முத்தழகு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நானும் கூட வந்து எனக்கு தேவையானதையும் சேர்த்து வாங்கிக்குவேன்ல.
4: மறந்துட்டேங்க்கா. சரி சரி, அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. சரி வாங்க கிளம்புவோம்.
5: சரி சரி முத்தழகு, இந்த சாவிய பொடி மறக்காம போய் பைய எடுத்துட்டு வா, நானும் அதுக்குள்ள ரெடியாயி நிக்கிறேன்.
4: அக்கா இந்த நர்சரி தான்க்கா, இங்கதான் நாம நாத்துக்களை வாங்க போறோம்.
5: ஆமா முத்தழகு, இவர் யாரு?
4: இவர் தான் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன். நாத்து உற்பத்தி தொழில் பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என்னுடைய சொந்த நிலம் எல்லாம் வந்து பரந்தூர் பக்கத்துலேயும் இருக்குது, இன்னொன்று வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பேரணமல்லூர்ன்ற ஏரியாவில் இருக்குது. அதில் மாந்தோப்பும் நர்சரியும் வச்சுருக்குறோம். பரந்தூரில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ட்ரே பாட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி, அதனால் லேண்ட் நர்சரி யூஸ் பண்ணி அவங்களுக்கு நாற்றுங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
2: திருவண்ணாமலையிலையும் நாற்று உற்பத்தி பண்ணி தரீங்களா?
6: நாற்று உற்பத்தி பண்ணிடுவாங்க, ஆனால் தட்டில் அது ட்ரே ப்ரோ ட்ரெயின் சொல்லுவாங்களா, அந்த தட்டு நாற்று யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது பல விவசாயிகளுக்கு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பல இடத்துக்கு, அதனால அவங்க ஈஸியாக ட்ரெயில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அது காஸ்ட் அதிகன்றதுனால அந்த லேண்டில் இருக்கிற நாற்றை பிடிங்கி எடுத்துன்னு போயிட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே வந்து லேண்ட் நர்சரி இங்கே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இந்த சீசனுக்கு மட்டும்தான் அது போடுவோம், வேறு எதுவுமே அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து சீசனபிள் டைம்ஸ், அங்கே வந்து ஃபுல்லி ப்ரொடக்ஷன் லைன்றதுனால எப்பவுமே இருக்கும் ஃபுல்லாக நாற்று. அது வந்து ஒரு 50 சென்டில் பண்ணியிருக்கோம்.
2: இங்கே பண்ணியிருக்கிறதுங்க?
6: இங்கே பண்ணியிருக்கிறது வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும். அவ்வளோவே போதும்.
2: போகிறோம்.
6: ஆமாம், தூவி விடுற மாதிரி டைப் தானே அது, அதனால இடம் பற்றாக்குறை இருக்காது. கிட்டத்தட்ட அதுலேயே வந்து 5000 சீட்ஸ் போடலாம். ஸோ 5000 நாற்றுன்றது வந்து ரொம்ப அதிகம்தான். ஏன்னா ஒரு சில ஏக்கருக்குன்னு அப்படி போடும்போது 1000 நாற்று தான் தேவைப்படும். ஒரு சிலர் அங்கே யாரும் ஏக்கர் கணக்கில் வச்சுக்கல, எல்லாமே வந்து 25 சென்ட்டு 10 சென்ட்டு பிரித்து பிரித்து தான் போடுவாங்க அவங்க அதில். அதனால் அவங்களுக்கு வந்து 200 செடி 300 செடி இல்லை 500 செடி இப்படி தான் வந்து கேட்பாங்க அதெல்லாம்.
2: இப்போ இந்த மாதிரி நாற்றுகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறீங்களே?
6: ஆமாம்.
2: அவங்க தேவையின் அடிப்படையில் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்களா, அல்லது நீங்கள் பாட்டி இஷ்டம் போகிறா உங்களுக்கு தேவையானது இருக்கும் விற்றுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் பாட்டி?
6: இல்லை, மோஸ்ட்லி சீசன் டைமில் யாருடைய ஆர்டர்ஸும் தேவைப்படாது, அவங்களுக்கே தெரியும் அது.

0: கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டதுனால நம்மளுக்கே அது தெரியும். அது அவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபோன் கால் பண்ணி சொல்லிடுவாங்க, எனக்கு 2000 நாற்று வேணும், 4000 நாற்று வேணும்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறது வந்து தென்னை நாரில் பண்ணுறதுனால அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், இது வரைக்கும் ப்ரோ ட்ரேயில் பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரே வந்து ஒரு வாரம் கழிச்சே தான் நடுவாங்க ஒரு சிலர். இப்போ இந்த ஃபீல்டில் லேண்டில் காஞ்சிபுரத்தில் ஃபீல்டில் பண்ணுற நாற்று வந்து இன்றைக்கி எடுத்துன்னு போனால் இன்றைக்கே நட்டுடுவாங்க, ஏன்னா அது தாங்காது, அந்த வேர் தாங்காது. ஸோ அவங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்போம், ஃபுல்லாக எப்படி நாற்று நடணும், எப்போ எவ்வளோ நேரத்தில் நடணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிவிடும். ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டும் என்ன இருக்கோ அதை வந்து சொல்லி கொடுத்துருவோம், கிளியராக சொல்லி கொடுத்துருவோம்.
1: முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க, அப்புறம் தைப்பட்டம், இது ரெண்டுமே காய்கறி சாகுபடிக்கு உகந்த பட்டங்கள்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம்,
1: அந்த மாதிரி உகந்த பட்டங்கள் பார்த்து தான் நீங்கள் நர்சரியில் இந்த மாதிரி நாற்றுகள்லாம் தயார் பண்ணுவீங்களா?
0: இல்லை, ஒரு சில இது இப்போ தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய்க்கெல்லாம் பட்டம்ன்றதுலாம் ஒன்றும் தேவையில்லை. இது பட்டம்ன்ற தேவைப்படுறதுலாம் வந்து இந்த புடலங்காய், பீர்க்கங்காய், இப்போ குளிர்ச்சியான சீசனில் தான் அதெல்லாம் வரும், முள்ளங்கி, அவரைக்காய், இதெல்லாம் பட்டம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஒரு சில காய்கறிகளுக்கெல்லாம் தேவையே கிடையாது, அந்த தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், இதெல்லாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம், காலிஃப்ளவர், கேபேஜுக்கெல்லாம் பட்டம் கரெக்டாக இருக்கும், அந்த குளிர்ச்சி இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக வந்து வரும், நூக்கல், இதெல்லாம் சீசன். அதே மாதிரி தமிழ்நாடு சீசன் வேறு, கர்நாடகா சீசன் வேறு, அதனால் இந்த பட்டத்துக்கு தான் நம்ம காய்கறி வரணும் அப்படின்றது இல்லை. இப்போ நூக்கல்லாம் எடுத்திங்கன்னா கர்நாடகா சீசன் சில்லுன்னு இருக்கும், அங்கேருந்து இங்கே வருது, அந்த டைமில் அவங்களுக்கு விளையாது, ரொம்ப பனி இருக்கிறதுனால இங்கேருந்து அங்கே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உற்பத்தி பண்ணுறதுல வந்து முக்கியமாக இது வந்து தென்னை நார் கழிவு தான். அந்த தென்னை நார் கழிவை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுற விதம்தான் வந்து 3 மாதம் முன்னாடி எடுத்துக்கோம், எந்த நாற்று ப்ரிப்பேர் பண்ணால்
1: சீக்கிரம் அது மக்காது இல்லை?
0: ஆ, சீக்கிரம் மக்காது, மக்கிறதுக்கு அந்த டைம் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும். சூடான எந்த ஒரு உடனே வந்த தென்னை நார் கழிவில் போட்டோம்னா எதுவுமே முளைக்காது சரியாக, அதனால் அதை வந்து ஹீப் மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். 3 மந்த்ஸ் பிஃபோரே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சில சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரட்டஸ் காஜுன்னு சொல்லிட்டு ஒரு
1: காலான்
0: ஒரு காளான் இருக்கும், அந்த காளான் போட்டு மக்க வைக்கிறதுக்கு இது பண்ணுவோம், டைம் எடுத்துக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கும், 4 மாதம் ஆகணும், பெரட்டணும், அதெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் நிறைய இருக்கிறதுனால அது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு ஆர்கானிக்காக வேணும், அந்த இது நீங்கள் வந்து டிஏபி போடாதீங்கன்னுவாங்க. நாங்கள் வந்து மக்னை எரு, டிஏபி இதெல்லாம் போட்டுட்டு அந்த இது ஹீப்பை வந்து ஒரு 3 மாதத்தில் இது பண்ணிவிடுவோம். ஃப்ளோரட்டஸ் காஜு போடும்போது எங்களுக்கு 4 மாதம் ஆகும், அதில் வந்து அசோஸ்பேரலும் பாஸ்போபாக்டீரியா அப்பப்போ தெளித்து பெரட்டி உருட்டுட்டு அதை டம்ப் பண்ணி அப்படியே வச்சுடுவோம். அதுவும் நல்லா க்ரோத் இருக்கும், அதில் வீரழிகள் நோய் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஏன்னா ஆர்கானிக்காக எனக்கு பண்ணணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒண்டியே அந்த இதை ப்ராசஸ் பண்ணி அந்த டைம் எடுக்கிறதுனால எங்களுக்கும் அந்த நாற்றுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக தான் விற்போம். நார்மலாக ஒரு பைசா வந்து 80 காசு வைக்கிறதா வந்து 1 ரூபான்னு
1: ஒரு நாற்று,
0: ஒரு நாற்றை. ஸோ அதனால் காம்பன்சேட் ஆகிடும். இது வந்து சீக்கிரமாக, ஏன்னா நான் ஒரு சில விவசாயிங்க ஃபுல்லி வந்து கெமிக்கல் மெத்தடில் தான் பண்ணணும்னு, அவங்க ஸ்ப்ரேயிங் அதெல்லாம் அப்போ இருக்கிறச்சே நாங்கள் வந்து அந்த நாற்று தனியாக வச்சுருப்போம், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண நாற்று அதை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கெமிக்கல் தானே யூஸ் பண்ண போகிறீங்க, மருந்து தெளிக்கிறதுலாம். ஒரு சில பியூர் ஆர்கானிக்ன்றும்போது நாங்கள் ஆர்கானிக் நாற்றாவே கொடுக்கோம், அதுக்கு உண்டான சொல்யூஷனும் நாங்கள் சொல்லிவிடுவோம், இது மாதிரி ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணணும் அதெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாமே வந்து ரெகுலராக சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு கிளியராக.
1: இப்போ உங்களுடைய பரந்தூர் நர்சரியில் என்ன நாற்றுகள்லாம் இருக்குது?
0: இப்போ எல்லாமே தீர்ந்து போச்சு.
1: தீர்ந்து போச்சு, என்ன இருந்துச்சு, என்ன தீர்ந்து போச்சு?
0: கத்திரிக்காய் இருந்துச்சு, மிளகாய் இருந்துச்சு, தக்காளி போடலை இந்த சைடு, அந்த சைடு தக்காளி யாருமே வேலை வந்து இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சடனாக இன்னைய டேட்டில் ரேட் எங்கேயோ போயிடுச்சு, அன்னைய டேட்டில் இல்லை, அன்னைய டேட்டில் மிளகாவும் கத்திரிக்காவும் நல்ல ரேட் இருந்தது, அதை ஒண்டி போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீடு கிட்டே போட்டிருப்போம் ஒன்றொன்றும். அது எல்லா நாத்தையுமே சுற்றி போயிடுச்சு, அது அது ஆடி மாத பட்டத்துலேயே போயிடுச்சு,
1: இந்த ஆடி பட்டத்தில் போயிடுச்சு
0: போயிடுச்சு.
1: இப்போ வந்து இப்போ நர்சரியில் அந்த நாற்றுகள் உற்பத்தி பண்ணால் நம்ம விற்பனை பண்ணிடலாம்,
0: பண்ணலாம், ஆனால் இப்போ வந்து செட் ஆகாது. புரட்டாசியில் பட்டம் தான், புரட்டாசி பட்டம் தனியாக இருக்குது, ஆனால் அது வந்து கொடி வகைகள்லாம் நல்லாயிருக்கும்.
1: நீங்கள் சொன்ன குளிர் காய்கறிகள்
0: இப்போ வந்து ஆடி பட்டத்தில் போட்டோம்னா இப்போ வந்து ஒரு புரட்டாசி மாதத்தில் ஒரு அனல் வெப்பம் இருக்கும், பொண்ணுருக்கும்னு சொல்லுவாங்க, அது அந்த ஒரு பழமொழி இருந்தாலும் வெயில் நல்லா சூடாக காய், அதனால் அப்போ அந்த குட்டி நாற்றை வந்து எங்களால் டெவலப் பண்ண முடியாது. ஆடி பட்டத்தில் போட்டால் ஆணியில் வந்துட்டு புரட்டாசி கொண்டவருக்கு பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் தேவைப்படும் செடிங்களுக்கு, அப்போ அது நல்லா வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் இப்போ நான் போட்டுட்டு புரட்டாசியில் போட்டால் அது எலும்பாது, செடி வளராது, அப்படியே நின்றுடும், அதனால் நாங்கள் அதை போட மாட்டோம் மோஸ்ட்லி.
1: இந்த நாற்றுனுடைய வயசு எவ்வளவு நாள் இருக்கணுங்க விவசாயிக்கு கொடுக்கறதுக்கு?
0: மோஸ்ட்லி 45 டேஸ்,
1: 1.5 மாதம்.
0: 1.5 மாதம் தான் நல்லாயிருக்கும், சில பேர் 30 டேஸ்லேயே பண்ணிவிடும், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிடுவோம் அவ்வளோ.
1: அதெல்லாம்

0: ரேட்டுங்க
1: டெவலப்மெண்ட். ஒரு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 காசு, 60 காசு, 40 காசு இப்படி அவங்க
0: ப்ரோ ட்ரே சொல்கிறீங்க.
1: ப்ரோ ட்ரேயில் அவ்வளோதான். சீட்ஸ்ன்னு இருக்கும்போது 1/2 கிலோ 1/2 கிலோ அப்படின்ட்டு வாங்குவோம். அந்த சீட்ஸ்ன்னு இருக்கும்போது 10 நாற்று அப்படியே இது பண்ணிவிடுவோம். ஒரு ஒரு நாற்று வந்து 20 காசுன்னு கொடுத்துடணும்.
0: அது வந்து நீங்கள் தரையில் போட்டு
1: தரையில் போட்டது வந்து 20 காசு.
0: 20 காசு தான்.
1: 20 காசு தான்.
0: அதுனா 80 காசு.
1: ஆ அது 80 காசு. அது வேலை அதிகம். அந்த ட்ரே நாற்று சஸ்டெயின் நிற்கும். அந்த ரூட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ட்ரீட் பண்ணியிருப்போம் நாங்கள் எல்லாமே. அதனால் வயலில் அது வச்சோம்னா ஒரு செடி வச்சா கூட அது நிச்சயமாக வளரும். இதில் வந்து 20% எப்படியும் போயிடும் லேண்டில். இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சொல்லுவோம் 2 மணி நேரத்துக்குள்ளே 3 மணி நேரத்துக்குள்ளே நட்டுணும். ஆசிசஸ் பயிரெல்லாம் தெளித்து அதனுடைய கரைச்சலில்
0: வேற நினச்சி
1: ட்ரைகோடர்மாரி இந்த மருந்தும் கொடுத்துருவோம் நாங்கள். அதில் வேற நினச்சி போடுவோம் நாங்கள். அவனால் செய்ய மாட்டாங்க சில பேர். அது நம்ம அவங்க என்ன சொல்கிறாப்பான்னு சொல்லிட்டு விடுவாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டில் அவங்க போயிடுவாங்க. ஆனாலும் எங்கிட்ட தான் திரும்பி வந்து வாங்குவாங்க. ஏன்னா அது ரேஷியோ இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு 100 நாற்று எடுத்துன்னு போனாலும் 10 நாற்று தான் போவோம். அவங்களுக்கு 90 நாற்று நல்லாவே இருக்கும். ஏன்னா நாங்களே எப்படியும் இந்த லேண்டில் இருக்கிறதுக்கு ட்ரீட் பண்ணிவிடுவோம். எல்லாமே கிளியராக ட்ரீட் பண்ணி தான் வைப்போம் நாங்கள். அதை
0: ப்ரோ ட்ரேயாக இருந்தாலும் சரி, நீங்கள் லேண்டில் வச்சு நான் வளர்த்தாலும் சரி, அது வயசு வந்து 45 நாள்.
1: 45 நாள் அதுதான் நல்லாயிருக்கும். 60 நாள்லாம் போயிடுச்சுன்னா முத்திரும். கத்திரிக்காய் வேணால் 60 நாள் கூட வெயிட் பண்ணி கூட நடலாம். அது தப்பு இல்லை. கத்திரிக்காய் மிளகாய் ஆனால் தக்காளி வந்து செட் ஆகாது. தக்காளி குறிப்பிட்ட அந்த ஏஜ் கரெக்டாக இருந்ததுன்னா வளர்ச்சி இருக்கும். அது நாற்று டேட் ஆகிடுச்சுன்னா தக்காளி மட்டும் சரியாகாது அது ஃபுல்லாகவே.
0: இப்போ ப்ரோ ட்ரேயோடு கொடுத்துட்றீங்க, இந்த ட்ரே திருப்பி உனக்கு கொடுப்பாங்களா?
1: இல்லை அந்த ட்ரேயோட ரேட்டு தான் போட்டுவிடும்.
0: அப்படியே சேர்த்து தான் கொடுத்துறீங்க?
1: சேர்த்து தான் கொடுத்துருவோம். இப்போ வர ட்ரே வந்து ரொம்ப பெரிய விலை கிடையாது. 9 ரூபா தான் ட்ரேவே. அது ஈஸி யூஸ் அண்ட் த்ரோ தான். அழை மடக்கிடலாம். பெருசாக இருக்குது. அது அப்படியே சுருட்டிக்கலாம். சுருட்டி ஒரு கயிறு கட்டு கடிச்சோம்னா ஒரு இடத்துல வந்து 10 ட்ரே ஸ்டாக்காக எடுக்கிற இடத்துல வந்து 25 சுருட்டி வச்சிடலாம்
0: வச்சுக்கலாம்.
1: அந்த மாதிரி தான் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹாட் ட்ரே கிடையாது. அது வந்து அவங்க யூஸ் பண்ணால் 1 மாதத்தில் அதுவே மக்கி போயிடும். யூஸ் ரீயூஸே பண்ண முடியாது. அது
0: மக்கிறதா தான் அது?
1: ஆமாம், மக்கிடும். அது மாதிரி உடஞ்சிரும். அந்த அதனுடைய
0: பிளாஸ்டிக்
1: தான் அது. அந்த நுட்பம் வந்து உடஞ்சிரும். அப்படி மடக்கினா இப் ஆரம்பத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒரு 60 நாள் 70 நாள் ஆயிடுச்சுனா போட்டுன்னு
0: உடஞ்சிடும்.
1: அதே உடஞ்சிடும். அதுமே பிரிஸ்டல் டைப் வந்து இதாகிடும். அது ப்ராப்பர்ட்டி அப்படி. அவங்களே சொல்லுவாங்க இது 3 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தேன் சார் ட்ரேன்னு. பட் எங்களுக்கு அது போயிடும் அது. ஸோ ட்ரே வாங்குறது பாண்டிச்சேரியிலேருந்து தான் வாங்குகிறோம். அது ட்ரே அவங்க சீப்பாக தான் இருக்கும்.
0: இப்போ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த நர்சரியில் என்னென்ன நாற்றுகள்லாம் வச்சுருக்கிறீங்க?
1: இப்போத்திக்கு வந்து ரோஸ் நாற்று வச்சுருக்கோம்.
0: ரோஸு
1: பெங்களூர் ரோஸு. அந்த இப்போ சீசன் வர்றதுனால அது வச்சுருக்கோம். ஒரு 2000 நாற்று வச்சுருக்கோம். மிச்சப்படி ரெகுலராக வந்து தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் சீசன் டைமில் அப்படியே போயிட்டே இருக்கும்.
0: எப்போ இருக்கும் அது?
1: எப்பவுமே இருக்கும். ஏதாவது ஒரு பிரேக், மழை ஹெவியாக வந்ததுன்னா பிரேக் இருக்கும். பாழாக பொறுத்தும் உண்டு
0: போய்டும்.
1: ஆமாம், ஷேட் நெட் தானே போட்டிருக்கோம். நல்ல வடிகால் இருக்குது. வடிகால் இருந்தாலும் ஹெவியாக மழை பெய்யும் போதெல்லாம் நிறைய எங்களது இதாகிடும். மூடி வைக்கலைனாலும் பாழாயிடும், இல்லை மண் அரிச்சியும் பாழாயிடும். அது இருக்குது. ஒரு 20% போயிடும்.
0: ப்ரோட்டீன்லாம் ஒரு குழிக்கு ஒரு நாத்தம் போடுவீங்களா?
1: ஒரு குழி. ஆமாம், ஒரு ப்ரோட்டீனில் 98 குழி இருக்கும். அந்த 98 குழியில் 98 சீட்ஸ் போட்டு அது ஒர்க்கர்ஸ் அங்கே இருக்காங்க. 3 பேரும் அவங்க பார்த்துப்பாங்க அதெல்லாமே ரெகுலராக. வாழை மரம்னா அதுக்கு பெரிய சைஸ் 45 தான் இருக்கும்.
0: யாரும்
1: வைப்பாங்க. ஆமாம், அந்த திசு வாழை வந்து நாங்கள் திருச்சி யூனிவர்சிட்டி இருக்கல வாழை ஆராய்ச்சி
0: தேசிய வாழை ஆராய்ச்சி
1: தேசிய. ஆமாம், அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடும். அவங்க கொடுப்பாங்க ஒரு 100, 500, 1000 டங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. அதை இப்போ புதுசாக பண்ணியிருக்கிறது வந்து ஜெயங்கொண்டத்தில் பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து மஞ்சள் பண்ணு.
0: மஞ்சள்,
1: மஞ்சள் கருமஞ்சள் மெடிசினல் வேல்யூ உள்ள கருமஞ்சள் நாற்று.
0: அது ஏன் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் பண்ணுறீங்க?
1: இல்லை, ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார், அதனால் அவரோட அப்படியே லிங்க் யூஸ் பண்ணிக்கிறோம்.
0: சாதாரணமாக ஈரோடு அந்த பக்கம் தான்.
1: இல்லை, அவருக்கு அந்த லேண்டு அதெல்லாம் இருக்குது. அவருக்கும் கொஞ்சம் ஒயிட் கான்டாக்ட்ஸ் இருக்குது. பட் அவருக்கு அவ்வளோ இந்த அது இல்லாததுனால நான் கொஞ்சம் இன்வால்வ். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து படித்தோம் திருச்சியில்.
0: அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி?
1: ஆமாம், ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்தே ஒன்றா தான் படித்தோம். 2010-18 மட்டும் ஒரே இது. ஸோ அந்த வேவ் லென்த்து கரெக்டாக இருக்கிறதுனால சரி அவர் இன்புட் கொடுக்குறியாரு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்டார்டட் 3 மந்த்ஸ் பேக் தான் அது. அது வந்து பியூர்லி வந்து நோ சேல்ஸ் எங்கேயும் கிடையாது. ஃபுல்லி கர்நாடகாவுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு.
0: அப்படிங்களா?
1: ஆமாம்,
0: நம்ம பக்கம் விற்பனையே கிடையாது.
1: கர்நாடகா ஆசிரமத்தில் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதனால தான் இன்னும் நாங்கள் எதையும் விற்பனை பண்ணக்கூடாது.
0: பைபேக் மாதிரி ஆயிடுச்சு.
1: ஆமாம், டோட்டல் பைபேக் ப்ரொடக்ஷன். இங்கே இந்த யூனிட்டு கர்நாடகத்தில் வந்து சிக்கபல்லூருன்ற ஒரு யூனிட்லையும் இதை வந்து பண்ணுறோம். அவங்களுக்கு அங்கே பண்ணி தரோம். இங்கே அட்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இங்கே.
0: இது தவிர விவசாயமும் இருக்கு.

0: உங்களுக்கு
1: விவசாயம் இல்லை, என்னுடைய இடத்துல மாந்தோப்பு இருக்கு, ஒரு 4 ஏக்கர் இருக்கு.
0: அதுவுமே விவசாயம் தான், தோட்டக்கலை.
1: முடிஞ்சிச்சு அது 2012 ஆரம்பிச்சது. அது தென்னந்தோப்பு இருந்தது ஒரு டிராஃப்ட், 2015 டிராஃப்ட், 14-15 டிராஃப்டில் எல்லாமே போயிடுச்சு. மாமரம் ஒன்று தான் சஸ்டெயின் ஆச்சு. அப்போ எல்லாமே அது வயசு வந்து 3 வறட்சி வறட்சி ஹெவி மழை 2015 அந்த பீரியடில். அது வந்து தென்னை மரம் அப்போ தான் நட்டு ஒரு 3-2 வயசு தான் ஆகுது அது. ஆனால் மாமரம் அப்போ வாங்கினதே 2 வயசு மரம். ஸோ அது ஃபீல் நடணும் ஒரு 4-5 வயசு இருந்ததுனால அது எல்லாமே சஸ்டெயின் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 மரத்தில் 50 மரம் தான் போயிடுச்சு. இப்போ அந்த 100 மரம் மேலே இருக்குது. அது கொஞ்சம் ஈல்டு நல்லா தான் கொடுக்கறது. அது மிச்சப்படி வேக்கண்ட் லேண்டாக தான் வச்சுருக்கேன் நான். பக்கத்தில் இருக்கவங்க ஒரு துண்டு போட்டுக்கிட்டோமே வேர்க்கெல்லாம் போட்டுக்கோங்க, லோக்கல் விவசாயி அதை அலோவ் பண்ணிடுறது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் கோசம் நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டேன், 1.5 ஏக்கர் ஃப்ரீயாக வச்சுட்டேன்ட்டேன். 7 ஏக்கர் இருக்குது, அதில் 3 ஏக்கர் ஃபுல்லி ஆக்குப்பைட், 4 ஏக்கர் ஃப்ரீயாக தான் இருக்குது.
0: விவசாயம் பண்ணுறதை விட நர்சரி பண்ணுறது லாபகரம்,
1: நிறைய லாபம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா நஷ்டம் அதிகமாக இருக்கும்.
0: மழை பெஞ்சதுன்னா
1: அந்த சீசனுக்கு நிறைய இதாக இருக்கும். இது ஆகும்போது அதுவும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் எல்லாமே, பட் இருந்தாலும் 30% லாஸ் ஆகும்.
0: எப்படி பண்ணாலும்
1: அது 30% லாஸ் ஆகும். சடனாக வந்து பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருக்கும். ரொம்ப சின்ன நாற்று இருக்கும்போது ஹெவியாக மழை பெஞ்சதுன்னா எதுவுமே நிற்காது, எல்லாமே வந்து ரைஸ் ஆகாது. டெம்பரேச்சர் எல்லாம் நம்ம வந்து கண்டிஷன்லாம் எதுவும் பண்ணல, ஓப்பனில் பண்ணுறதுனால ஆர்டினரி ஷேட் நெட்டு, 50% ஷேட் நெட்டு அந்த சைடில் இருக்காது. ஓவராக காற்றடிச்சதுன்னா ஷேட் நெட் கழிஞ்சிடும், அதனுடைய இதையும் மெயின்டைன் பண்ணணும். ஓப்பன் வெயில் இருக்கக்கூடாது. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அது கம்ஃபர்டபுளாக நான் ரொம்ப எக்ஸாபரண்ட் லாபம்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு எல்லா எக்ஸ்பென்சிவ் போன 100 ரூபா செலவு பண்ணால் 120 ரூபா கிடைக்கும்.
0: ஒரு 20 ரூபா
1: 20 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதில் கூட ஒரு சின்ன மைனர் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் போனால் எல்லாம் போனால் ஒரு 10 ரூபா நிற்கணும்னு வைக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. அதனால வந்து அதை நிறுத்தல முடியாது. அது ரொட்டேஷனில் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீம் நம்ம பேசிவ் இன்கம் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு 60 டேஸ்க்கு ஒரு பேசிவ் இன்கம் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே
0: வருமானம் வந்துகிட்டே
1: இருக்கும், அவ்வளோதான், நிற்காது.
0: இப்போ இதுக்காக நம்ம வந்து தோட்டக்கலை துறையிலோ அல்லது வேளாண்மை துறையிலோ ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுங்களா?
1: இல்லை, அதுக்கு எதுவுமே
0: தேவையில்லை.
1: இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எந்த நாற்றங்கால் உற்பத்திக்கு எதுக்குமே லைசன்ஸ்
0: தேவையில்லை.
1: நீங்கள் வந்து ஹைப்ரிட்டாக ஏதாவது பண்ணிங்கன்னா தான் அதுக்கு லைசன்ஸ் தேவை. இந்த பனானா டிஷ்யூ கல்ச்சர் அதெல்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு மாதிரி பயோ லைசன்ஸ்லாம் இருக்குது, அது வாங்கணும். நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கிறதுனால பிரச்சனை இல்லை.
0: நரேந்திரன் சார், நாங்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசின்னு சொல்லலாமா?
1: என்னுடைய தொலைபேசி எண் 9943261619.
0: ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுடைய தொழில் விருத்தியாக எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: என்ன கைலக்கா, நாத்து உற்பத்தி தொழில் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவங்க எம்பிட்ட அருமையா தகவல்களை சொன்னாங்கல்ல?
3: ஆமா முத்தழகு, விவரங்களை ரொம்ப அருமையா சொன்னாரு புள்ள. நாத்து உற்பத்தியில இம்பிட்ட வழிமுறைகள் இருக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுது.
2: இவர் சொன்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு நாத்து உற்பத்தி பண்ணி கொடுத்து நாமளும் வருமானம் பார்க்கலாம்க்கா.
3: முத்தழகு, நாம் இப்போ நாத்துக்களை தானே வாங்க வந்தோம். ஆனா நாமளே நாற்று உற்பத்தி பண்றதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைச்சிருச்சு புள்ள.
2: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. உங்களுக்கு இப்போ இன்னொரு தகவலும் கிடைக்க போகுது.
3: அட, அது என்ன முத்தழகு? அதையும் தான் சட்டுன்னு சொல்ல.
2: இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயம் மட்டும் பண்ணுனா போதாதுக்கா, அதோட சேர்த்து உபத்தொழிலையும் நாம பண்ணணும்.
3: என்னதான் சொல்ல வர முத்தழகு?
2: அக்கா இதை கேளுங்க, அப்புறம் புரியும். குறைஞ்ச செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை பற்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. அதையும் கேளுங்க.
4: இன்றைய காலத்தில் விவசாயம் மட்டும் செய்து குடும்பத்தை நடத்துவது பலருக்கும் சவாலாக மாறி வருகிறது. காலநிலை மாற்றம், மழை குறைவு, தொழிலாளர் பற்றாக்குறை, உரம் மற்றும் தீவன விலை உயர்வு போன்ற பல காரணங்களால் விவசாயிகளின் உற்பத்தி செலவு அதிகரித்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் விவசாய பொருட்களுக்கு கிடைக்கும் விலை எப்போதும் நிலையாக இருப்பதில்லை. இதனால் பல விவசாயிகள் எப்படி குறைந்த செலவில் தொடர்ந்து வருமானம் பெறலாம் என்று யோசித்து வருகின்றனர். அந்த கேள்விக்கான சிறந்த பதில்களில் ஒன்றுதான் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை முறை ஆகும். நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய விவசாயத்தில் ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்பி

இருப்பது பாதுகாப்பானது அல்ல. ஒரு வருடம் பயிர் நன்றாக இருக்கும், இன்னொரு வருடம் வறட்சி ஏற்படலாம். சில நேரங்களில் சந்தை விலை குறையலாம், சில நேரங்களில் நோய் தாக்குதல் இருக்கலாம். ஆனால் பல தொழில்களை ஒருங்கிணைத்து செய்தால் ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களில் மூலம் வருமானம் கிடைக்கும். இதுவே ஒருங்கிணைந்த பண்ணை முறையின் மிகப்பெரிய பலமாகும். ஒருங்கிணைந்த மீன் வளப்பண்ணை என்னவென்றால், மீன் வளர்ப்புடன் சேர்த்து கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, காய்கறி சாகுபடி, அசோலா வளர்ப்பு, பயோஃப்ளாக், அக்வாபோனிக்ஸ் போன்ற பல தொழில்நுட்பங்களை ஒரே

மீன் வளர்ப்புடன் சேர்த்து கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, காய்கறி சாகுபடி, அசோலா வளர்ப்பு, பயோஃப்ளாக், அக்வாபோனிக்ஸ் போன்ற பல தொழில்நுட்பங்களை ஒரே பண்ணையில் இணைத்து செய்வதாகும். இதன் மூலம் ஒரு தொழிலில் கிடைக்கும் கழிவுகள் மற்றொரு தொழிலுக்கான வளமாக பயன்படுகின்றன. உதாரணமாக, கோழி கழிவுகள் மீன்களுக்கு இயற்கை உணவாக பயன்படுகின்றன. மீன் குள நீர் காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுகிறது. இதனால் செலவு குறைகிறது, மேலும் வருமானம் அதிகரிக்கிறது. மீன் என்பது சாதாரண உணவு அல்ல, அது உயர்தர புரதச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவாகும். மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக உள்ளதால் மருத்துவர்களும் கூட மீன் உணவை பரிந்துரைக்கின்றனர். அதனால் மக்கள் மத்தியில் மீன் உணவின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவே மீன் வளர்ப்பை ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக மாற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் கட்லா, ரோகு, மிருகால், திலேப்பியா, விரால் மீன், கெண்டை மீன் மற்றும் பங்கேசியஸ் போன்ற மீன்கள் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன. இதில் கெண்டை மற்றும் விரால் மீன்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது. குறிப்பாக விரால் மீனுக்கு ஹோட்டல்கள் மற்றும் நகர்ப்புற சந்தைகளில் அதிக தேவை உள்ளது. திலேப்பியா வேகமாக வளரக்கூடிய மீன் என்பதால் குறுகிய காலத்தில் நல்ல வருமானம் பெற முடியும். அன்பான நண்பர்களே, மீன் வளர்ப்பில் வெற்றி பெறுவதற்கு முதலில் சரியான குளத் தேர்வு மிகவும் முக்கியம். வருடம் முழுவதும் தண்ணீர் வசதி இருக்கும் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். குளத்தின் கரைகள் வலுவாக இருக்க வேண்டும். தொழிற்சாலை கழிவுநீர் அல்லது மாசு இல்லாத இடமாக இருக்க வேண்டும். குளத்தை தயார் செய்யும் போது முதலில் குளத்தை வறட்சி செய்து சுத்தம் செய்ய வேண்டும். தேவையற்ற மீன்கள் மற்றும் பகை உயிரினங்கள் அகற்ற வேண்டும். அதன் பிறகு சுண்ணாம்பு இட வேண்டும். இது நீரின் தரத்தை மேம்படுத்த உதவும். அதன் பிறகு மாட்டு சாணம் போன்ற கரிம உரங்களை பயன்படுத்தி இயற்கை உணவு உருவாக்கலாம். அன்பான நேயர்களே, மீன் வளர்ப்பில் தரமான மீன் குஞ்சுகள் மிகவும் முக்கியம். எப்போதும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிலையங்களில் இருந்து மட்டுமே குஞ்சுகளை வாங்க வேண்டும். நல்ல குஞ்சுகள் சுறுசுறுப்பாக நீந்தும், ஒரே அளவில் இருக்கும், நோயின்றி இருக்கும். பொதுவாக கட்லா, ரோகு, மிருகால் போன்ற மீன்களை ஒன்றாக சேர்த்து வளர்க்கும் முறையை கூட்டு மீன் வளர்ப்பு முறை என்கிறோம். இதில் ஒவ்வொரு மீனும் குளத்தின் வெவ்வேறு நீர்மட்டங்களில் உணவு உட்கொள்வதால் குளத்தில் உள்ள உணவுகளை முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் உற்பத்தி அதிகரிக்கிறது. அன்பான விவசாய நண்பர்களே, இப்பொழுது கோழி வளர்ப்பை மீன் வளர்ப்புடன் இணைத்து செய்வது மிகவும் பிரபலமாகி வருகிறது. கோழி கழிவுகள் குளத்தில் விழும்போது அது இயற்கை உரமாக செயல்படுகிறது. இதனால் குளத்தில் நுண்ணுயிர்கள் மற்றும் பாசிகள் வளர்கின்றன. அவை மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது. அதே நேரத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை மூலமாக கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. ஒரே இடத்தில் இரண்டு தொழில்களை செய்து இரண்டு வருமானம் பெறுவது இந்த முறையின் முக்கிய நன்மை ஆகும். அதேபோல் வாத்து வளர்ப்பும் மிகவும் பயனுள்ள ஒழுங்கிணைந்த பண்ணை முறை ஆகும். வாத்துகள் குளத்தில் நீந்தும் போது தண்ணீரில் ஆக்சிஜன் கலப்பு அதிகரிக்கிறது. மேலும் சில பூச்சிகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உயிரினங்களை வாத்து உண்ணுகின்றன. வாத்து கழிவுகள் மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் குளத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. மேலும் வாத்து முட்டைக்கும் நல்ல சந்தை உள்ளது. இப்போது பல விவசாயிகள் மீன் குளத்தை சுற்றி காய்கறி சாகுபடியும் செய்து வருகின்றனர். மீன் குள நீரில் உள்ள சத்துக்கள் காய்கறிகளுக்கு உரமாக செயல்படுகின்றன. இப்போது இளைஞர்களிடம் அதிக வரவேற்பு பெற்ற தொழில்நுட்பமாக பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் இருந்து வருகிறது. பயோஃப்ளாக் என்பது குறைந்த இடத்தில் அதிக அடர்த்தியில் மீன் வளர்க்கும் நவீன முறை ஆகும். இதில் நீர் பயன்பாடு மிகவும் குறைவாக இருக்கும். மீன் கழிவுகளை நுண்ணுயிர்கள் உடைத்து மீண்டும் உணவாக மாற்றுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது. நீர் சேமிக்கப்படுகிறது. குறைந்த இடத்தில் அதிக உற்பத்தி பெற முடிகிறது. குறிப்பாக திலேப்பியா மற்றும் கெண்டை மீன் வளர்ப்புக்கு இதுவும் மிகவும் ஏற்ற தொழில்நுட்பங்களாக உள்ளது. மீன் மட்டும் நம்ம வளர்த்து சேல்ஸ் பண்ணாமல் மதிப்பு கூட்டிய பொருட்களாக மீன் ஊறுகாய், மீன் கட்லட், உலர் மீன், மீன் பவுடர் போன்றவற்றை தயாரித்து நம்ம அதையும் சேல்ஸ் பண்ணோன்னா கூடுதல் வருமானமும் பெறலாம். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் வந்து குறிப்பாக இந்த மீன் வளர்ப்பு மட்டும் இது பண்ணாமல் அவங்கெல்லாம் வந்து இந்த மீன் ஊறுகாய் செய்து விற்கிறது, அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளையும் நமது வேளாண் அறிவியல் நிலையம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கற்றுக்கொண்டு இந்த மாதிரி மீனாக மட்டும் கொடுக்காம அதை மதிப்பு கூட்டி நம்ம அதிக விலைக்கு விட்டோம்னா இன்னும் நல்ல லாபம் பெற முடியும்.
அன்பான இளைஞர்களே, இன்று வேலை தேடுபவர்களாக இருப்பதை விட வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும். அதற்கு ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஒரு சிறந்த

0: வாய்ப்பாக உள்ளது. குறைந்த முதலீட்டில் தொடங்கி படிப்படியாக வளர்த்து கொள்ளலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு இது நிலையான வருமானம் தரக்கூடிய சிறந்த தொழிலாக உள்ளது. குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களில் மிகவும் முக்கியமானது ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஆகும். மீன் வளர்ப்புடன் கோழி, வாத்து, ஆடு, காய்கறி, பயோஃப்ளாக், அக்வாஃபோனிக்ஸ் போன்ற தொழில்களை இணைத்து செய்வதன் மூலம் செலவை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க முடியும். சரியான திட்டமிடல், நல்ல மேலாண்மை மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் இந்த துறையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குறுநில விவசாயிகள் இந்த தொழிலை தைரியமாக தொடங்கலாம்.
1: என்ன கையிலக்கா, குறைஞ்ச செலவுல அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: நல்லா கேட்டுக்கிட்டேன் முத்தழகு. நாற்று உற்பத்தி மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த முறையில் இந்த மீன் உற்பத்தியும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது உடலில் இழப்பு ஏற்பட்டாலும் இன்னொன்றுல நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சுது பிள்ள.
1: இம்படி நாளா குறைஞ்ச வருமானம் அதுவும் நிலை இல்லாமல் இருந்தது. இப்போ இவங்க சொன்ன தகவல்கள் மூலமாக நமக்கு நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு வழிவகை கிடைச்சிருச்சு. இதை நாம சரியா பயன்படுத்திக்கணும்க்கா.
2: சரியா சொன்ன முத்தழகு. சரி சரி, நேரத்துல வீட்டுக்கு போவோம். சாவிய வேற நாம எடுத்துட்டு வந்துட்டோம். உன் புள்ள வந்து வாசல்ல நின்னுட்டு இருக்க போறா.
1: அட ஆமாக்கா, வாங்க போவோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இனியும் முதல்

0: ஐயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா யார், எங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், இந்த நிகழ்ச்சியோட விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும் தானே?
1: ஆமா ஐயா.
0: சினிமா தொடர்பான மூன்று வினாக்கள், ஒன்று வந்து ஒலிக்கீற்று, இரண்டாவது இசைக்கீற்று, மூன்றாவது ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு வினா உங்ககிட்ட கேட்பேன். அந்த மூன்று வினாக்களுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல் பரிசு பாடலா கொடுக்கப்படும். சரிங்களா? இந்த காட்சி எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது?
1: கோவா.
0: ஓ, அதுல சாமி கண்ணு குத்திங் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். டவல் கோ டவல் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லைங்க, தவறான பதில். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: அன்பறிவிப்பாளர் நல்லமலை காத்தியனவருக்கு இர வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்பவர்.
2: வணக்கம் சொல்பவர் பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ண மாவட்டம் அரசாம்பட்டி பக்கம்
0: கேளுங்க.
2: இடம்பெற்ற
0: மைனா அது, சொல்லுங்க. நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: வாழ்வு வளத்துடன் கேவி ஜெயசீலன் கோரமாட்டப்பட்டீங்க.
0: சரிங்க ஜெயசீலன், உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கறேன். இந்த பாடல் என்ன திரைப்படம்? பழைய பாடல். சரி, உங்களுக்காக ஒரு பழைய பாடலை கொடுக்கறேன், கேளுங்க.
4: ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு.
0: படம் பேர்
3: சொல்லிட்டீங்க.
0: அந்த பாடல்ல அந்த வரி வந்திருக்கு. அருமை, அருமை. அந்த வரியை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. சரி, உங்களுக்கு உண்டான அடுத்த ஒலிக்கிட்டு கேளுங்க.
5: ஹலோ.
0: இந்த மிஸ்டர் ஒயிட் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றதுங்கய்யா காட்சி? நன்றிங்க. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
6: இரு வணக்கம். ஐயா
0: வணக்கம் சொல்பவர்.
7: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியம்பட்டில
0: இருந்து மிகவும் சரியான அடுத்த ஒலிக்கிட்டு கேளுங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது?
6: கும்பகரை தங்கையா.
0: கும்பகரை தங்கையா என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு உண்டான மூன்றாவது வினா கேட்டலாங்களா? தமிழ் திரையுலகில் வெள்ளிக்கிழமை நாயகர் என்று அழைக்கப்பட்ட நடிகர் யார்? வேகமா சொல்லுங்க. யாருங்க?
6: சிவகுமார்.
0: இல்லீங்க, கொஞ்சம் மிஸ்
8: பண்ணிட்டீங்க.
0: தவறான பதிலா சொல்றீங்க.

0: அருது அப்படின்றாங்க. எந்த படம் கிடையாது,
1: கல்யாண பரிசு.
0: கல்யாண பரிசு அப்படின்றீங்களா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க.
1: அதுதான் வரும் அதுல
0: இல்லைங்க. தவறான பதில் நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம். ஏறுபாடு
0: சரிங்க. ராஜேஸ்வரிமா உங்களுக்கு உண்டான ஒளி

0: கூப்பிட்டு கேளுங்க.
1: ஐயா வணக்கம்ங்க.
2: அடட வாங்க வாங்க உட்காருங்க.
1: பரவாயில்லைங்க
2: பரவாயில்ல உட்காருங்க.
1: நம்ம முன்னால நாங்க எப்பங்க உட்கார்ந்துருக்கோம்
0: கேட்டீங்களா?
1: எந்த
0: திரைப்படத்தில் என்ன பண்றது இந்த காட்சி?
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: நமது
3: அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: 8:09 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் என்ற சினிமா சினிமா என்ற பொருளில் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சரிங்க, மகேஷ் சினிமா உங்களுக்கு உண்டான ஒலிக்கிட்டு கேளுங்க. எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா?
9: சின்ன பையன் சொல்லு, நாலு நாள் எவ்வளவுப்பா?
0: இரண்டாவது இசை கேட்டு கேக்குறீங்களாம்.
10: பட்டு வண்ண ரோசாவும்
0: கேட்டீங்களாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? முருகன். உங்களுக்கு உண்டான ஒலிக்கிட்டு கேளுங்க.
11: உங்களுக்கு அறிவோ அறிவு? அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவண்டா? ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து.
0: கேட்டீங்களா? சேரன் பாண்டியன். தவறான பதில், நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
12: ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம், சரவணன்.
0: சரிங்க சரவணன், உங்களுக்கு முதல் ஒலிக்கிட்டு கேக்குறீங்களா?
12: போடுங்க சார்.
13: எதை ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமாடா? விளக்கு என்ன ஊத்துனா நின்று எரியும், நல்ல எண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண் என்ன ஊத்துனீங்கன்னா மசம் மசம் எரியும், தேங்காய் என்ன ஊத்துனா தெளிவாய்.

0: கேஸ் ஊத்துனா அப்பவே அறியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படி அறியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படி தான்டா.
1: கேட்டிங்களா?
2: கேட்டேன் சார்.
1: இந்த வசனம் மேடம் பெற்ற திரைப்படம் இது.
2: ஆர்கே சுரேஷ் வாய்ஸ் மாதிரி தெரியுது, படம் தெரியல.
1: தவறான பதில், நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்யா.
1: வணக்கம்.
3: நான் மதிவோன் பாளையம் மோகன் பேசுறியா?
1: சரிங்க மோகன், உங்களுக்கு முதல் இசை கேட்ட கேளுங்க. கேட்டீங்களா
3: ஐயா?
1: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது
3: ஐயா? இது ஏப்புல கருப்பாயிங்க.
1: பூவே மெல்ல பேசு. சரி, இன்னும் விரைவா நீங்க சொல்லணும். அடுத்த ஒலிக்கிட்டு கேளுங்க. உங்களுக்கு உண்டான ஒலிக்கிட்டு கேளுங்க. தயாரா இருக்கீங்களா?
4: உழைச்சா முன்னேறலாம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி உழைச்சா, எதுக்கு உழைச்சா, யார் கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாம தான் கெட்ட குறை வாங்கிட்டு இருக்காங்க. பிசினஸ், கிளையண்ட், கடன்.
1: கேட்டீங்களா? இந்த குரல் யாருடைய குரல்? இணைப்பிலிருந்து விடுபட்டாரு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
3: நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம், கனக நச்சம்மன் கோயில்.
1: சரிங்க கோவிந்தசாமி, உங்களுக்கு உண்டான ஒலிக்கிட்டு கொடுக்குறேன், கேளுங்க. இது எந்த திரைப்படத்தில் இடம்பெறது அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா?
5: கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்.
4: விநாயகர் ஐயா. எவ்வளவு பணம்
1: கேட்டீங்களா? எந்த திரைப்படம்? அந்த இசையை கேட்டவொடனே சொல்லிடலாம். அப்படிங்களா? சரி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
6: வாழ்க வளமுடன். என்ன
1: சரிங்க உங்களுக்கு இசை கேட்ட கொடுக்கறேன், கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேங்க.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: வல்லவன் ஒருவன்.
0: தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
2: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை, அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
9: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: பூவான பூ முடிஞ்சு அமுசவன்.

0: 8:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை

0: 5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: எட்டு மணி 21 நிமிடத்தில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். முதல் ஒலிக்கேற்று கொடுத்துடலாங்களா? சரிங்க, இதை கேளுங்க. இந்த ஒலிக்கேற்று எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லுங்க.
3: மறக்கணும்னு முடிவு பண்ணாதான மறக்க முடியும். ஆனா ஒண்ணு மறக்கணும்னே தோண மாட்டேங்குது. என் லைஃப்ல எல்லாமே இருந்தாலும் நீ மட்டும் இல்லனா நான் ஒண்ணுமே இல்லன்னு
2: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தெரியலீங்களா? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
4: சார். வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: நாமக்கல் மாவட்டம் குடிக்கால் பகுதி, முத்துசாமி.
2: சரி முத்துசாமி, இந்த ஒலிக்கிட்டு கேளுங்க.
5: உங்க ஆசை நியாயமானது, உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் பொறுங்க. இந்த கையில் என்ன? இந்த கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இந்த கையில் உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறேன்.
2: கேட்டீங்களா? கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற என்னங்க? புதுநெல்லு புதுநாத்து. மிகவும் சரியான பதில். உங்களுக்கு ஒலிக்கிட்டு கேளுங்க.
6: 8 வயசுலயே கையில கத்தி எடுத்தவன்
7: தேவராஜ். 3 வயசுல கத்தி ஊரே எழுப்பினவனா? என்கிட்ட வச்சுக்க.
2: கேட்டீங்களா? எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த வசனம்? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
8: நன்றி,
2: அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
9: ஹலோ.
2: வணக்கம்.
9: வணக்கம், நான் கருப்பன்மட்டி கிராமத்துல இருந்து மணி பேசுறேன்.
2: சரிங்க மணி, உங்களுக்காக ஒரு இசை கிட்டு கொடுக்கறேன். அது எந்த திரைப்படம்னு சொல்லுங்க.

0: கேட்டீங்களா?
1: என்ன
0: திரைப்படங்கய்யா இது? சிந்த நதிப்பு. யாரோ பக்கத்துல உதவி செய்யறாங்க. அருமை, சரி உங்களுக்கு உண்டான அடுத்த இசை கேட்டு ஒளி கேட்டு கொடுக்கலாங்களா?
1: கொடுங்க.
0: இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் இது. இல்லீங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்பவர்
2: காரியமங்கலம் ஒன்றியம் திண்டல் பஞ்சாயத்து பெரிய விளப்படி சண்முகம்.
0: சரிங்க சண்முகம், ஒலிக்கிட்டு கேளுங்க.
3: இந்த மெக்கானிக் வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க?
4: அடே, அதுக்கெல்லாம் மூல வேணும்டா.
3: அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க?
0: கேட்டிங்களா?
2: சேரன் பாண்டியன்.
0: சேரன் பாண்டியன் என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு உண்டான இரண்டாவது இசை கேட்டு கேக்குறீங்களா? கேட்டிங்களா?
2: அதிசய
0: பிரவியா. இல்லீங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரோல இருந்து வெங்கடேஷ்.
0: சரிங்க வெங்கடேஷ், உங்களுக்காக ஒரு டைலாக் கொடுக்குறேன், கேளுங்க. அது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றதுன்னு சொல்லுங்க.
6: உங்க ஆசை நியாயமானது, உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் பொறுங்க.

0: இந்த கையில் என்ன? இந்த கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்
1: கேட்டீங்களா?
2: கேட்டீங்க. சசிகுமாருடைய படம்.
1: ஆமாங்க. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க.
4: நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒன்னு நான் புடிச்சு கொடுத்துறேன்.
1: கேட்டீங்களா?
3: கேட்டேன்.
1: இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற திரைப்படம் எது?
3: சின்னவர்.
1: சின்னவர், தவறான பதில். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் துறை அண்ணாமலை புதூர்.
1: சரிங்க துறை, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கிறார். அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெறதுன்னு சொல்லுங்க.
6: தெய்வம்

0: கேட்டிங்களா? சொல்லுங்க, என்ன திரைப்படம் அது?
1: சுஜாதா நடித்த படம்.
0: அருமை. சுஜாதா நடித்த படம் கரெக்ட். என்ன படம் சொல்ல தெரியலீங்களா உங்களுக்கு? படத்து பேர் தவிர மற்ற எல்லா டீட்டெயிலும் சொல்றீங்க. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: அது நான் கேட்கலையே, உங்களுக்கு உங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கிறேன். சொல்லுங்க. கேட்டீங்களா? வேற என்ன தகவல் சொல்ல போறீங்க? அவ்வளவுதானா? அடுத்த சொல்லுங்க, என்ன திரைப்படம்? வேகமா சொல்லணும். தவறான பதில் நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கும் முன்
3: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: 8:29 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இளம் தென்றல் இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் இணைப்பில் இணையும். அடுத்த நேயரை சந்திப்போம். வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து? தரணீஷ். சரிங்க, உங்களுக்கு ஒலிக்கிட்டு கேளுங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்த, உங்களுக்கு தெரிந்த ஒலிக்கிட்டதா இருக்கும், அது கேளுங்க.
6: ஹேய், நம்ம பேச்சு மட்டும்தான் அடி சைலண்டா இருக்கும், ஆனா அடி சரவெடி.
0: கேட்டீங்களா? எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த வசனம்? சுரா. இல்லைங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
7: ஐயா வணக்கம். ஐயா ராஜேஷ், சேலம் மாவட்டம்.
0: சரிங்க ராஜேஷ்கரா, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க சார்.
0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல்?
1: ராசுக்குட்டி.
0: ராசுக்குட்டி இல்லைங்க, அது நான் பிடிச்ச கிளியன்னு ஒரு பாட்டு வரும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் தெரியும். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கமா, யார் இங்கிருந்து?
2: கவிதா பேசுறேன்.
0: கவிதா, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுக்குறேன், அது எந்த திரைப்படம் கண்டுபிடிங்க?

0: கேட்டீங்களா?
1: என்ன திரைப்படம்? முரளி நடித்த படம் நினைக்கிறேன் சார். ஆனா படம் பேர் என்னன்னு
0: அருமை. இன்னைக்கு இணைப்புல வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தயாரிப்பு நிறுவனம் வரைக்கும் சொல்றீங்க, ஆனா படத்தோட பெயர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நன்றி, நீங்க சொன்ன பதில் சரிதான், முரளியோட திரைப்படம் தான். அடுத்த நேயரை சந்திக்கும் முன் நேரம் 8:30.
2: அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய்

0: மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: மகப்பேர் மருத்துவர்லாம் என்ன சொல்கிறோன்னா, டெலிவரி ஆன பிறகுமே அயன் மற்றும் கால்சியம் மாத்திரைகளை அட்லீஸ்ட் 3 to 6 months நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற வரைக்குமே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை பர்டிகுலராக சொல்கிறோன்னா, மக்கள் வந்து இந்த பேலன்ஸ்டு டயட்டுங்கிற விஷயங்களை கவனிக்கிறதுல நம்மளுக்கு அயன், இப்போ பால் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அயன், அதிகமான அயன் நல்லா இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் நல்லா இருக்கணும், கால்சியம் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ்டாக சாப்பிட்றப்ப தான் அவங்களுக்கு வந்து சீரான உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல பால் சுரக்கும், அந்த பால் வந்து குழந்தைக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ இவங்களே வந்து ப்ராப்பரான ஃபுட்டு சாப்பிடுவாங்க, பட் அது பேலன்ஸ்டாக இருக்காது அந்த டயட்டில். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க கொடுக்குற பாலில் வந்து பெரிய சத்தும் இருக்காது, அதனால பேபியோட வயிறு வேணால் ஃபில் பண்ண முடியுமே தவிர ஆரோக்கியமான தாய்ப்பாலாக அது இருக்காது. தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு எல்லா பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, முதுக வளைச்சிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பேபியோட ஃபேஸ் வந்து நம்மளோட முளைக்காம்பை நோக்கி பழக்கணும் ஃபஸ்ட்டு. அம்மாவோட வயிறோட ஒட்டி பேபியோட வயிறும் ஒட்டி நம்ம கை வளைச்சி தலையை வந்து நம்மளோட ஷோல்டருக்கு கீழே வளைச்சி பிடிச்சி கொடுக்கணும். அது கொடுக்கும் பொழுது தலை கொஞ்சம் மேல் பகுதியாக இருந்தால் தான் அந்த வயிறு வந்து பேபியோட வயிறும் அம்மாவோட வயிறும் ஒட்டி இருக்கும். அப்போது கொடுக்கும் பொழுது நம்ம காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த முளைக்காம்போட சுற்றிலும் இருக்க கருப்பு ஏரியாவையும் சேர்த்து பேபிக்கோட வாயோட உள்ளார நம்ம ஃபஸ்ட்டு திணிச்சு பழகணும். ஏன்னா அந்த காம்பை மட்டும் கொடுக்கும் பொழுது நல்ல பால் வெளியில் வராது, அந்த எஜெக்ஷன் ப்ராப்பராக இருக்காது. இதுக்கு தான் நாங்கள் லாட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கரெக்டாக தாள் அமைக்கிறது, அதாவது பேபியோட வாய்க்குள்ளார நம்ம காம்பை சுற்றியிலும் இருக்கும் கருப்பு ஏரியோலாங்கிற பகுதியும் உள்ளார போகும் பொழுது தான் சுரக்கிற பால் வந்து பேபிக்கு ஈஸியாக இஜெக்ட் ஆகி வெளியில் வர முடியும். அப்போ தான் அந்த பால் அது பேபி குடிக்கிறப்ப அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வரும் ஈஸியாக. அது கொஞ்சம் கொஞ்சம் தான் வருதுன்னா அது இன்ட்ரெஸ்ட் இழந்து போயிடும் குழந்தை. ஸோ தாய்ப்பால் கொடுத்த பிறகு உடனே கீழே படுக்க வைக்கக்கூடாது. பேபியை நம்ம மார்பில் போட்டுட்டு நல்லா தட்டி கொடுத்து ஏப்பம் வந்த பிறகு தான் படுக்க வைக்கணும். ஒரு மார்பில் பால் கொடுக்க ஆரம்பித்தோம்னா அந்த மார்பில் கண்டினியூஸாக கம்ப்ளீட் எம்டிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ஒரு பிரஸ்ட், அதை முடித்த பிறகு தான் இன்னொரு பிரஸ்ட்டுக்கு மாறணும் தேவை ஏற்பட்டால். முக்கால்வாசி நேரம் ஒரு பிரஸ்ட்லேயே நல்ல இனஃப் அமௌண்ட் ஆஃப் தேவையான அளவு பால் வந்துடும். இப்போ ஒரு ஏன் அதை சொல்கிறோம், கம்ப்ளீட் எம்டிங் சொல்கிறோம் அப்படின்னா, தாய்ப்பாலில் வந்து 4 milk, மிட் மில்க், ஹைன் மில்க் இருக்குது. இந்த 4 milk மிட் மில்க் வர்றது ரொம்ப ஈஸியாக பேபி சக் பண்ணோன்னே வந்துடும். அந்த ஹைன் மில்க் வந்து லாஸ்ட்டாக தான் வரும். அந்த ஹைன் மில்கில் வந்து கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் எதுக்கு அப்படின்னு கேட்டால், பிரெயினோட வளர்ச்சிக்கு, குழந்தையோட பிரெயின் வளர்ச்சிக்கு அது இந்த கொலஸ்ட்ரால்ல உருவாகக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து பின்னாடி அவங்களோட மூல வளர்ச்சிக்கான எசென்ஷியல் நியூட்ரியண்ட்டாக இருக்குது. ஸோ ஹைன் மில்க் ஃபுல்லாக ஹோல் பிரஸ்ட்டும் எம்டி ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு தான் அடுத்த பிரஸ்ட்டுக்கு போகணும். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கும் பொழுது ஹைன் மில்க் வராது. ஸோ பேபியோட ஐக்யூஸ்லாம் பாதிக்கிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம்.
0: நேயர்கள், இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: இனி நேர்களின் இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
6: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
10: எட்டு மணி 42 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற இளம் தென்றல் இன்று சினிமா சினிமாவாக வருக. வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம்.
11: ராதாகிருஷ்ணன்,
10: எங்க இருந்து பேசுறீங்க?
11: நாகனம்பட்டி.
10: சரிங்க ராதாகிருஷ்ணன், உங்களுக்காக ஒரு இசைக்கிற்று, அதாவது ஒரு பாடல் கொடுக்க போறேன். இந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? வேகமா சொல்லணும்.

0: கேட்டிங்களா? என்ன பாடம் இது? மன்னன். தவறான பதில் நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: காரிமங்கலம் வத்தம் கெங்குச்செட்டி பிரேமராஜன்.
0: சரிங்க, உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கேளுங்க.
2: காதல் முட்டாள் செய்யற புத்திசாலித்தனமான காரியம், புத்திசாலி செய்யற முட்டாள்தனமான காரியம். இதுல நீ யாரு
0: கேட்டீங்களா? இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: படியாப்பா.
0: தவறான பதில் நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். தண்டபாணியா, உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கேளுங்க.
4: பெத்த தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும், இவன் கண்ணீரால அவன் தாய் கால கழுவ வேண்டியது இருக்கும், இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விளங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்?
0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது?
3: மருதமலை.
0: மருதமலை என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்காக இரண்டாவது இசைக்கிட்டு கொடுக்கலாங்களா? தயாரா இருக்கீங்களா?
3: இருக்க.

0: கேட்டீங்களா?
1: இந்த
0: பாடல் விரும்புற
1: கேட்டிருக்கேன்,
0: ஞாபகம் வரல. நன்றி, நல்ல முயற்சி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். சரிங்க ராஜா, உங்களுக்காக ஒரு இசைக்கிட்டு கேளுங்க.
2: முத்துக்களோ கண்கை சித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில்.
0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோவிந்தசாமி, உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு.
4: எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும், இது எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள,
0: சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துற. கேட்டீங்களா?
3: என்ன
0: திரைப்படம் இந்த வசனம் இடம்பெற்றது?
3: எனக்கு சரியா ஞாபகத்துல வரமாட்டேங்குதுங்க
0: சார். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம், தீன்ராம் தேனாமரத்துக்கு.
0: சரிங்க ராம், உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கேளுங்க ராம்.
6: பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இந்த ஒரு நிமிஷம் இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன்.
0: கேட்டீங்களா?
5: கவுண்ட் மணி பேசுறாரு. சரியா
0: தெரியலீங்களா? நன்றி, நல்ல முயற்சி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
7: ஐயா.
0: வணக்கம். அருண், உங்களுக்காக ஒரு இசை ஒலிக்கிட்டு கேளுங்க. நானே குழம்பிட்டேன்.
8: எங்க போனாலும் அந்த ஊர் நம்ம ஆளணும். அந்த ஊர்ல ஒரு கலை.

0: கலக்கணும். இந்த ஊருக்கு நம்ம யாருன்னு காமிக்கிறோம்.
1: கேட்டீங்களா?
2: கேட்டீங்க.
1: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த வசனம்? ஐயோ, கொஞ்சத்துல மிஸ் ஆயிருச்சு அப்படின்றீங்களா? நன்றி, நல்ல முயற்சி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: சரிங்க மாரியப்பன், உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார்.
0: என்ன படம் இது?
1: நன்றி,
0: அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: பாகல்பட்டி பெருமாள்.
0: சரிங்க, பெருமாளையா உங்களுக்காக ஒரு பழைய பாடல் கொடுக்கறேன், கேளுங்க.

0: தர வேண்டும்.
1: கேட்டிங்களா வாடகை என்ன தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன திரைப்படம் இது?
2: எங்க வீட்டு பிள்ளை.
1: எங்க வீட்டு பிள்ளை மிகவும் சரியான பதில். அடுத்ததாக ஒலிக்கேற்று.
3: இதுதான் இன்ஃபார்மர் சொன்ன சேட்டு கல்யாணம்.
4: வணக்கம் தல. ஆசீர்வாதத்தினால நடக்கும்.
1: நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லவே இல்லையே. உங்க பெயரு தந்தி முகமா? வித்தியாசமான பெயரா இருக்கு. சரி, உங்களுக்கு முதல் இசைக்கிட்டு கேக்குறீங்களா?
5: பட்டு வண்ண ரோசாவா?
1: ரோசாப்பூ ரவிக்கைக்காரி. அந்த பாடல் மட்டும் நான் இன்னைக்கு நான் எடுக்கல. நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். மதுஸ்ரீ, உங்களுக்காக முதலில் ஒரு ஒலிக்கிட்டு கேக்குறீங்களா? தயாரா இருக்கீங்களா? கேளுங்க.
7: கேட்டீங்களா
1: என்ன திரைப்படம் இது?
6: மருதமலை.
1: தவறான பதில். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். தாடி கும்பலந்து யாருங்க? ஐயப்பராஜ். கிட்டத்தட்ட சபரிமலை போற ரோடு
8: தானுங்க?
1: அது சபரிமலை போகக்கூடிய பாதை உங்க ஊர் அப்படிதானுங்க? அதுதான் ஐயப்பராஜ் பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு. அருமை. சரி, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்குறேன். அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா?
8: நன்றிங்க சார். வீடு

0: கேட்டீங்களா?
1: பாத
0: காணிக்கை. மிகவும் சரியான பதில். உங்களுக்கு கூட நான் அடுத்த ஒலிக்கிட்டு கொடுக்கலாங்களா? தயாரா இருக்கீங்களா?
2: நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன்.
0: கேட்டீங்களா?
1: வைதேகி
0: காத்திருந்தால் அருமை. இரண்டு வினாக்களுக்கு சரியா சொல்றீங்க. மூன்றாவது உங்களுக்காக வினா கேட்க போறேன், தயாரா இருங்க. தமிழ் சினிமாவில் குண்டுராவ் என்று அழைக்கப்பட்ட நடிகர் யார்? தமிழ் சினிமாவில் குண்டுராவ் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டுருப்பாங்க, அந்த நடிகர் யார்? இல்லைங்க, தவறான பதில். அருமையான முயற்சி, நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
4: எந்த
0: திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த வசனம்? வணக்கம்.
5: வணக்கம்.
0: கேட்டீங்களா? இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.

0: 3.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 8:57 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
1: விஜயமங்கலத்திலிருந்து முரளிதரன் பேசுறேன்.
0: சரிங்க முரளிதரன், உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கேளுங்க.
2: உங்களுக்கு அறிவோ அறிவு. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவண்டா? ஏதோ என் கஷ்டகாலம்
0: கேட்டீங்களா?
1: வைதேகி காத்திருந்தால்.
0: வைதேகி காத்திருந்தால் என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு உண்டான அடுத்த இசை கேட்டு கொடுக்குறேன், கேக்கீங்களா?
1: கேக்குறேன்.

0: கேட்டீங்களா?
1: கல்யாண பரிசு.
0: கல்யாண பரிசு, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் பேசுறீங்க? உதய சூரியன். சரிங்க, உங்க வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிருங்க. உங்களுக்காக ஒரு இசை கற்று கொடுக்க போற எந்த திரைப்படம் சொல்லுங்க? கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: மதிகன் பாலச்சந்தர், ரமணி.
0: ரமணி, சரி, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுக்கறேன், கேளுங்க, அது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும், சரிங்களா?

0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது? காவல் கீதம் என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு உண்டான ஒலிக்கீற்று கேட்கறீங்களா? அடுத்ததாக கேளுங்க.
1: I love you. Hey! என்ன பாக்குறங்க? ஏன் பாக்குற? அப்படியே எல்லாம் பார்க்க கூடாது. பா பா பா பா.
0: கேட்டிங்களா? இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்?
2: பிரகாஷ்ராஜ்.
0: பிரகாஷ்ராஜ் என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு உண்டான மூன்றாவது வினா கேட்டலாங்களா?
2: கேளுங்க.
0: 2013 ஆண்டில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட தென்னிந்திய திரைப்பட நடிகர் யார்?
2: சூர்யா.
0: தவறான பதில், நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்று கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கான விடைகளும். வெள்ளிக்கிழமை நாயகர் என்று அழைக்கப்பட்டவர் ஜெய்சங்கர். 2013 ஆண்டில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார். குண்டுராவ் என்று அழைக்கப்பட்ட நடிகர் நாகேஷ். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.
3: Good evening. This is Akashvani. I'm Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says India supports a safe and sustainable space domain. Virtually addresses first international space summit in Paris. New Delhi gears up to host world leaders at 18th BRICS summit this weekend. Russian President Vladimir Putin and Chinese President Xi Jinping expected to arrive tomorrow. Home Minister Amit Shah reviews disaster preparedness, calls for climate resilient villages and cities under zero casualty vision. India and Russia step forward on joint production of civil passenger planes and deliveries of 105 regional turboprop aircraft to Indian operators. Centre amends e-commerce rules to tighten norms on price transparency, sponsored listings and search result manipulation. India Open campaign at World Para Shooting Championship in South Korea with 4 medal haul, including a gold. And in Women's Junior Asia Cup Hockey, India storm into semi-final with record 19-0 win over Pakistan in China.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.
3: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

நிலையத்தில் நேரம் 10:00. தருமபுரி வன்பலை 102.5 ஏற்காடு வன்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்க நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0-43-42-24-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-30-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக இது சுகமான ராகங்கள்.

0: இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வாழ்க வளமுடன்.
0: வணக்கம். யார் இருந்து சொல்லுங்க, துரை, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தேடி வந்த மாப்பிள்ளை போடுங்க.
0: தேடி வந்த மாப்பிள்ளை ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நன்றி.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றாலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் சாம்பல்பட்டி பக்கம் ஏ திப்பம்படி மாதையன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மாதையன், என்ன பாடல் கேட்கலாம்?
3: புதிய பூமியில விழியே விழியே உனக்கு என்ன வேலை.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.
4: விழியே விழியே உனக்கு என்ன வேலை, விருந்துக்கு வர

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இனிய இரவு வேளையில் இதயத்திற்கு இதமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கேட்டு ரசிக்க அறிமுக நேயராக இருந்தால், நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயராக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, என்ன பாடல் கேட்கலாம்? சரிங்க. இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10:19 இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் முருகேசன்.
0: சொல்லுங்க முருகேசன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராஜபாட்டான
0: சரிங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடல்.

0: இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாடி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதாப் கட்டூர் ஐயா.
0: உங்க பெயர்? சேட்டு. சொல்லுங்க சேட்டு, என்ன பாடல் வேண்டும்?
1: மாட்டுக்காரர் ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: இது ஒரு இனிய பாடல் உங்களுக்காக.

0: இனிய இரவு வேளையில் இனிய பாடல்களால் உங்கள் இதயத்தை நனைத்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
1: மாவட்டம் மாதம்பதி கிராமம், பி சுகுமார்.
0: சொல்லுங்க சுகுமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் கௌரவம், பாடல் பாலூட்டி வளர்த்த கிளி. இந்த பாடல் கொடுங்க ஐயா.
0: இதோ வந்து இனிய பாடல்.
2: கண்ணா நீ எங்கடா போவே?
3: நான் எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது, ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே.
2: கண்ணா
4: செல்மா, எங்கடி இருந்து பாய?
2: போயிட்டா?
4: போயிட்டா? அதை விட்ட போயிட்டானா? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆகிட்டான அவன். அவன் என்ன கண்டிக்கலாம்? அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிளிக்கு ரக்கம் முளைச்செடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து.

0: 10:33 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: அன்பு சோதன நல்லமல்லி காட்சி அமைக்கிறேன். வணக்கம் சார்.
0: வணக்கம் செல்பவர்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: அருமையா இருக்குங்க. யார் அங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டியூர் தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரி சொல்லுங்க, ஏன் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நல்ல பாட்டு சார் இது, எம்ஜிஆர் நடிச்சது, எம்ஜிஆர் ஜெயலலிதா. படம் வந்து தேர் திருவிழா.
0: சரிங்க.
1: அந்த படத்துல இது என் தஞ்சாவூர் சீமையிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு சார்.
0: இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்

பல பாட்டு கேட்டிருக்கேன், உற்றாலக்கடி பாட்டு இப்படி எப்போது நான் கேட்டதில்லை, எப்போது நான் கேட்டதில்லை அடியே.

0: வயசு குட்டி ஒயிலாத்தி கண்ணு குட்டி உட்கால கடிச்சும் தலக்கா.
1: பத்து மணி 37 நிமிடம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இனிப்பில் இனியும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பன்னெண்டு சுகந்தி அன்பழகன் பேசுறேன்
1: சார். சொல்லுங்க சுகந்தி அன்பழகன், என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு சவாலை சமாளி இருந்து சார்.
1: சரிங்க.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடலும் ஒழிக்க விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.

0: இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கங்கய்யா.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சொல்லுங்க தேன்மொழிமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மதன மாளிகை படம் பேரு ஒரு சின்ன பறவையை அன்னையை தேடி வானில் பறக்கிறதுன்ற பாடலுங்கய்யா.
0: இதோ வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இனிப்பில் இனியும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: சிவகாமி பேசுறேன்.
0: சிவகாமி, சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: சூரியகாந்தி
0: ஒரு பாடலுங்களா? இல்ல
1: பாட்டு
0: சரிங்க. இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: 52 நிமிடம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஆறுமுகம் ஐயா, என்ன பாடல் வேண்டும்?
1: படம் பாகப்பெருமானை.
0: சரிங்க.
1: பாடல் தங்கத்திலே ஒரு குறை இருந்தது.

0: வணக்கம்.
1: கோட்டையூர்ல எம் ஆறுமுகம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஆறுமுகம் ஐயா, என்ன பாடல் வேண்டும்?
1: படம் பாகப்பெருமானை.
0: சரிங்க.
1: பாடல் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும்.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல். அனைவருக்காகவும் நன்றி இணைப்பில் நமக்கு.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: போச்சம்பள்ளிலிருந்து குமார் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க குமார், என்ன பாடல் வேண்டும்
1: ஐயா? படம் இருவள்ளுவர்கள்.
0: சரிங்க.
1: அதுல இருந்து பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது வேண்டும்.
0: சரிங்க.
1: அனைத்து நேர்களுக்காக
0: அந்த பாடல் வந்து வல்லவனுக்கு வல்லவன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து இருக்குங்க.
1: சாரி, நன்றிங்க.
0: நன்றி. இது வந்து நீ பாடல்.

ஓடவிட்டு துடிக்கும் ஏழை நெல்கை நெல்கை அடக்கி தூங்கவிட்டு நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடி வாடி என் சிட்டு அடடா.

0: 11 மணி 1 நிமிடம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க ஜெயசீலன்.
1: பாடல்
0: அனைவருக்காகவும்

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் தெரிவு பாடல்களாக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் நாகரசம்பட்டி என் எம் துரை, ஏ திப்பம்பட்டி மாதியன், பன்னந்தூர் ராஜேஸ்வரி, மருதேரி எம் எல் முருகேசன், ஜெகதாப் கேட்டூர் சேட்டு, மாதம்பதி சுகுமார், அரசம்பட்டி எஸ் ஐ முருகன், பன்னந்தூர் சுகந்தி அன்பழகன், கங்காவரம் தேன்மொழி, காவேரிப்பட்டினம் சிவகாமி, கோட்டையூர் ஆறுமுகம், போச்சம்பள்ளி குமார், நிறைவாக குடமாட்டப்பட்டி ஜெய்சீலன் ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Renuka. Prime Minister Narendra Modi said that India supports a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Mr. Modi stated this while virtually addressing the first edition of International Space Summit at Paris in France today.
2: India's approach is rooted in Vasudhaiva Kutumbakam, that is, one earth, one family, one future. This spirit must now travel beyond earth. We support a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Scientific data must serve the common good with openness and integrity. India's space journey reflects this philosophy.
1: Mr. Modi highlighted the remarkable growth of country's space journey.
2: Chandrayaan 3 made India the first nation to land near the lunar South Pole. Aditya L1 is unlocking the secrets of the sun. Last year, an Indian visited the International Space Station. Looking ahead, we aim to establish an Indian space station by 2035 and send an Indian to the moon by 2040. In all these efforts, our guiding principle has been clear that benefits must reach all humanity. Alongside ISRO, India's private space sector is also surging in a big way.
1: Lauding the role of ISRO in space journey, Prime Minister Modi said ISRO has earned global admiration for its excellence and cost-effective missions. India is all set to host the 18th BRICS Summit beginning this Saturday at Bharat Mandapam in New Delhi. The two-day summit will bring together 11 major emerging and developing economies, including Brazil, China, Egypt, Ethiopia, Indonesia, India, Iran, Russia, Saudi Arabia, South Africa, and the UAE. Belarus, Bolivia, Cuba, Kazakhstan, Malaysia, Nigeria, Thailand, Uganda, Uzbekistan, and Vietnam will participate as the BRICS partner countries. BRICS collectively represents around 49% of the world's population and about 40% of global GDP. World leaders including Russian President Vladimir Putin, Chinese President Xi Jinping, President of South Africa Cyril Ramaphosa,

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு எதுவும் இல்லை. செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு எதுவும் இல்லை. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க 6:35 ஒசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி நாளைய மழலையாக நம்மோடு சி அருளரசி. காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி. தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் இன்றைய விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் நாளைய காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல். 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் மருத்துவர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். நாளை காலை 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சரமுரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் வாழையும் வாழ்வும் நேரலையில் பங்கேற்கிறார் எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள். நாளை காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். அதனைத் தொடர்ந்து 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் கோட்டை அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். நாளை காலை 10:20 நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில் சேலம் சிவராஜ் ஹோட்டல் மேலாண்மை மற்றும் கேட்டரிங் தொழில்நுட்ப கல்லூரியில் இருந்து நேரலையாக வளம் வர கேட்கலாம். 12:10 கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள்.

கேட்கலாம். ஒன்று பத்திரிகை நேயர் விருப்பம். ஒன்று முப்பதற்கு தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தேவக்ஸ் நியூபான் சைல்டு கேர் குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் மருத்துவர் தேவக் அவர்கள். 5:00 மாலை தின்றல், 6 மணிக்கு தருமபுரி ராஜகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். நாளை இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் தன்னுடைய வேளாண் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் அஜம்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி எம் சக்தி அவர்கள். 8:00 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. 9:30 இடைவிடாத இசைமலை. நாளை இரவு 10:00 சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள், இதுவரை நாளைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.